ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 21 நாள், பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 26 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் 13 தேதி செவ்வாய்க்கிழமை. நேரம் காலை 5:50 35 நொடி. மதிய அலைவரிசை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸ். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் இன்று வழங்கும் நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகிறது.

0: தொடர்வது நாளொரு குரல், குரல் எண் 414.
1: கற்றிலன் ஆயினும் கேட்க அகுதொருவர்க்கு ஒர்க்கத்தில் ஊற்றான் துணை.
2: ஒருவன் கற்கவில்லை என்றாலும் கற்றவர் சொல்வதையாவது கேட்க வேண்டும். அப்படி கேட்பது அவன் தளர தளர புத்துணர்ச்சி தந்து காக்கும். குரல் எண் 414, அதிகாரம் கேள்வி.
1: கற்றிலன் ஆயினும் கேட்க அகுதொருவர்க்கு ஒர்க்கத்தில் ஊற்றான் துணை.
2: ஒருவன் கற்கவில்லை என்றாலும் கற்றவர் சொல்வதையாவது கேட்க வேண்டும். அப்படி கேட்பது அவன் தளர தளர புத்துணர்ச்சி தந்து காக்கும். குரல் எண் 414, அதிகாரம் கேள்வி.
0: மத்திய அலைவரிசை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸ். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் இன்று வழங்கும் நிகழ்ச்சிகள் பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம். இன்றைய நிகழ்ச்சிகள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:05 இருக்க ஆங்கிலத்தில் செய்திகள், தொடர்ந்து 6:10 இருக்கு இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் ச அனிதா சோபியா மார்க்ரேட் அவர்கள், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாக இடம்பெறும். 6:15 பக்தி மாலை கேட்கலாம். 6:35 ஒரு சொல் கேளிர் என்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் கூட்டுறவு பண்டகசாலை குறித்து தகவல் வழங்குகிறார் சத்திரப்பட்டி கூட்டுறவு பண்டகசாலை கணக்கர் பரமேஸ்வரி அவர்கள். 6:45

மாநில செய்திகள். 6:55 இயற்கை இன்பம். சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள். இன்று காலை 7 மணிக்கு அறிவோம் 1000, தொடர்ந்து 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழ் செய்திகள் கேட்கலாம். 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளில் காது இரைச்சல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் காது மூக்கு தொண்டை சிறப்பு நிபுணர் டாக்டர் பி ராஜசேகரன் அவர்கள். பகுதி 3 இடம்பெற கேட்கலாம். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல், 8 மணிக்கும் மதுரை தென்றல். இன்று காலை 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 நாம் கேட்கலாம். சக்தி உலா. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருள்மிகு துர்க்கை அம்மன் திருக்கோயில் உரை சித்திரம் படைப்பு கொடைக்கானல் வானொலி நிலையம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாக இடம்பெறும். 8:45 நாம் கேட்கலாம் மதுரை தென்றல். இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை. இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் நவராத்திரி விழா. மகாராஜபுரம் எஸ் கணேஷ் விஸ்வநாதன் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கடம். தொடர்ந்து பாலை 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாடல். 11 மணிக்கு மதுரை தென்றல். நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் திருப்பானந்தல் எஸ் முத்து கந்தசாமி அவர்களின் பக்தி பாடல். 12:40 தமிழ் செய்திகள். 12:50 மெல்லிசை இடம்பெறும். இன்று பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 எண்ணுயிர் தோழி. இன்று சிறுதானியங்கள் குறித்து சமையல் கலை நிபுணர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்கள் பங்குபெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் டாக்டர் கே வித்யாவதி அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 மெல்லிசை கேட்கலாம். பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 மதுரை தென்றல். 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி. தற்காலத்தில் இதிகாசங்களின் அவசியம் குறித்து உரை வழங்குபவர் டாக்டர் ஆர் குரு பிரசாத் அவர்கள். 2:55 வானிலை இருக்கே 3 மணிக்கு எமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். எமது மாலை ஒளிபரப்பு 5:27 தொடங்கும். தொடக்கமாக குரல் அமுதம் கேட்கலாம். 5:30 மதுரை தென்றல். 6 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும். இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 ஒரு பட பாடல்கள். ஈர நிலம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். இன்று இரவு 7 மணிக்கு மதுரை தென்றல் கேட்கலாம். 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் ஜி மணிகண்டன். தொடர்ந்து 7:15 தமிழ் செய்திகள். 7:25 பண்ணை செய்தி இடம்பெறும். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நிகழ்ச்சியில் மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மூலம் தொழில் முனைவு வாய்ப்புகள் குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் என் நானம்பாள் அவர்கள். தொடர்ந்து வணிக ரீதியான சாகுபடிக்கு ஏற்ற திராட்சை ரகங்கள் மற்றும் ஒய் ட்ரெல்லிஸ் முறையில் திராட்சை சாகுபடி செய்யும் முறை பற்றி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஸ்ரீவித்யா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெற கேட்கலாம். இன்று 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 மதுரை தென்றல். 8:30 இதுவரை நான். இன்றைய நிகழ்ச்சியில் கருவூல கணக்கு துறையில் கணக்காரராக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஜி கணேஷ் ஆனந்த் அவர்கள் பங்குபெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேலுமுருகன். 8:45 மதுரை தென்றல். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். இன்று இரவு 9:15 மதுரை தென்றல் இடம்பெறும். 9:30 அறிவியல் நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் சூழலின் சூத்திரம் உரை வழங்குகிறார் மதுரை யாதவா கல்லூரி விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் மாரியப்பன் அவர்கள். 10:00 நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சி நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 எமது ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். நேயர்கள் இதுவரை கேட்டது மதிய அலைவரிசை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸில்
மதுரை வானொலி நிலையம் இன்று

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
2: ஓ 2 2 2 4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: வணக்கம், நான் ஆதர் பேசுறேன்.
5: ஹரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆச, நானும் அடவு கட்டி ஆட்டம் போடங்க ஆச.
4: வானொலி இசையும் தமிழும் காட்டின் மொழியில் நம் இதயங்களில் கேளுங்கள். வாழ்த்துக்கள்.

0: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: உயிர் வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
2: பாதுகாப்பு வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா, நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமா இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பே.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா?
3: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
4: ஏங்க, செல்போன் வந்தா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
0: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
1: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்று பேசுப்பா.
2: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் என்னும் சில நொடிகளில் தொடர இருக்கிறது டெல்லி அஞ்சலாக ஆங்கிலத்தில் செய்திகள்.
7: This is Akashvani, the news read by Shagun Chopra. President Draupadi Murmu has appointed governors for six states. Mr. O.P. Mathur, who is currently serving as the governor of Sikkim, will be

0: நேரம் 6:10
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச. அனிதா சோஃபியா மார்கரேட் அவர்கள்.
2: 15 நூல்களில் ஒன்றான நாலடியார் சமண முனிவர்கள் பாடிய ஒரு அற்புதமான தனித்துவம் பெற்ற நூல். திருக்குறளுக்கு இணையாக பேசப்படும் சிறப்பு இதற்குண்டு. ஆளும் வேலும் பள்ளுக்குருதி, நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி என்பது இதன் பெருமைக்குச் சான்று. சொல்லாய்ந்த நாலடி 400 நன்கு இனிது என்ற வரிகளாலும், பழகு தமிழ் சொல்லருமை 4-2 என்ற பாடலினாலும் நாலடியாரின் பெருமையை அறியலாம். தன்மானமும் உயர்ந்த பண்பும் உடைய சான்றோர்கள் தமக்கு எதிரியாகவே இருந்தாலும் அவர் எளிய நிலையை அடைந்திருக்கும் போது துன்புறுத்த மாட்டார்கள் என்ற உயரிய அறத்தை கூறும் நாலடியார் பாடல் இது. பகைவர் பணிவிடம் நோக்கி தகவுடையார், தாமேயும் நாணி தலைமை செல்லார் காணாய், இளம்பிறை ஆயக்காள் திங்களைச் சேரா, தனங்கு அருந்துப்பின் அரா. அதாவது, இயற்கையில் ஒரு வியப்பான உண்மை உண்டு. வானில் உலாவரும் ராகு கேது என்ற பாம்புகள் வானில் முழுநிலவாக, அதாவது பௌர்ணமியாக சந்திரன் ஒளி வீசும் போதுதான் அதை விழுங்கச் செல்லுமாம். அதே சந்திரன் தேய்ந்து மிக மெலிதான இளம்பிறையாக இருக்கும்போது அந்த பாம்பு சந்திரனை தொடக்கூட செய்யாதாம். அதைப்போல உலகத்தில் சிறந்த பண்புகள் உடைய சான்றோர்கள் தங்களுக்கு பகைவர்களாக இருப்பவர்கள் ஏதேனும் ஒரு காரணத்தால் நலிவடைந்து பலமிழந்து பணிந்து போகும் சூழலில் இருந்தால் இதுதான் சமயம் என்று அவர்கள் மீது பாய்ந்து போர் செய்ய மாட்டார்கள். அப்படி செய்ய அவர்களது நற்பண்பே வெட்கப்பட்டு அவர்களை தடுத்து நிறுத்திவிடுமாம். இந்த உன்னதமான வாழ்வியல் நெறிக்கு நம் தமிழ் இலக்கியத்தில் கம்பநாடன் காட்டிய ஒரு நெஞ்சை அள்ளும் போர்க்களக் காட்சி மிகச்சிறந்த ஒப்புமையாகும். இலங்கை போர்க்களத்திலே ராமபிரானும் ராவணனும் நேருக்கு நேர் மோதிக்கொள்கிறார்கள். ராவணன் சாதாரண மனிதரல்ல, 20 10 தலைகளும் கொண்ட பேராற்றல் மிக்க வீரன், திசையானைகளை வென்றவர். ஆனால் அன்றைய போரில் ராமபிரானின் கணைகள் ராவணனின் மகுடங்களை சிதறடித்தன. அவரது கையில் இருந்த வில் முறிந்து கீழே விழுகிறது. அவரது தேரும் தகர்க்கப்படுகிறது. பகைவர்களுக்கெல்லாம் நடுக்கத்தை தந்த ராவணன் இப்போது ஆயுதம் ஏதும் இன்றி, தேரும் இன்றி, வெறும் தரையில் தலை குனிந்து கவசங்களும் அற்று பலமிழந்து நிற்கிறார். ராமர் நினைத்திருந்தால் அன்றே அந்த வினாடியே தன் அம்பை செலுத்தி ராவணனை கொன்றிருக்க முடியும். ஏனெனில் சீதையை சிறையெடுத்த பெரும் பகைவன் போர் என்று வந்துவிட்டால் பகைவனை அழிப்பதுதானே உலக நீதி. ஆனால் அங்கேதான் ராமபிரான் என்ற பண்பாளரின் அறநெறியை நாலடியார் சொன்ன தகவுடையார் என்ற சொல்லுக்கு இலக்கணமாக ராமர் அங்கே நிமிர்ந்து நிற்கிறார். கையில் ஆயுதம் இல்லாமல் பலமிழந்து நிற்கும் எதிரியை தாக்குவது வீரமல்ல, அது அறமும் அல்ல என்று ராமபிரானின் நற்பண்பு அவரை தடுக்கிறது. கம்பன் அந்த இடத்தை அழகாக பாடுகிறார். ஆழ்வகை உற்ற போர்க்களத்து அமரர் வென்றவனை வாழ்வகை உற்ற வில்லியும் நோக்கி வாடினை போலும் என்கிறார். ராவணனே, நீ களைத்துப் போய்விட்டாய் போலும் என்று பரிவோடு பார்க்கிறார் ராமபிரான். பார்த்துவிட்டு உலகப் புகழ்பெற்ற அந்த அறவார்த்தையைச் சொல்கிறார். இன்று போய் நாளை போருக்கு வா, ஆயுதமின்றி நிற்கும் உன்னோடு நான் போர் செய்ய மாட்டேன். இன்று உன்னுடைய அரண்மனைக்குச் செல், நன்றாக ஓய்வெடுத்துக்கொள், புதிய ஆயுதங்களையும் தேரையும் எடுத்துக்கொண்டு நாளை போர்க்களத்திற்கு வா என்று அனுப்பி வைக்கிறார். இப்போது நாலடியார் பாடலையும் இந்த இராமாயணக் கதையையும் ஒப்பிட்டு பார்த்தோமேயானால், ராவணன் இளம்பிரைப் போல பலமிழந்து நின்றபோது ராமபிரான் என்ற பண்பாளர் ராவணனை கொள்ளத்தன் கைகளால் தாக்க முற்படாமல் பின்வாங்கினார். சான்றோர்கள் எப்போதும் பலசாலியோடுதான் மோதுவார்களே தவிர பலவீனமானவர்களை வீழ்த்தி தன் வீரத்தை காட்டமாட்டார்கள் என்பதை எவ்வளவு அழகாக பொருத்துகிறது பாருங்கள் நம் தமிழிலக்கியம். இந்த பாடல் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால், நம் வாழ்வில் நமக்கு தீமை செய்தவர்களோ அல்லது நம் எதிரிகளோ பலமிழந்து சிரமத்தில் இருக்கும்போது அவர்களை பழிவாங்க இதுதான் சமயம் என்று நாம் நினைக்கக்கூடாது. அவர்களுக்கு உதவ முடியாவிட்டாலும் அவர்களின் பலவீனத்தை பயன்படுத்தி அவர்களை துன்புறுத்தக்கூடாது. அதுவே உண்மையான அறிவுடைமை. இத்தகைய உயரிய பண்பை நாமும் நம் வாழ்வில் கடைபிடிப்போமே.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ச. அனிதா சோஃபியா மார்கரேட் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
3: ஆகாஷ்வாணி மதுரை. மதியலை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸ். நேரம் காலை 6:00.

6:19. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் தருகிறது பக்தி மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து பி. சுசிலா பாடிய பாடல்.

6:23. மதியலை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸ். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பக்தி மாலையில் தொடர்ந்து EM ஹனிஃபா பாடியது.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புட்டு சொல்றியலே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
3: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
2: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
3: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
2: போட்டாச்சு போட்டாச்சு.
3: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஒட்டி திரும்புவீங்களா? எது தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
2: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
3: வெயிட் பண்ணி போங்க.
2: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
3: ஐயோ பள்ளம் பள்ளம்.
2: பேசுங்களேன்.
4: பெரிய வாகனத்தை நல்ல வேளை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்க சுதந்திரத்தை பறிக்கிறதுக்கு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே

0: உங்களை நம்பி உள்ளவங்களும் மனசுல நினைச்சுக்கிட்டு எடுங்க.
1: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இன்று பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 26 நாள் செவ்வாய்க்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்க இருப்பது ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. நேரம் காலை 6:35.
4: அன்பார்ந்த உழவர்களே, தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்தில் இயங்கி வரும் சென்டெக் வேளாண் அறிவியல் மையம் வழங்கும் முக்கியமான பயிர் பாதுகாப்பு தகவல் இதோ. பருத்தி சாகுபடி செய்துள்ள விவசாயிகளுக்காக உங்கள் பருத்தி பயிரில் மெக்னீசிய சத்து பற்றாக்குறை ஏற்படுவதை எப்படி அடையாளம் காண்பது, அதை எப்படி சரி செய்வது என்பதை தெரிந்து கொள்ளலாம்.
5: முதலில் மெக்னீசிய சத்து பற்றாக்குறையின் அறிகுறிகள் என்னவென்று தெரிந்து கொள்வோம். பருத்தி செடியின் கீழ் இலைகள் குங்கும சிவப்பு நிறமாக மாறும், ஆனால் நரம்புகள் மட்டும் பச்சை நிறமாக இருக்கும். இந்த குறைபாடு அதிகமானால் இலைகள் முழுமையாக முதிர்ச்சி அடைவதற்கு முன்பே உதிர்ந்துவிடும். இதற்கான நிவர்த்தி என்று பார்த்தால்
4: மெக்னீசியம் சல்பேட் 20 கிராம், அதோடு யூரியா 10 கிராம் சேர்த்து 1 லிட்டர் தண்ணீரில் கரைத்து
5: இந்த கரைசலை 15 நாட்கள் இடைவெளியில் பருத்தி இலைகள் மீது படும்படி கைத்தெளிப்பான் மூலம் தெளிக்க வேண்டும். இந்த அறிகுறிகள் மறையும் வரை இந்த இடைவெளியில் தொடர்ந்து தெளித்து வரலாம். பருத்தி பயிரை பாதுகாத்து நல்ல விளைச்சலை அதிகரிப்போம்.
4: தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டாக் வேளாண் அறிவியல் மையம் வழங்கும் அக்டோபர் 2026 மாதத்திற்கான சிறப்பு பயிற்சிகள் அறிவிப்பு. இதில் அக்டோபர் 15 அன்று KVK வளாகத்தில் பால் மாடுகளில் மடி நோயை கட்டுப்படுத்த மஸ்தி ஹீல் ஜெல் குறித்த FLD பயிற்சி நடைபெறுகிறது. இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 88 38 95 89 64. மீண்டும் ஒருமுறை அலைபேசி எண் 88 38 95 89 64. இப்பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார்.
5: அக்டோபர் 16 அன்று ஒரே நாளில் 3 இடங்களில் முக்கிய பயிற்சிகள் நடைபெற உள்ளன. KVK வளாகத்தில் தேங்காயில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் குறித்த FLD பயிற்சி நடைபெறுகிறது. இப்பயிற்சியில் கலந்து கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 95 78 88 44 32. மீண்டும் ஒரு முறை அலைபேசி எண் 95 78 88 44 32. அக்டோபர் 16 சி புதுப்பட்டியில் தென்னையில் முக்கிய பூச்சிகள் மற்றும் நோய்களை அடையாளம் காணுதல் மற்றும் மேலாண்மை முறைகள் பற்றிய பயிற்சிகள் நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 94 44 78 12 02. மீண்டும் ஒரு முறை அலைபேசி எண் 94 44 78 12 02. இப்பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு காமாட்சிபுரம் தேனி மாவட்டம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார்.
4: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வருகின்ற அக்டோபர் 26 முதல் அக்டோபர் 31 வரை ஒரு வார காலம் பட்டை வயர் கூடை தயாரித்தல் பயிற்சி நடைபெற உள்ளது. இது இலவச நேரடி வகுப்பு என்பதால் முன்பதிவு அவசியம். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ளோர் பதிவு செய்ய காலை 10 முதல் 4 வரை அழைக்கலாம். பதிவு செய்ய அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. மீண்டும் ஒரு முறை அலைபேசி எண் 94 88 57 56. இப்பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார்.

0: இனி கேட்கலாம் இன்று ஒரு செய்தி. கூட்டுறவு பண்டகசாலை குறித்து தகவல்கள் தருகிறார் சத்திரப்பட்டி கூட்டுறவு பண்டகசாலை கணக்கர் பரமேஸ்வரி அவர்கள்.
1: இப்போ நீங்கள் சேல்ஸ்மேனாக இருந்து இப்போ வந்து கணக்கராயிருக்கிறீங்க, கணக்கராகி கூடுதல் பொறுப்பில் இருக்கிறீங்க, இப்போ மேனேஜராக இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் அந்த திட்டங்கள் அப்படின்னா எப்படி பொருட்கள் விநியோகம் பண்ணுறதுல உங்களுக்கு சில இடத்துல வந்து பொருட்கள் விநியோகம் வந்து நாலு பொருள் இருக்கும் ஒரு பொருள் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா காலகட்டத்துலேயுமே எல்லா பொருளுமே கொடுக்க முடியுதா?
2: அதாவது குடோன்லேருந்து என்ன பொருள் வருதோ அது தான் அவங்க ஒரு நாளைக்கு எல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஒன்று ஓலை போட்டுருவாங்க. ஒரு சில டைம் வந்து குடோனில் வர்றதை பொறுத்து தான் அனுப்பிவிடுவாங்க, அதை வச்சு அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் என்ன என்னைக்குனாலும் வாங்கிக்கிடலாம், கொடுத்துருவாங்க. மாத கடைசிலேருந்து ஒன்றாம் தேதியிலேருந்து 28-29 வரைக்கும் சார்ஜ் பண்ணிடுவாங்க.
1: இப்போ அடுத்த மாதம் இருக்கான சரக்கு நீங்கள் முன்னாடியே போய் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிருவீங்களா எப்படி?
2: அடுத்த மாதம் சரக்கு அவங்க குடோன்லேருந்தே அட்வான்ஸ் மூமெண்ட்டு போட்டுருவாங்க, அதனால் அவங்களுக்கு சார்ஜ் பண்ண ஈஸியாக தயாரிக்கும். தாய்மனா திட்டத்துக்கு
1: மொதல் மாதத்துக்கு உங்களுக்கு வந்து தனியாக பிரித்து கொடுத்துருவாங்க. ஒரு கடைக்கு அப்படின்னா மினிமம் வந்து எவ்வளவு சரக்கு நீங்கள் வாங்கி விநியோகம் பண்ணுவீங்க, எத்தனை பேர் கணக்கு? இப்போ ஒரு வீடு இத்தனை பேர், 100 பேர் இருக்காங்க ஒரு கடைக்கு அப்படின்னா அந்த 100 பேருக்கும் போய் நீங்கள் கணக்கு கொடுத்து வாங்கிடுவீங்களா?
2: அப்படி இல்லை, ஒரு காடிக்கு 4 பேர் இருக்காங்கன்னா யூனிட் வாரிசாக கொடுப்பாங்க. 2 பேர்னா அந்த யூனிட்னா 16 கிலோ, 3 பேர்னா 3 பெரியவர்கள்னா 20 கிலோ, 2 பெரியவர் 1 சிறியவர்னா 18 கிலோ, 4 பேருக்கு மேலே எத்தனை பேர் இருந்தாலும் 20 கிலோ தான். அது பிஹெச் என்பிஹெச்ன்னு இருக்குது, ஏஏ கார்டுன்னு இருக்குது. ஏஏ கார்டுனா 35 கிலோ, 20 கிலோனா அந்த 4 பேர் இருந்தால் அந்த பிஹெச் அந்த என்பிஹெச் கார்டுன்னு இருக்குது. பிஹெச் கார்டுக்குலாம் நபருக்கு தக்கனா எக்ஸ்ட்ரா அரிசி போடுவாங்க, 5 பேர்னா 25 கிலோ அந்த மாதிரி.
1: இப்போ ஒரு நபர் இருக்கிறாங்க அப்போனா அவங்களுக்கான அளவுகோல் எவ்வளவு?
2: ஒரு நபருக்கு வந்து 12 கிலோ.
3: 12 கிலோ
1: இப்போ ஜீனி பருப்பு அதெல்லாம் எப்படி?
2: ஒரு நபர் கார்டுக்கு வந்து 12 கிலோ அரிசி, 1/2 கிலோ சீனி, 1 துவரம்பருப்பு, 1 ஆயில்.
1: இப்போ அவங்களுக்கும் வந்து அந்த ரேஷன் கார்டில் உண்டு. ஏன்னா பல இடங்களில் வந்து ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பொருட்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்காக கேட்குறேன் நான்.
2: அதே மாதிரி அந்த நபர்களுக்கு வந்து கவர்மெண்ட்டு உப்பு தேயிலையும் கொடுக்குறாங்க. அந்த அவங்க இதெல்லாம் நான் அது வீடு விட அந்த தாய்மான திட்டத்துக்கு இதெல்லாம் எதுக்குன்னு கேட்குறாங்க. அது கொஞ்சம் வந்து எல்லாத்தையும் வாங்குறதுக்கு சொல்லுங்கள்.
1: விநியோக திட்டத்தில் பொருட்கள் எல்லாமே கொடுக்குறீங்க, எல்லாமே வாங்குறது, டீ தூள் கொடுக்குறீங்க, உப்பு கொடுக்குறீங்க, பருப்பு கொடுக்குறீங்க, ஆயில் கொடுக்குறீங்க, அரிசி வந்து வருது, அதுலேயும் புங்கல் அரிசி பச்சரிசி எல்லாமே கொடுத்துருந்தோமே கொடுத்துட்றீங்க. அப்போ நே வந்து மக்களுக்கு வந்து இந்த பொது விநியோக திட்டத்தில் வந்து எல்லா பொருட்களும் கிடைக்கிற மாதிரி எல்லாமே செய்து கொடுத்துட்றோம்.
2: கிடைக்கும் பொருள் இதில் வந்து புளுங்கல் அரிசி பச்சரிசி எல்லாம், ஜீனி பருப்பு ஆயிலு உப்பு தேயிலை எல்லாமே, 4 நாள் பொருள்களும் என்ன தேவையோ அது வாங்கிக்கலாங்க. அது குறைஞ்சதான் நல்லா தான் இருக்கும் பொருள்கள்லாம் வேங்கிறலாம்.
1: இப்போ அந்த விநியோக திட்டங்களில் வந்து மகளிருக்கான இது எதுவும் உண்டா? இல்லை
2: மகளிருக்கானலாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது மேடம், இந்த தாய்மான திட்டம் மட்டும்தான் ஒன்லி, மற்றதெல்லாம் ஒன்று தான்.
1: மிக நன்றி மேடம் உங்களுடைய நேரத்தை செலவழித்து எங்களுக்காக நீங்கள் தகவல் சொன்னமைக்கு.
2: நன்றி மேடம்.
0: இதுவரை கூட்டுறவு பண்டகசாலை குறித்து தகவல் வழங்கினார் சத்திரப்பட்டி கூட்டுறவு பண்டகசாலை கணக்கர் பரமேஸ்வரி அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.
4: நேயர்களின் நினைவிற்கு இன்று இரவு 7:25 பண்ணை செய்தி கேட்கலாம், 7:30 சென்னை அஞ்சலாக இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மூலம் தொழில் முனைவு வாய்ப்புகள் நேர்முகம் பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் என் நாணம்மாள் அவர்கள். தொடர்ந்து வணிக ரீதியான சாகுபடிக்கு ஏற்ற திராட்சை ரகங்கள் மற்றும் ஒய் ட்ரெல்லிஸ் முறையில் திராட்சை சாகுபடி செய்யும் முறை பற்றி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஸ்ரீவித்யா அவர்கள் தரும் தகவல்கள். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் என நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸ். இன்னும் சில நொடிகளில் தொடர இருக்கிறது மாநில செய்திகள், சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் புளும்பர்க் பொருளாதார மன்ற கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் மாநிலத்தின் முழுநேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தஞ்சாவூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் நடைபெறும் புளும்பர்க் பொருளாதார மன்ற கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். 3 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் சர்வதேச பொருளாதார மற்றும் வர்த்தக சூழல்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது. இந்த மாநாட்டின் பல்வேறு அமர்வுகளில் 9 நாடுகளைச் சேர்ந்த அரசு பிரதிநிதிகள், மூத்த மத்திய அமைச்சர்கள் 6 பேர் மற்றும் முன்னணி தொழில்துறை பிரதிநிதிகள் உரையாற்றவுள்ளனர். உலகின் முன்னணி நிறுவனங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட தலைமைச் செயல் அதிகாரிகள் இதில் கலந்து கொள்கின்றனர். 6 மாநிலங்களுக்கு ஆளுநர்களை நியமித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். இதன்படி கேரள மாநில ஆளுநரும் தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநருமான திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமிழகத்தின் முழுநேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். சிக்கிம் மாநில ஆளுநர் திரு ஓம் பிரகாஷ் மாத்தூர் கேரள மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோன்று திரு பிரஜ்மோகன் ராம் ஒடிசா ஆளுநராகவும் டாக்டர் சுதா யாதவ் கர்நாடக மாநில ஆளுநராகவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். உத்தராகண்ட் ஆளுநராக திரு தால்சிங் பெசேனும் சிக்கிம் ஆளுநராக திரு துஷ்யந்த் கௌதமும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே தமிழக ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆந்திரா செல்கிறார். விஜயவாடாவில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை அவர் சந்தித்து பேசவுள்ளார். தென்மாநில நதிகள் இணைப்பு, கிருஷ்ணா நதிநீர் விவகாரம் உள்ளிட்டவை குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆந்திர துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாணையும் திரு விஜய் சந்தித்து பேச உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்பட வேண்டும் என்பதே தமிழக அரசின் நிலைப்பாடு என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனை காக்கவும் வளர்ச்சித் திட்டங்களை விரைந்து செயல்படுத்தவும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று கூறினார். தமிழகத்தில் மக்களுக்கு தேவையான திட்டங்களை வாக்குறுதிகளாக தேர்தல் அறிக்கையில் அளித்து அதனை தாவேக அரசு படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண மாநில அரசு முன்வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உண்ணாவிரதத்தில் ஈடுபடவிருந்த பணியாளர்கள் கைது செய்யப்பட்டது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்துள்ளார். 5 ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவ பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் இருப்பது ஏற்புடையதல்ல என்றும் திரு சண்முகம் கூறியுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் மருத்துவ பணியாளர்கள் சங்க பிரதிநிதிகளை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நவம்பர் மாதம் 10ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றார்.
1: பேச்சுவார்த்தையின் மூலமாக அவர்கள் கோரிக்கைகளை சொல்லியிருக்காங்க. நாங்கள் அமைச்சர் குழுக்கிட்ட எடுத்துகிட்டு போய் இந்த நம்ம அரசோட நிதிநிலையை அதையும் நாங்கள் அந்த அவருடைய தோழர்கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறோம். நவம்பர் 10ஆம் தேதி பேச்சுவார்த்தை இருக்க போது நாங்கள் கண்டிப்பாக பேசுவோம். போராட்டம் தேவையில்லை. இதன் மூலமாக என்ன சொல்கிறோம்னா, அனைத்து ஊழியர்கள் நலனுக்காக தான் இந்த அரசு இருக்குது, மக்களுக்காக தான் இந்த அரசு இருக்குது. போராட்டம் பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட தேவையில்லை.
0: தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் குற்றச்சம்பவங்களும் போதைப்பொருள் புழக்கமும் அதிகரித்து வருவதாக கூறினார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தாவேக அரசு தவறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தலைமைச் செயலகத்திலேயே மின்வெட்டு ஏற்படும் அளவுக்கு நிர்வாகம் சீர்குலைந்துள்ளதாக திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையின் நிலத்தை ஆக்கிரமித்துள்ள 269 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பும் நடைமுறை தொடங்கியுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. 30 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதி

நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன், திரு மனோகரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தபோது அரசு சார்பில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விலை உயர்வால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய உணவு அமைச்சர், இது பண்டிகை காலங்களில் ஏற்படும் வழக்கமான விலை உயர்வு என்று கூறுவது கண்டனத்திற்கு உரியது என அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற திசை திருப்பும் கருத்துக்களை தவிர்த்து உரிய நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நேற்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அத்தியாவசியப் பொருட்களின் விலையை தினசரி அடிப்படையில் கண்காணிப்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விலை உயர்வு ஏற்படும்போது அதனை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுப்பது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட உள் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நில சுற்றுச்சுவர் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெள்ளப்பெருக்கு ஏற்படும் காலங்களில் இந்த தடுப்புச் சுவரால் சென்னை நகருக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்று கூறினார். இப்பகுதியில் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு 6 அடி உயர சுற்றுச்சுவரும் 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு நடைபாதையும் அமைக்கும் பணி முந்தைய திமுக ஆட்சிக்காலத்தில் தொடங்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர், அதே தவறை தொடராமல் இந்த திட்டத்தை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். இருவரிச் செய்திகள். எஸ்தோனியா நாட்டின் புதிய அதிபராக திருமதி உல்லே மடிஸ் நேற்று பதவியேற்றுக் கொண்டார். இந்தியா ரஷ்யா இடையேயான கூட்டு கடல்சார் பயிற்சி ரஷ்யாவின் விளாடிவோஸ்டோக்கில் இன்று தொடங்கி வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. சர்வதேச புலிகள் கூட்டமைப்புக்கான புதிய அலுவலக கட்டடத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் நேற்று புதுதில்லியில் திறந்து வைத்தார். ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலர் திரு மொஹ்சன் ரெசாய், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலுடன் நேற்று தொலைபேசி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். கோவாவில் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி தொடங்கும் இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் பங்கேற்கும் ஊடகவியலாளர்கள் அங்கீகார அட்டையை பெற வரும் 15ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னை புரசைவாக்கம் பகுதியில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமை வகித்தார். அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் வழங்கினார். தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறையில் மேம்படுத்தப்பட்ட நாகக்குளம் நடைபாதை மற்றும் பூங்காவை மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜகான் மற்றும் திரு வினோத் திறந்து வைத்தனர். சென்னை பெருங்குடி மற்றும் சோழிங்கநல்லூர் மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகள் தொடர்பாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தசரா திருவிழாவை முன்னிட்டு குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் வரும் 21ஆம் தேதி வரை கட்டண தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக இந்து சமய அறநிலையத்துறை அறிவித்துள்ளது. சென்னையில் நேற்று நடைபெற்ற விலங்குகளை கையாளுபவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நாய் கட்டுப்பாட்டு மைய பணியாளர்கள் 168 பேருக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து, தன்வி சர்மா, லக்ஷயா சென் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் புளும்பெர்க் பொருளாதார மன்ற கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் மாநிலத்தின் முழு நேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தஞ்சாவூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் காலை 6:55.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள்.
2: இந்த வருஷம் ஏன் இவ்வளவு வெயில்? காலையில 8 மணிக்கெல்லாம் எரிச்சுக்கிட்டு இருக்கு. மதியம் அதை விட திடீர்னு சாயங்காலம் 10 மேகங்கள். இதையெல்லாம் ஏன்னு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். இதுக்கு பின்னால் சூரிய கதிர்வீச்சு, காற்றோட இயக்கம், ஈரப்பதம், மேகங்கள், நிலத்தோட தன்மை, கடல் வெப்பநிலை, நகரமயமாக்கல், அப்புறம் நீண்ட கால உலக வெப்பமயமாதல்னு பல காரணங்கள் இருக்கு. முதல்ல வெயில் ஏன் திடீர்னு அதிகமாக உணரப்படுதுன்னு பார்ப்போம். பூமிக்கு சூரியன்கிட்ட இருந்து தொடர்ந்து ஆற்றல் வருது. பகல்ல நிலம் அந்த ஆற்றலை உறிஞ்சுது. அப்புறம் நிலம் சூடாகி பக்கத்தில் இருக்கக்கூடிய காற்றையும் சூடாக்குது. ஆனால் எல்லா நாள்லேயும் ஒரே அளவு வெப்பம் நமக்கு கிடைக்கிறது இல்லை. மேகம், காற்று, ஈரப்பதம், மழை, நிலத்தோட ஈரத்தன்மை மாறும்போது நாம் உணர்ற வெப்பமும் மாறுது. அடுத்ததாக காற்றை பற்றி பார்க்க போகிறோம். இந்த காற்று தான் வெப்பத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துக்கிட்டு போகுது. கடல்ல இருந்து வந்த ஈரப்பதத்தையும் நிலப்பகுதியிலிருந்து வர காற்று வேறுபட்ட வெப்பநிலையிலும் இருக்கும். ஸோ இந்த காற்றோட திசை மாறும்போது ஒரு பகுதியோட வெப்பநிலையும் மாறும். ஆனாலும் இப்போ ஏன் வெப்பம் தொடர்ந்து அதிகரிக்கிறது போல இருக்கு? இங்கே தான் நமக்கு நீண்ட கால பிரச்சனையான உலக வெப்பமயமாதல் வருது. நிலக்கரிய எண்ணெய், இயற்கை எரிவாயு மாதிரியான எரிபொருள்களை எரிக்கிறதால வளிமண்டலத்தில் வெப்பத்தை அதிகரிக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை பிடிச்சு வைக்கக்கூடிய வாயுக்கள் அதிகமாகுது. இது பூமியிலிருந்து வெளியேறும் வெப்பத்தோட ஒரு பகுதியை வளிமண்டலத்துக்குள்ள தக்க வச்சுக்கிறது. இதெல்லாம் ஒரு நாளில் நடக்கிற மாற்றம் கிடையாது, பல ஆண்டுகளாக சேர்ந்து உருவாக்குற மாற்றம். இதனோட விளைவா வெப்ப அலைகள் உருவாகுது. திடீர்னு அதிக வெப்பம், திடீர்னு அதிக ஈரப்பதம் இணையறதால நம்ம உடலால் தன்னை குளிர்ச்சிப்படுத்திக்கிறது ரொம்ப கஷ்டமாயிருது. அதே போல் இந்த வெப்பம் கிராமங்களை விட நகரத்தில் தான் அதிகமாக உணரப்படுது. இதற்கு முக்கிய காரணம் நகர வெப்பத்தீவு விளைவு தான். நகரங்களில் அதிகமான சிமெண்ட் கட்டிடங்கள், தார் சாலைகள், அதீதமான வாகனங்கள், குளிர்சாதன பெட்டிகள், அதே நேரத்தில் குறைவான மரங்கள், குறைவான திறந்த நிலப்பரப்பு, இப்படி எல்லாம் முக்கிய காரணமாக இருக்குது. தாரும் காங்கிரீட்டும் பகலில் அதிக வெப்பத்தை உறிஞ்சு நைட்டில் அதை அதிகமாக வெளியிடுது. இது கிராமப்புறங்களை விட நகரத்தில் அதிகமாக தான் இருக்கும். இதனால தான் நகரங்களில் அழகுக்காக இல்லாமல்னாலும் வெப்பத்தை கட்டுப்படுத்தக்கூடிய கருவிக்காகவாவது மரங்களை நடுங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா மரங்கள் தான் காற்று வடிகட்டுது, கார்பனை சேமிக்குது, மண்ணை பாதுகாக்குது, பறவைகளுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் வாழிடமாகவும் நமக்கு இலைப்பார நிழலும் தருது. இப்படி பல காரணிகள் இருந்தாலும் இன்னொரு முக்கிய காரணியாக இருப்பது கடல் வெப்பநிலையும்தான். இதுக்கு தீர்வு தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, தனிநபராக தேவையற்ற நேரங்களில் கடுமையான வெயிலில் வெளியே போகாமல் இருக்கலாம், போதுமான அளவு தண்ணி குடிக்கலாம், வெப்பம் அதிகமான நேரங்களில் உடல் உழைப்பை குறைக்கலாம், இலகுவான உடைகளை அணியிறது, அதிகாரப்பூர்வ வெப்ப எச்சரிக்கைகளை கவனிப்பதும் ரொம்ப நல்லது. ஒரு சமூகமாக நாம் நிழல் தரும் மரங்களை அதிகரிக்கணும், பூங்காக்கள் பாதுகாக்கப்படணும், ஏரிகள், குளங்கள், ஈர நிலங்கள் பாதுகாக்கப்படணும், புதுசாக ஏதாவது கட்டிடங்கள் கட்டினா காற்றோட்டம், வெப்ப கட்டுப்பாடு இதெல்லாம் மனசில் வச்சு கட்டணும். காங்கிரீட் பரப்பை அளவுக்கு மீறி அதிகரிக்கக்கூடாது. நீண்ட கால தீர்வாக சொல்லணும்னா வெப்பமயமாதலை குறைக்க புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை அதிகப்படுத்தணும். காடுகளை பாதுகாக்கிறது, நீர்நிலைகளை பாதுகாக்கிறது, நிலையான நகர திட்டமிடல், இப்படி எல்லாம் முறையாக நடக்கணும். வெப்பத்தை அதிகரிக்கும் காரணங்களை நான் சொல்லிட்டேன். அதை கடைபிடிச்சு வெப்ப அலையிலிருந்து தப்பிக்கிற வழியை நீங்கள் தான் பார்த்துக்கணும்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் ஜி பிரேமா.

இனிய காலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 7:52. அறிவோம் ஆயிரம். இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில, ஆமாங்க, நவராத்திரி. நவராத்திரி விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க. இன்றைய நாள் 3ஆம் நாள் திருவிழா. இந்த நாள் துர்கா தேவியின் அவதாரமான சந்திரகாண்டா தேவியை வழிபடும் நாள். அற்புதமான ராத்திரி இந்த நவராத்திரி. அம்பிகையை வழிபடும் ராத்திரி. சர்வம் சக்திமயம் ஜெகத்து என்று சொல்லக்கூடிய அற்புதமான வாசகத்தை மெய்ப்பிக்கக்கூடிய இரவு இந்த நவராத்திரி. நவம் என்ற சொல்லுக்கு 9 என்று பொருள். புதுமை என்ற பொருளும் உண்டு. இன்றைய நாள் சந்திரகண்டா தேவியை வழிபடும் நாள். இவள் பக்தர்களை பாதுகாக்கும் தன்மை கொண்டவள். 10 கைகளை கொண்டு சிங்க வாகனத்துடன் காட்சி தருபவள்.

0: நடையிட பூவிழி கணல் பொழி மழையும் சுடர் விட இடர் விட சுடர் விட இடர் விட நடவிட திரிபுர சுந்தரியே திரிசூனி நிரந்தரியே.
1: தாய் மூகாம்பிகை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். நிறைவு பெற்றது அறிவோம் ஆயிரம். மதுர தென்றலில் இணைவோமா நேர்களே? நேரம் 7:10. நவராத்திரி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்கலாம். பி. சுஷீலா குரலில்.

0: மீண்டும் மதுரத்தன்றல் 7:35 கேட்கலாம். தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷவாணி

செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிம்ஸ்டெக் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்த மாவட்ட அளவிலான திட்டமிடல் அவசியம் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்து உடனான

தொடர்பான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் பீகார், ராஜஸ்தான், மிசோரம் அணிகள் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். பிம்ஸ்டெக் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வங்கக்கடல் பகுதியில் உள்ள தெற்காசிய நாடுகளின் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கான பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் உள்துறை அமைச்சர்கள் இதில் பங்கேற்கின்றனர். முதல் முறையாக நடைபெறும் இந்த மாநாட்டில் தீவிரவாத ஒழிப்பு, குற்றங்களை தடுத்தல், போதைப்பொருள் ஒழிப்பு உள்ளிட்டவற்றில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. இதுகுறித்து திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்பதில் ஒருங்கிணைந்து செயல்படும் இந்தியாவின் உறுதிப்பாட்டை இந்த மாநாடு பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பான வலிமையான பிம்ஸ்டெக் மண்டலத்தை உருவாக்க இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்த மாவட்ட அளவிலான திட்டமிடல் அவசியம் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். வேளாண் வளர்ச்சியில் பின்தங்கிய 100 மாவட்டங்களில் வளர்ச்சியை அதிகரிப்பதற்கான திட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட மாவட்டங்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் மாநாடு புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர், அரசு திட்டங்களை ஒருங்கிணைந்து செயல்படுத்தி வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதில் மாவட்ட ஆட்சியர்களின் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்தார். நீர் சேமிப்பு, இயற்கை விவசாயம் ஆகியவற்றில் புதுமையான நடைமுறைகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். உறுதியுடன் செயல்பட்டால் எந்தவொரு இலக்கையும் எளிதில் எட்ட முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். வேளாண் ஆராய்ச்சி முடிவுகளை களத்தில் செயல்படுத்தி விவசாயிகள் பயனடைய வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் கரும்பு விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து உயர்நிலைக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அம்மாநிலங்களின் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மற்றும் திரு பிரலாத் ஜோஷி புதுதில்லியில் நேற்று பேச்சு நடத்தினர். அப்போது பேசிய திரு பிரலாத் ஜோஷி, ஒரு வார காலத்திற்குள் இந்த குழு அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். இக்குழுவில் மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடக மாநிலங்களைச் சேர்ந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் இடம்பெறுவார்கள் என்று அவர் கூறினார். விவசாயிகளின் நலன்களை காக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக வடகிழக்கு மாநிலங்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். மிசோரமில் 331 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் மிசோரம் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடன் கலந்துரையாடிய அவர், நடப்பு நிதியாண்டில் வடகிழக்கு மாநிலங்களின் மேம்பாட்டிற்காக 6812 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மிசோரமில் உட்கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் தொழில் மற்றும் சுற்றுலா வளர்ச்சி அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் இம்மாநிலத்திற்கு 500,000 அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாகவும், இது முன் எப்போதும் இல்லாத சாதனை என்றும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டில் பேசிய அவர், உலகளாவிய பொருளாதார சவால்களுக்கு இடையேயும் இந்திய பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று கூறினார். 2047 ஆண்டுக்குள் நாட்டின் பொருளாதாரம் 30 டிரில்லியன் டாலர் என்ற அளவை எட்டும் என்றும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், சுற்றுலா, வாகன உற்பத்தி உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவில் வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உலகளாவிய வாகன உற்பத்தி மையமாக இந்தியா மாறி வருவதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். விண்வெளி, அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்து உடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இந்தியா வந்துள்ள இங்கிலாந்து வர்த்தகத்துறை அமைச்சர் திரு ஜோனதன் ரெனால்ட்ஸுடன் இணைந்து இரு நாடுகளுக்கும் இடையேயான 8வது அறிவியல் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு கவுன்சில் கூட்டத்தில் அவர் பங்கேற்றார். அப்போது பேசிய டாக்டர் ஜிதேந்திர சிங், வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட அதிக வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். பருவநிலை மாற்றம், வேளாண்மை, சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு, உயிரி தொழில்நுட்பம், தொலைத்தொடர்பு உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளும் ஏற்கனவே இணைந்து செயல்பட்டு வருவதாகவும், இதனை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே கலாச்சார பரிவர்த்தனையை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் பங்கேற்கும்

0: நாடக திருவிழாவை புதுதில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். 3 நாட்கள் நடைபெறும் இந்த விழா நாடகக் கலையை ஊக்குவிக்க வகை செய்யும் என்று அவர் தெரிவித்தார். எல்லைகளை கடந்து இதுபோன்ற விழாக்கள் நடைபெறுவது கலாச்சாரத்தை ஒருங்கிணைப்பதாக அவர் கூறினார். வரலாறு, மொழி மற்றும் மரபுகள் வெவ்வேறாக இருந்தாலும் நாடகம் உள்ளிட்ட கலைகள் அனைவரையும் ஒருங்கிணைப்பதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்தார். மலைப்பகுதிகள் மற்றும் தொலைதூர பகுதிகளில் மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்த மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். ஹிமாச்சல் பிரதேசத்தின் கிலாங் மலைப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தை அவர் நேற்று தொடங்கி வைத்தார். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் நோய்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் மக்களுக்கு ஏற்படும் நோய்கள் குறித்து தனித்துவமான ஆராய்ச்சிகளை இந்த மையம் மேற்கொள்ளும் என்று அவர் கூறினார். உள்ளூர் மக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் நலவாழ்வை உறுதி செய்வதில் இந்த மையம் முக்கிய பங்காற்றும் என்று அவர் தெரிவித்தார். ஹிமாச்சல் பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக், உத்தராகண்ட், சிக்கிம் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தின் இமயமலை பகுதிகளில் வசிக்கும் மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறினார். மீன்வளம் மற்றும் கால்நடை துறையில் இங்கிலாந்து உடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். இந்தியா வந்துள்ள இங்கிலாந்து உணவு மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஏஞ்சலா ஏகலுடன் நேற்று அவர் பேச்சு நடத்தினார். கால்நடை மருத்துவம், ஆராய்ச்சி, மரபணு மற்றும் மேம்பட்ட இனப்பெருக்க தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் அப்போது தெரிவித்தார். கனடா வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் இன்று இந்தியா வருகிறார். தமது பயணத்தின் போது அவர் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவான ஆலோசனை நடத்தவுள்ளார். பல்வேறு சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் வர்த்தகம், எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் அனிதா ஆனந்த் அமைச்சருடன் பேச்சு நடத்தவுள்ளார். பீகாரில் கல்வி, சுகாதாரம், மகளிர் மேம்பாடு உள்ளிட்டவை தொடர்பாக 23 திட்டங்களை செயல்படுத்த மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பாட்னாவில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், மாநிலத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு உறுதுணையாக இருந்து வருவதாக கூறினார். மாநிலத்தில் கடந்த 2014 13 மருத்துவக் கல்லூரிகள் மட்டுமே இருந்ததாகவும் தற்போது அது 31 அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அரசு நிர்வாக தலைமை பொறுப்பில் 25 கடந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி பணியாற்றி வருவதற்கு அமைச்சரவைக் கூட்டத்தில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டதாக திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறினார். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் வசதிகளை மேலும் மேம்படுத்த மாநில அரசு உறுதிபூண்டுள்ளதாக முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். திருப்பதியில் 3,200 கோடி ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டுத் திட்டங்களுக்கு காணொலி வாயிலாக நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். இந்த திட்டங்கள் யாத்ரீகர்களுக்கான தங்குமிடம், போக்குவரத்து மற்றும் மருத்துவ சேவைகளை மேலும் எளிதாக்கும் என்று அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சுற்றுலா ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் உலகத்தரம் வாய்ந்த ஆன்மீக தலமாக திருப்பதி மேம்படுத்தப்படும் என்று திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் பீகார், ராஜஸ்தான், மிசோரம் அணிகள் வெற்றி பெற்றன. ஜான்சியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3 நாளான நேற்று பீகார் அணி 4-3 என்ற கோல் கணக்கில் ஆந்திராவை வென்றது. ராஜஸ்தான் 6-2 என்ற கோல் கணக்கில் குஜராத்தை வென்றது. மிசோரம் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஜம்மு காஷ்மீரை வென்றது. கேரளா, சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட், தெலங்கானா அணிகளுக்கு இடையேயான ஆட்டங்கள் டிராவில் முடிவடைந்தன. போர்ச்சுக்கல் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிம்ஸ்டெக் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்த மாவட்ட அளவிலான திட்டமிடல் அவசியம் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி, அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்து உடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் பீகார், ராஜஸ்தான், மிசோரம் அணிகள் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ. காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளில் காது இறைச்சல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் காது மூக்கு

0: தொண்டை சிறப்பு நிபுணர் டாக்டர் ப. ராஜசேகரன் அவர்கள்.
1: காது இரைச்சல், இதை ஆங்கிலத்திலே டின்னிட்டஸ் என்று கூறுவர். காது இரைச்சல் பொதுவாக காது கேளாமை, காது இரைச்சல், தலை சுற்றல், இவை மூன்றும் சேர்ந்து உட்செவியினுடைய ஒரு முக்கியமான வியாதியாக கருதப்படுகின்றது. உட்செவியினுடைய வேலை நாம் ஈக்விலிபிரியம் என்று, பேலன்ஸ் என்றும் கூறப்படுகின்ற ஒன்றையும், காது கேட்கும் திறனையும் மூளைக்கு கொண்டு செல்கின்ற நரம்பின் மூலமாக அவை நம்மை அறிய வைக்கின்றன. இவற்றில் உட்செவியில் நத்தை எலும்பு என்று ஒன்று உண்டு. அந்த காலத்திலே இதை லேபிரின்த் என்று கூறுவார் ஆங்கிலத்தில். லேபிரின்த் என்றால் மர்ம பாதை. உருப்பெருக்கிகள் இல்லாத காலத்திலே இதை ஒரு மர்ம பாதையாகவே கருதினர். இவற்றில் எலும்பினால் ஆன நத்தை எலும்புக்குள் மெல்லிய திரவங்கள் சுற்றி கொண்டு இருக்கின்றன. அரைவட்ட குள்ளியங்களும் உண்டு, நத்தை எலும்பு உண்டு. நத்தை எலும்பின் வேலை கேள்வி நரம்பை தொடர்பு படுத்துவது மூளையுடன். அரைவட்ட குள்ளியங்கள் என்பவை நாம் நடக்கும் பொழுதும், ஓடும் பொழுதும், நிற்கும் பொழுதும், படுக்கும் பொழுதும் நம்முடைய பேலன்ஸ் என்று சொல்கின்ற புவியீர்ப்பு விசை ஒத்து போகின்ற நிதானமான ஒரு பேலன்ஸ், ஈக்குலிபிரியத்தை மெயின்டைன் செய்வது. இவையில் இந்த சுற்றும் திரவம், அவற்றில் உள்ள உப்பு, சோடியம், பொட்டாசியம், இவை கூடினும் குறைவினும் அல்லது வீக்க அழுத்தம் இருந்தாலும் காதினுள் இரைச்சல் ஏற்படும். இந்த இரைச்சல் நோயாளிக்கு காதிற்குள் நீராவி என்ஜின் போல ஒரு ஸ்டீம் வெளிப்படும் பொழுது உண்டாகின்ற சப்தமோ, அல்லது தொடர்ந்து மணியடிப்பது போன்ற சத்தமோ, சங்கு ஊதுவது போன்ற சத்தமோ, வண்டினுடைய இரைச்சல் போல மிகுந்த தொந்தரவுக்கு ஆளாவார்கள். இவ்விரைச்சல் தலை சுற்றலுடனோ அல்லது தனியாகவோ ஏற்படலாம். இந்த இரைச்சல் அதிகமாக இருப்பதனால் எத்தனையோ நோயாளிகள் தற்கொலை முயற்சி கூட கையாண்டிருக்கிறார்கள். நம் நோயாளிகள் மருத்துவரிடம் சொல்வது, ஐயா தற்கொலை செய்து கொள்ளலாமோ என்று கூறுகிறது. அத்தகைய இரைச்சல் கேட்கின்றது, தூங்கவே முடியவில்லை. ஆனால் நாம் அன்றாட வாழ்க்கையிலே செய்கின்ற சிறு விளையாட்டுகளான தட்டாமலை சுற்றினாலோ, குதிரை ராட்டினம் ஏறினாலோ, அல்லது ஒரு மலை பயணத்திலோ, கடற்பயணத்திலோ நமக்கு ஒரு தலை சுற்றல் உண்டாகும். அத்தகைய சமயத்திலும் சற்றே காதில் இரைச்சல் இருப்பது போல மூக்கினில் இருக்கின்ற சளி, நெஞ்சில் இருக்கின்ற சளி, இடைவிடாத தும்மல், இருமல் இருந்தாலும் இச்சளி நடு செவிக்கு எவ்வி அங்கே தேங்கினால் இரைச்சல் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இவை தற்காலிகமாக ஏற்படுபவை. இவைகளுக்கு சில மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டாலே சரியாகிவிடும். அவை சாதாரணமாக மலைப்பயணத்திற்கு முன்பு அவோமின் என்கின்ற மாத்திரையை உட்கொள்வர். அவை அந்த மலைப்பயணத்தின் போது வருகின்ற அந்த பேலன்ஸ் இன்இக்வாலிட்டி தடுத்து வாந்தி வராமல், அல்லது கடற்பயணத்தில் வரும்போது வாந்தி வராமல் தடுத்துவிடும். இதற்கு காது கேட்கும் திறன் எங்கனம் இருக்கின்றது என்கின்ற ஒரு பியூர் டோன் ஆடியோமெட்ரி என்கின்ற செவி பரிசோதனை செய்ய வேண்டும். மற்றும் டினிட்டோகிராம் என்கின்ற எத்தகைய இரைச்சல் உண்டாகின்றது என்பதற்கு ஒரு பரிசோதனை. அந்த இரண்டு பரிசோதனை செய்து காதில் மெழுகு போன்ற அடைப்பு அல்லது சவ்விலின் நீர்க்கோர்வை இருக்கிறதா என்பதையும் பரிசோதித்து, வேண்டுமென்றால் எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன் போன்ற பரிசோதனைகள் செய்து மூளையுடன் இணைந்த நரம்பு பாதிப்பு ஏதும் உண்டாகியிருக்கிறதா என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். உட்செவியின் நத்தை எலும்பின் வீக்கம் ஏதேனும் இருக்கின்றதா, நீர்க்கோர்வை இருக்கின்றதா என்பதையும் நாம் கண்டுபிடித்து, டின்னிட்டஸ் மாஸ்கர் என்னும் ஒரு கருவி உண்டு. உள்ளே எத்தகைய இரைச்சல் ஏற்படுகிறதோ அதுபோன்ற ஒரு இரைச்சலை உண்டாக்கக்கூடிய ஒரு கருவியை காதினுடைய செவி குழலிலே, வெளிச்செவி குழலிலே பொருத்தி அதைவிட உயர்வாகவோ அதை ஒத்த ஒரு இரைச்சலை ஏற்படுத்தினால் உள்ளே இருக்கின்ற அந்த இரைச்சல் ஓரளவு மட்டுப்படும். அல்லது செவியின் சவ்வின் உள்ளாக ஒரு சில மருந்துகளை செலுத்தி அந்த இரைச்சலை மட்டுப்படுத்தலாம். ஆனால் அதனால் கேட்கும் திறன் பாதிக்கக்கூடிய ஒரு அபாயமும் இருக்கின்றது என்பதை நோயாளிக்கு நாம் சொல்ல வேண்டும். ஆக காதில் இரைச்சல் என்பது உட்செவியினுடைய நோய் குறியீடு என்பதை அறிந்து கொண்டு காதுமுக்கு தொண்டை நிபுணரையோ அல்லது மூளை நரம்பியல் சிகிச்சை நிபுணரையோ அணுக வேண்டும். செவிக்கு உணவில்லாத போது அங்கே சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்பது வள்ளுவம்.
0: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் காது இரைச்சல் குறித்து விளக்கம் அளித்தார் காது மூக்கு தொண்டை சிறப்பு நிபுணர் டாக்டர் ப. ராஜசேகரன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியானது நாளை காலை 7:25 காது கேட்கும் திறன் குறைபாடு பற்றிய விளக்கம் கேட்கலாம்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: நேரம் காலை 7:30.

0: 48 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் ஸ்ரீ தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒரு அரசனும் அமைச்சரும் ஒரு நாள் ரொம்ப சாவகாசமாக பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அரசன் அமைச்சரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார். ஏங்க அமைச்சரே, ஆசை இல்லாத ஒரு மனுஷனால் இருக்க முடியுமா அப்படின்னு. ஏன் முடியாது, துறவி அப்படிங்கிறவங்கெல்லாம் அப்படிப்பட்டவங்க தானே அப்படின்னாராம் அமைச்சர். அவங்கெல்லாம் உண்மையிலேயே ஆசையை விட்டவங்க தானா அப்படின்னு கேட்டாரா ராஜா. அப்படி தான் இருக்கணும் அப்படின்னாராம் அமைச்சர். அப்படின்னா ஆசையே இல்லாத ஒரு உண்மையான துறவியை நான் பார்க்கணுமேன்னார். அது என்ன பிரமாதம், அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னுட்டார். இவர் சொல்லிவிட்டு உடனே புறப்பட்டு போனார். அங்கங்கே தேடினார். அப்புறம்தான் அவருக்கு புரிஞ்சுது உண்மை துறவியை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டமான காரியம்னு. இருந்தாலும் ராஜா கிட்ட சொல்லியாச்சே, உண்மை துறவியை காட்டுறேன்னு. இப்போ என்ன பண்ணுறது, ராஜா கிட்ட சொன்னபடி நடக்கலைன்னா அவருக்கு கோபம் வந்துடும். அமைச்சர் ஒரு யோசனை பண்ணார். அவருக்கு ஒரு வழி தெரிஞ்சுது, அதுதான் சரின்னு முடிவு பண்ணார். அதாவது அந்த ஊரில் அவருக்கு தெரிஞ்ச நாடக நடிகர் ஒருத்தர் இருக்கிறார், நல்லா நடிப்பார். அவரை போய் பார்த்தார். இதை பாருப்பா, எனக்காக நீ ஒரு காரியம் செய்யணும்னார். என்னன்னு கேட்டார் அவர். நீ ஒரு துறவி மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு நடிக்கணும். ராஜா வந்து உன்னை பார்த்துட்டு போகிற வரைக்கும் நடி, அது போதும். அதுக்காக உனக்கு 10,000 ரூபா தரேன் அப்படின்னார். அவர் எந்த காலத்தில் இவ்வளவு பணத்தை மொத்தமாக பார்த்துருக்கார். அதனால் உடனே சரின்னு ஒத்துக்கிட்டார். அமைச்சர் வந்து அரண்மனைக்கு திரும்பி வந்தார். என்ன அமைச்சரே, இன்னுமா ஒரு உண்மையான துறவி கிடைக்கலன்னார். உண்மையான துறவி ஒருத்தரை இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்து பேசிவிட்டு வர்றேன். அவர் நம்ம ஊருக்கு வெளியில் குளத்தங்கரையில் உள்ள ஒரு ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னார் இவர். அப்படின்னா உடனே புறப்படுங்க அப்படின்னார் ராஜா. பரிவாரங்களோடு புறப்பட்டார். அங்கே அந்த மரத்தடியில் அந்த ஆள் வேஷம் போட்டுக்கிட்டு துறவி மாதிரி உட்காந்துருக்கிறான். ராஜா நேராக போனார். அந்த துறவி காலில் பொத்துன்னு விழுந்து வணங்கினார். உடனே ராணி அவர் காலில் விழுந்தாங்க. அடுத்தபடியாக அமைச்சர் விழுந்தார். அவருக்கு தெரியும் இது நம்ம ஆள் தான்னு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நேரம். அப்புறம் பரிவாரங்கள்லாம் துறவி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. ராஜா அப்புறமா தங்கத்தட்டில் பொண்ணையும் பொருளையும் வச்சு அந்த துறவிக்கிட்ட ரொம்ப பணிவாக நீட்டுறார். தாங்கள் தயவு பண்ணி இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டார். அந்த துறவி பற்றில்லாமல் அதை பார்த்தார். எல்லாத்தையும் திறந்துட்ட எனக்கு இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி அதை மறுத்துட்டாராம். ஆகா, உண்மையான துறவியை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஆனந்தம் அரசருக்கு. ரொம்ப நிம்மதியாக திருப்தியாக திரும்பி வந்தார் அரண்மனைக்கு. அதுக்கப்புறம் அமைச்சர் யாருக்கும் தெரியாமல் அந்த துறவிக்கிட்ட ஓடினார். சொன்ன பிரகாரம் பணத்தை நீட்டினார். இந்தப்பா, நான் உங்ககிட்ட சொன்னபடி 10,000 ரூபா பணம் எடுத்துக்கோ அப்படின்னார். அந்த ஆள் ராஜா கிட்ட சொன்னது மாதிரியே எல்லாத்தையும் திறந்துட்ட எனக்கு இதெல்லாம் எதுக்காக வேணாம் அப்படின்னுட்டாராம். நடித்த வரைக்கும் போதும்ப்பா, இனிமேல் இந்த நாடக வசனம்லாம் வேணாம், வேஷத்தை கலைச்சிரு, பணத்தை வாங்கிக்கொண்டார். இல்லைங்க, இது வேஷம் இல்லை, இது வசனமும் இல்லை, இது உண்மை. கொஞ்ச நேரம் துறவி மாதிரி நடித்ததுக்கே இந்த தேசத்து ராஜா ராணி அமைச்சர் பரிவாரங்கள் எல்லாம் என் காலில் விழுந்து வணங்குறாங்க. அப்படின்னா உண்மையான துறவியாக இருக்கிறது எவ்வளவு பெருமையான விஷயம், நான் உண்மையான துறவியாக ஆக போகிறேன், அப்படி முடிவும் பண்ணிட்டேன் அப்படின்னார் அந்த நடிகர். வேஷம் கூட எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டு பண்ணுது பார்த்தீங்களா. நம்மால் ஒருத்தன் ரொம்ப வசதியாக தான் இருந்தான். ஒரு நாள் அவன் சொத்து பூரா திருட்டு போட்டுது. அதுக்கப்புறம் இவன் துறவி மாதிரி ஆயிட்டான். ஊர் ஊராக சுற்றினான். ஒரு குருநாதரை தேடி கண்டுபிடிச்சான். அவர்கிட்ட சீடனாக சேர்ந்துக்கிட்டான். அவனை பார்த்து ஒருத்தர் கேட்டார், நீ உண்மையான சீடன் தானான்னு. இல்லைங்க, சீடன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. அது குரு துரோகம் இல்லையா அப்படின்னு கேட்டார் அவர். இல்லைங்க, நான் பண்ணது குரு துரோகம் இல்லை, என் குரு பண்ணது தான் துரோகம். என்னுடைய பணத்தை கொள்ளையடிச்சது இவர் தான். அதை எங்கே வச்சுருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவர்கிட்ட வந்து சீடை நான் சேர்ந்துருக்கிறேன் அப்படின்னா.
0: இசை ஜாலமாக இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை திருநெல்வேலி இனிமையான பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. முதல் பாடலாக மௌனராகம் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குரலில்.

நேயர்களுக்கு நினைவிட்டுகிறோம். இன்று காலை 8:30 சக்தி விழா நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருள்மிகு துர்கையம்மன் திருக்கோயில் உரை சித்திரம் கேட்கலாம். கொடைக்கானல் வானொலி நிலைய படைப்பாக சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் நேர்களே. காலை 9 அரங்கு செய்ய நிகழ்ச்சியில் நவராத்திரி விழா மகாராஜபுரம் எஸ் கணேஷ் விஸ்வநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். உடன் எஸ் சுபஸ்ரீ வயலின், டாக்டர் கே அசோக் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் கடம். இணைந்திருங்கள் நேர்களே மதுரை வானொலியோடு.

0: புன்னகைபந்தன் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில். இது மதுரத்தென்றல்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253133.

புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் வலிக்க கேட்டோம். எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரலில். தொடர்ந்து பாடல் கேட்கலாம் கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: தொடர்ந்து கேட்கலாம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில். ஒரு நாள் ஒரு கனவு திரைப்படுத்த பாடல் கேட்கலாம் நேர்களே.

ஜிவி பிரகாஷ் இசையில் நான் முத்துக்குமார் வரிகளில் உத்தராக்குரலில் சைவம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். தொடர்ந்து இந்திரா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ஹரிணி குரலில்

முழுத்த இந்த பாடலுடன் இனிதே நிறைவு பெற்றது மதுரத்தென்றல். சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து சக்தி விழா சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் நேர்களே. இணைந்திருங்கள் நேர்களே ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

0: கேட்கவிருப்பது சக்தி உலா.
1: ஆயிரம் கண்கள் உடையவளே, ஆதிசக்தியவள் பெரியவளே.
0: இன்று நவ துர்க்கைகள் ஆலயம்.
1: துர்க்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பரந்தோடும்.
0: திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அமைந்துள்ள மாகாளியம்மன் என்ற துர்க்கையம்மன் திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம்.
1: ஆயிரம் நாமங்கள் கொண்டவளே, தாய் போல் நம்மை காப்பவளே.
2: அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சிவஸ்ரீ கணேசையர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுக்காவில் உள்ள ஸ்ரீ துர்க்கையம்மன் திருக்கோவில் தலைமை அர்ச்சகராக பணிபுரிகின்றேன். இத்திருக்கோயிலானது இந்து சமய அறநடைத்துறையின் கீழ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ரொம்ப பாரம்பரியமான வரலாறு அந்த கோயிலுக்கு உண்டு. இந்த ஆலயத்தை வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்கள் மட்டும் நீ பார்க்க முடியும். நவ துர்க்கைகள் அப்படின்னு சொல்கிற நவசக்திகள் இந்த ஆலயத்தில் வந்து விக்கிர வடிவில் இருக்கிறாங்க. அது போக மூலவர் மூலஸ்தானத்தில் துர்க்கையம்மன் வீட்டில் இருப்பது மிக மிக சிறப்பான ஒன்று. இங்கே மட்டும்தான் சாந்த துர்க்கையாக அமைதிய வடிவாக மூலஸ்தானத்தில் அம்பாள் இருப்பது மிகப்பெரிய ஒரு ஸ்தல வரலாறு, ஒரு சிறப்புன்னு நம்ம ஆலயம் சொல்லலாம். அந்த அம்பாளை சுற்றி கோஷ்டம்னு சொல்லக்கூடிய பரிவாரமாக நவ துர்க்கைகள் வீட்டிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா

இந்த ஆலயத்திலிருந்து பார்த்தோம்னா சக்கரத்தாழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமியும் லட்சுமி நரசிம்மரும் ஒரே கல்லால் வடிவமைச்சு ஒரே அமைப்பில் இருக்கிறாங்க. அதுபோக நவகிரகங்கள் வந்து பார்த்தோம்னா தம்பதியே சமேதமா. அதுபோக காலபேரர், காலபேரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 64 வடிவங்கள் உண்டு அவரோட பேரில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயஸ்ரீ காலபேரவர் அப்படிங்கிற பேரில் இங்கே எழுந்திருக்கிறாரு. விஜயம்னாவே வெற்றி. கோயிலில் வந்து கொடிமரம் உண்டு. கொடிமரம் இருந்தாவே கண்டிப்பாக உற்சவங்கள் நடைபெறும். இந்த ஆலயத்தில் இரண்டு வகையான உற்சவங்கள். ஒன்று ஆடி மாதம் வரக்கூடிய ஆடிப்பூரம், திருவாடிப்பூரம்னு சொல்லுவோம். அடுத்து விமரிசையாக நடக்கூடிய பண்டிகைன்னு சொல்ல போனால் நவராத்திரி. நவராத்திரி வந்து நம்ம தெரியும் 9 நாள், விஜயதசமியுடன் சேர்த்து 10 நாளாக மிக சிறப்பாக கொண்டாடுவோம். நவராத்திரி ஆரம்பிக்கப்படும் பொழுது சிறப்பாக கோ பூஜையிலிருந்து ஆரம்பித்து கொடிமரத்தில் கொடிமரம் அந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு கையோட வந்து பார்த்தீங்கன்னா குழு, நவராத்திரி வந்து குழு தானே சிறப்பு. அந்த குழு படிகள் அமைச்சு தெய்வத்தில் என்னென்ன வடிவங்கள் இருக்குதோ அத்தனை தெய்வங்களும் அந்த குழுவில் இடம்பெறும், சிறப்பு வழிபாடு நடைபெறும். அதே மாதிரி காலை மாலை இரு வேளையிலும் பக்த பெருமக்கள் வந்து காப்பு கட்டி விரதம் இருப்பாங்க. அம்மனுக்கு மிக பக்தி சிரத்தையுடன் 10 நாட்கள் விரதம் இருந்து விழா கொண்டாடுறாங்க. அது ஒரு சிறப்பான சமாச்சாரம். இந்த குழுவில் வந்து பார்த்தோம்னா அனைத்து தெய்வங்களும் விநாயகர்லேருந்து ஆரம்பித்து பெருமாளோட ரசாவதாரங்கள், அம்மனோட 108 அம்சங்கள், அப்புறம் மகாபாரத கதைகள், ராமாயண கதைகள், இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இடம்பெற மாதிரியான விக்கிரகங்களை நாங்கள் பண்ணி மக்களுக்கு எளிதில் புரியக்கூடிய வகையில், ஒரு விக்கிரத்தை பார்த்தாவே இது இதுதான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சக்கூடிய வகையில் எளிதாக நாங்கள் அமைச்சிருப்போம். அதெல்லாம் சிறப்பு. நிறைய குழந்தைகள் வந்து அன்றைக்கி விஜயதசமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கு அக்ஷராபியாசம் அப்படின்னா எழுத்து அறிவித்தல், ஸ்கூலில் கொண்டு போய் படிக்க சேர்த்துறவங்க குழந்தைகள் கூப்பிட்டு வருவாங்க. அவங்க நாங்கள் வரிசையாக உட்கார வச்சு அவங்களுக்குலாம் வந்து நாங்கள் எழுத்தறிவிப்போம். முறையாக அந்த எழுத்தறிவிச்சு பண்ணி கொடுத்து அவர் கொண்டு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துவாங்க. அந்த நிகழ்ச்சியும் வெகு விமர்சையாக நடைபெறும். இப்படி எல்லாம் சிறப்பு வாங்கி இந்த ஆலயத்தை வந்து அனைவரும் தரிசித்து அம்மாவோட பேரில் பெரும்படி மனதார வாழ்த்திடுவோம்.

எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரபு. நான் இந்த கோயிலுக்கு வந்து வருகை தரும் ஒரு பக்தர். இங்கேருந்து நவராத்திரி கொலுவானது ரொம்ப விசேஷமாக நடக்கும். அதில் துர்காஷ்டமியானது அம்மனுடைய பிறந்த நாளாக வந்து கும்பிட்றாங்க. அந்த அன்றைக்கு வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த 9 நாளைக்கு 2 காலமும் அபிஷேகமாகும். நம்ம எந்த காரியத்தை நினச்சி வரோமோ அந்த காரியமானது ஜெயமாயிரும். நவராத்திரி விசேஷமானது 9 நாளும் ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. கொலுவுக்கு வந்து பொம்மையை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அவங்களே பூஜையில் வச்சு திருப்பி வந்து அவங்களே எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எந்த காரியமும் நினச்சி ஜெயமாகனு வர்றீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய காரியங்கள்னது ஜெயமாகும். அதாவது இந்த நவராத்திரி உற்சவத்தன்னைக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு காரியமானது நிறைவேறாமல் இருக்கும். அவங்களுக்கு நிறைவேறும் பட்சத்தில் கல்யாணம் ஆகாதவங்க வந்து கல்யாண செட்டு கொடுக்கறது, மண்டபத்தில் என்ன இருக்கோ அதை கொண்டு வந்து கொடுக்கறது, அதே மாதிரி புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வேணுங்கிறவங்க வந்து சந்தான லட்சுமி கொண்டு வந்து கொடுக்கறது, அதே மாதிரி வீடு மனை அந்த மாதிரி கட்ட முடியாதவங்களுக்கு அதுக்கு இது கிடைக்கிறதுக்கு அந்த வீடு மனை அந்த மாதிரி பொம்மைகளை கொண்டு வந்து இங்கே வச்சு பூஜை பண்ணி திருப்பி வீட்டில் கொண்டு போய் அதை வச்சு பூஜை பண்ணி அவங்களோட காரியம் நிறைவேற வரைக்கும் அதை வச்சு பூஜை பண்ணலாங்க. அது ஒரு நவராத்திரி ஒரு சிறப்பு.

0: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சரவணன். தாராபுரம் அமைந்துள்ள மாகாளியம்மன் என்ற துர்கையம்மன் திருக்கோயில். துர்கையம்மன் கோயிலில் சிறப்பு பூஜைகள் ஆடிப்பூரம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நவராத்திரி. நவராத்திரி என்பது எல்லாத்துக்குமே தெரியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலில் வந்து தசரா கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து நகர் ஊர்வலம் போவாங்க. நகர் ஊர்வலம் போகும்போது இந்த துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி இந்த மூணு அம்சமும் வந்து துர்காவை வந்து அபிஷேகிச்சிருக்காங்க. கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10 நாள் விரதம் இருந்து என்ன நினைக்கிறோமோ அந்த கடைசி நாள் வந்து அம்மா வந்து நிறைவேற்ற வைப்பாங்க.
1: வணக்கங்க. தாராபுரம், எங்கள் பேர் பாக்கியலட்சுமிங்க. இங்கே துர்கம்மா கோயிலில் நவராத்திரி சிறப்பு பூஜை நல்லா பண்ணுவாங்க. எல்லா குழுவும் வைப்பாங்க. எல்லாமே எதுவுமே மிஸ் பண்ணாமல் எல்லாமே சிறப்பாக வைப்பாங்க. எதுவுமே இல்லாமல் எந்த குறையும் இல்லாமல் நல்லா சிறப்பாக பண்ணுவாங்க. நாங்கள் வருஷம் வருவோம் குழுவுக்கு, வந்து கலந்துக்குவோம். நல்லபடியாக சிறப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி விளக்கு பூஜையும் வைப்பாங்க வருஷம் ஆடி மாதத்தில். அதையும் வந்து நாங்கள் கலந்து நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த வருஷம் விளக்கு பூஜைக்கு வந்தோம் ஆடி மாதத்துக்கு. நல்ல சிறப்பாக நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாங்க. இங்கே சிறப்பாக நல்லா இருக்கு.
2: வணக்கம். என் பேர் வந்து வீரலட்சுமி. இங்கே தாராபுரத்தில் இருக்கிற துர்க்கையம்மன் கோயிலில் நவராத்திரி மிக சிறப்பாக நடக்குங்க. நான் வந்து முத வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வந்து பார்த்துட்ருக்கிறேன். வருஷம் வருஷம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிலையை வந்து பார்க்குறக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. நவராத்திரி 9 நாளுமே தொடர்ந்து வந்து சாமி கும்பிட்டு போவோம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:41:34. ஆகாஷ்வாணி

சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். இது மதுரை தென்றல் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். தொடர்ந்து பாடல் கேட்கலாம். கமல்ஹாசன் மகாலட்சுமி ஐயர் குரலில் தசாவதாரம் திரைப்படத்திலிருந்து.

0: ஹரிஷ் ராகவேந்திரா சாதன சங்கம் குரலில் ரன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டும் பொழித்த இந்த பாடலுடன் இனிதே நிறைவு பெற்றது மதுரத்தென்றல். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி நவராத்திரி இசை விழா. இன்று மகாராஜபுரம் எஸ் கணேஷ் விஸ்வநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கடம். சாரசமுகி சகல பாக்கிய ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ராகம் கௌடமல்ஹார், ரூபகதாளம்.

நேரம் 9:28. ஆகாஷ்வாணி நவராத்திரி இசை விழாவில் மகாராஜபுரம் எஸ் கணேஷ் விஸ்வநாதன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கமலாம்பாம் பஜரே, கல்யாணி ராகம், ஆதிதாளத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

நவராத்திரி இசை விழாவில் இதுவரை மகாராஜபுரம் எஸ் கணேஷ் விஸ்வநாதன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கடம்.

இனிய காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் இணைந்திருக்கிறோம். இது எனக்கு பிடித்த பாடல். இன்றைய எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் காந்த குரலோன் கே ஜே ஏசுதாஸ் அவருடைய குரல்களில் பாடல்கள் கேட்டு மகிழலாமா நேர்களே? ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் அவருடைய சோலோ சாங் கேட்டு ரசிக்கலாம். அடுத்த 30 மினிட்ஸ் அவருடைய டூயட் சாங்ஸ் கேட்டு மகிழலாம் நேர்களே. நிச்சயமாக உங்களுக்கும் பிடிக்கும். இது எனக்கு பிடித்த பாடல்.

0: மூடுபனி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். இது எனக்கு பிடித்த பாடல்.
1: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
2: என்னாச்சு?
1: புது கிட் பேக் வேணுமா?
2: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
1: கரெக்ட்.
2: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா சிஎம்எஸ் போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் சிஎம்எஸ் போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
3: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் ஆர்பிஐ ஓம்புட்ஸ்மேன்.
0: நேரம் 10:06 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் கே ஜே யேசுதாஸ் அவர்களின் பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. ஆம் நேர்களே, அவருடைய வசீகரிக்கும் குரலால் இதோ பாடல் வருகிறது. சொல்ல துடிக்கிறது மனசு திரைப்படத்திலிருந்து கேட்ட மகிழுங்கள் நேர்களே.

இசையோடு இணைந்திருக்கிறோம். இது எனக்கு பிடித்த பாடல், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில். அடுத்த பாடல் என்னன்னு தான் கேட்குறீங்களா? மூன்றாம் பிறை திரைப்படத்திலிருந்து. ஆமாங்க, இந்த பாடல் வரிகள் அனைவரையும் அப்படியே வந்து தூங்க வச்சிரும். தூங்க வைப்பதேனா, அது கண்ணதாசன் வரிகள் தான். அவ்வளவு அழகாக பாடியிருப்பார் இந்த பாடல். கேளுங்கள், கண்ணே கலைமானி.

அடுத்த பாட்டு என்ன பாட்டுன்னா சிகரம் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் இசையில் ரொம்ப போல்டாக பாடியிருப்பார். கேட்டு இணைந்திருங்கள், இது எனக்கு பிடித்த பாடல்.

இசை ஜாலமாய் இசைத்துக் கொண்டிருக்கிறது. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் எனக்கு பிடித்த பாடல். காந்த குரலோன் கே.ஜி. யேசுதாஸ் அவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பாக இன்றைய எனக்கு பிடித்த பாடல் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. அவருடைய பாட்டுகள் எல்லாமே வந்து கிளாசிக்கல் டச் இருக்கும். அவருடைய வாய்ஸ்லேயே தெரியும் கிளாசிக்கல் சிங்கர் தான். அதனால தான் இந்த பாடல் கேளுங்கள், சிந்து பைரவி திரைப்படத்திலிருந்து.

ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் அவருடைய சோலோ சாங் கேட்டு ரசித்தோம். இப்ப டூயட் சாங்ல போலாமா? ரொம்ப சூப்பர் சூப்பரான பாடல். முதல் பாடலாக கேட்கலாம் ராஜா கைவச்சத்தை பற்றி இளையராஜா இசையில் கே ஜே யேசுதாஸ் சித்ரா குரலில்.

இடைவிடாது இசைத்துக் கொண்டிருக்கிறது. இது எனக்கு பிடித்த பாடல். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் காந்த குரலோன் கே ஜே யேசுதாஸ் அவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பாக இதோ பாடல்.

ஜெயின் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். இளையராஜா இசையில், கே ஜே யேசுதாஸ் ஜானகி குரலில். இது எனக்கு பிடித்த பாடல். நேரம் 10:50, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். கே ஜே யேசுதாஸ் அவர்களின் பாடல்கள் தான் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து பாடல் கேட்கலாம். அரங்கேற்ற வேளை திரைப்படத்திலிருந்து.

என்ன நேர்களே, கேஜே யேசுதாஸ் அவர்கள் குரல்களில் பாடல்கள் இசை விருந்து இன்ப விருந்தா இருந்திருக்கும். எனக்கு பிடித்த பாடல் உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுவது வைஷ்ணவி. மதுரத்தினரே இணைவோமா நேர்களே,

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனிய முற்பகல் வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுரத்தென்றல் கேட்கலாம். மதுரத்தென்றல் தரும் முதல் பாடல் தனி ஒருவன் திரைப்படத்திலிருந்து. ஹிப்ஹாப் தமிழா இசையில் கௌஷிக் கிருஷ், பத்மலதா குரலில்.

0: நானும் ரவுடிதான் திரைப்படுத்த பாடல் ஒழிக்க கேட்டோம். அனிருத் இசையிலும் குரலிலும். இது மதுர தென்றல்.
1: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
1: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
1: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
2: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
1: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க

0: பொள்ளையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரன காலேஜ்ல சேர்த்து போடுறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
5: நேரம் 11:11. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. தொடர்ந்து பாடல் கேட்கலாம். என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கார்த்திக் குரலில்

0: ஹாரி ஜெயராஜ் இசையில் சங்கர் மகாதேவன், சுனிதி சௌஹான், சின்மயி குரலில் அநேகம் திரைப்படுத்திருந்த பாடல் ஒலிக்க கேட்டோம். இது மதுரத்தென்றல். இசையோடு இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் தென்றல் தரும் அடுத்த பாடல் காக்கிச்சட்டி திரைப்படுத்திருந்த அனிருத் இசையில் அந்தோனிதாசன், மானசி அனிதா குரலில்.
1: எடியே எடியே

0: இங்கே போடா தள்ளி நாம் உள்ளிருக்கும் கள்ளி என தொட்டு போட்ட அங்கே இங்க தீவன அடிக்கிறிய சொல்லி அரசை சிக்கில்லி எங்கிட்ட பண்ண வர உடன் நடிக்கிது
1: கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிடே
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: நேரம் 11:28. மதுரை திண்டல் இணைந்திருக்கிறோம் நேர்களே. தொடர்ந்து பாடல் கேட்கலாம். கொம்பன் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ் இசையில், வேல்முருகன், மாளவிகா சுந்தர் குரலில்.

0: தொழிலிசையோடு இணைந்திருக்கிறோம். இது மதுரை தென்றல் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 11:36.
1: தொடர்ந்து பாடல் கேட்கலாம். ஓ காதல் கண்மணி திரைப்படத்திலிருந்து.

உன் பேர் என்ன தெரியாது, உன் ஊர் என்ன தெரியாது, நீ யாருன்னே தெரியாது. பரவாயில்லை, தேவையில்லை உன் வரலாறு, என்ன லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்லை.

தெரியாது, வா ஊர் என்ன தெரியாது, நீ யாருன்னே தெரியாது. பரவாயில்லை, தேவையில்லவா வரலாறு, என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்லை.

ஹிப்ஹாப் தமிழா இசையிலும் குரலிலும் பாடல் ஒலிக்க கேட்டோம். ஆம்பள திரைப்படத்திலிருந்து இது மதுரத்தென்றல். தொடர்ந்து பாடல் கேட்கலாம் வைராஜா வை திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில்.

0: கண்ணமாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டுதான் பாப்போமே.
1: சாப்பிட்டுதான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத, வாழை

0: சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல்ல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
2: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய பொல்லாதவன் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுடன் இனிதே நிறைவு பெற்றது மதுரத்தென்றல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
3: ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு, காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் இனி இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேர்வுமாக இந்த அறிவிப்பினை தொடர்ந்து நண்பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலா கேட்கலாம். 12:10 இசை மேடை, இதில் திருப்பனந்தல் எஸ் முத்துக்கந்தசாமி அவர்களின் பக்தி பாடல்கள் கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 1:10 என்னுயிர் தோழி, இதில் சிறுதானியங்கள் குறித்த சமையல் கலை நிபுணர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் டாக்டர் கே வித்யாபதி அவர்கள். இந்த நிகழ்ச்சியை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 மெல்லிசை. பிற்பகல் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 மதுரை தென்றல், 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி, இதில் தற்காலத்தில் இதிகாசங்களின் அவசியம் குறித்த உரை வழங்குபவர் டாக்டர் ஆர் குருபிரசாத் அவர்கள். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக, 3:00 இன்றைய பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். மாலை ஒளிபரப்பில் குரல மதத்தை தொடர்ந்து 5:30 மதுரை தென்றல், 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 ஒரு பட பாடல்கள், இதில் ஈரநிலம் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல், 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி மணிகண்டன் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மூலம் தொழில் முனைவு வாய்ப்புகள் குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் என் ஞானாம்பால் அவர்கள். தொடர்ந்து வணிக ரீதியான சாகுபடிக்கு ஏற்ற திராட்சை ரகங்கள் மற்றும் ஒயிட்ரல்லிஸ் முறையில் திராட்சை சாகுபடி செய்யும் முறை பற்றி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஸ்ரீவித்யா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். தொடர்ந்து மெல்லிசை, அதனைத் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். இரவு 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 மதுரை தென்றல், 8:30 இதுவரை நான், இதில் கருவூல கணக்குத்துறையில் கணக்கராக

0: பணியாற்றி ஓய்வு பெற்ற ஜி கணேஷ் ஆனந்த் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரத்தன்றில் 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 மதுரத்தன்றில், 9:30 அறிவியல் நேரம். இதில் சூழலின் சூத்திரம் உரை வழங்குகிறார் மதுரை யாதவா கல்லூரி விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் மாரியப்பன் அவர்கள். 10 மணிக்கு நட்சத்திர கீதங்கள். இதில் கே ஆர் விஜயா அவர்கள் நடித்த பாடல்களின் தொகுப்பாக கேட்கலாம். 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 11:10 இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும் நேயர்களே. நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டோம். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi has said the centre has embodied the principle of power to empower in its governance approach and work culture. Speaking at the Bloomberg New Economy Forum in New Delhi, Mr. Modi said, India's progress is rooted in collective growth and shared opportunities. He said the power is not just the ability to move ahead, but it is also the ability to empower others. He said in the present era, digital power has emerged as one of the key drivers of this transformation and playing a significant role in advancing this vision. Mr. Modi stated that digital power has opened up greater opportunities for India.
2: इनोवेशन की पावर भी ऐसी ही है, एक आइडिया को प्रोडक्ट में बदलना, एक प्रॉब्लम को सॉल्यूशन में बदलना, ये अपने आप में एक बड़ी क्षमता है। लेकिन जब यह अवसर समाज के अधिक से अधिक लोगों को मिलता है, तो शक्ति का संतुलन बनता है और इसका प्रभाव कई गुना बढ़ जाता है। भारत की स्टार्टअप जर्नी इसी बदलाव का उदाहरण है।
1: The Prime Minister said the government's constant endeavour is to ensure that India's capabilities open new doors of opportunity for other countries as well. Mr. Modi highlighted that India had lifted 25 crore people out of poverty over the past decade.
2: Power ke purpose par jo focus hai, yahi soch governance mein bhi zaruri hai. Sarkar ke paas authority hai. लेकिन इसका उद्देश्य ये नहीं होना चाहिए कि देश का नागरिक सिस्टम पर ही निर्भर हो जाए, बल्कि इसका मकसद ये होना चाहिए कि देश के नागरिक सक्षम हो, सशक्त हो, और भारत इसी रास्ते पर चल रहा है। इसी रास्ते पर चलते हुए भारत ने बीते एक दशक में 25 करोड़ लोगों को गरीबी से बाहर निकाला है।
1: India is hosting the first Bay of Bengal initiative for multi-sectoral technical and economic cooperation, BIMSTEC, Home Minister's meeting in New Delhi. Union Home Minister Amit Shah has said this historic meeting underscores the shared resolve to combat terrorism, transnational organized crime, narcotics radicalization, trafficking, illicit financial flows, and cyber threats. He noted that the nations remain committed to building a safer, stronger, and more secure BIMSTEC region through decisive coordination. The Delhi police has detained CJP leader Saurav Das and Ashutosh Ranka, who were trying to sneak into the Jantar Mantar in the national capital. Delhi police had yesterday removed Jantar Mantar as a designated protest site. The three new protest and demonstrations venues are Ramlila Ground, Murari Ground and CBD Ground in East Delhi. Canadian Foreign Minister Anita Anand will be on a two-day visit to India from today. During her visit, she will meet External Affairs Minister Dr. S. Jaishankar and Skill Development and Entrepreneurship Minister Jayant Chaudhary tomorrow. In Nepal, more than 100 foreign trekkers are stranded at various locations after flooding over the weekend swept away hiking trails and bridges in the country's central region. Authorities rescued 321 people, including 12 foreigners, today after a pre-dawn landslide in Gorkha district about 100 kilometers west of Kathmandu blocked the Buri Gandaki River, triggering downstream flooding. The army said rescue operations would continue tomorrow, even as the river's water level receded. Denmark

0: एंड रियलिटी वो लीडिंग द गेम्स एंड विद दैट वी एंड दिस न्यूज बुलेटिन.
1: நேரம் நண்பகல் 12:10.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் திருப்பனந்தால் எஸ் முத்துக்கந்தசாமி அவர்களின் துதிப்பாடல்கள் கேட்கலாம். முதலாவதாக நாளைய போகாமே என தொடங்கும் திருஞான சம்பந்தர் தேவாரம்.

0: இதுவரை திருப்பனந்தாள் எஸ் முத்துக்கந்தசாமி அவர்களின் துதிப்பாடல்கள் கேட்டீர்கள்.
1: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.

0: ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் டிஜிட்டல் நடவடிக்கைகள் காரணமாக ஊழல் முறைகேடுகள் பெருமளவு குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதம், போதைப் பொருள் கடத்தல் மற்றும் இணைய குற்றங்களை எதிர்த்து போராட பிம்ஸ்டெக் நாடுகள் உறுதி பூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 2026-27 ஆண்டில் 7% அளவிற்கு உயரும் என சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் வெளிநாடுகளைச் சேர்ந்த 100 மேற்பட்ட மலையேற்ற வீரர்கள் சிக்கியுள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங், கார்த்திக் பிரணவ், அர்ஜுன் ராட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் டிஜிட்டல் நடவடிக்கைகள் காரணமாக ஊழல் முறைகேடுகள் பெருமளவு குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் பேசிய அவர், நேரடி பணப்பரிமாற்றம் மூலம் அரசின் நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுவதை சுட்டிக்காட்டினார். இதன் வாயிலாக மக்களின் வசதிகள் மேம்பட்டிருப்பதுடன் அரசுக்கும் மக்களுக்கும் இடையே நேரடி இணைப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். டிஜிட்டல் அதிகாரம் அளித்தல் நாட்டின் மாற்றத்திற்கு வழிவகுத்திருப்பதுடன் ஏராளமான வாய்ப்புகளை உருவாக்கி இருப்பதாகவும் அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பங்கள், தரவு பகுப்பாய்வு, அறிவாற்றல் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகள் 21 நூற்றாண்டில் முக்கிய இடம்பெறும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். மத்திய அரசு அளித்து வரும் ஆதரவு காரணமாக புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2.5 லட்சத்தை கடந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைகள் மூலம் 100 நாடுகளுக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டதையும் அவர் நினைவு கூர்ந்தார். சமீபத்தில் புதுதில்லியில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் இந்த தொழில்நுட்பம் மூலம் மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஜனநாயகத்தின் தாயகமாக இந்தியா திகழ்கிறது என்று கூறிய பிரதமர், நாட்டில் 100 மொழிகள் பயன்பாட்டில் இருப்பதோடு சுமார் 80,000 பத்திரிகைகள், 1,000 தொலைக்காட்சி அலைவரிசைகள் மட்டுமன்றி யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களை 500 மில்லியனுக்கும் அதிகமானோர் பயன்படுத்தி வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். தீவிரவாதம், போதைப் பொருள் கடத்தல் மற்றும் இணைய குற்றங்களை எதிர்த்து போராட பிம்ஸ்டெக் நாடுகள் உறுதி பூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று வங்கக்கடல் பகுதியில் உள்ள தெற்காசிய நாடுகளின் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பிற்கான பிம்ஸ்டெக் கூட்டமைப்பு நாடுகளின் உள்துறை அமைச்சக மாநாட்டில் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு வாயிலாக இந்த மண்டலத்தை பாதுகாப்பான பகுதியாக மாற்ற உதவி பூண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை, நேபாளம், பூட்டான், தாய்லாந்து, மியான்மர், பங்களாதேஷ் நாடுகளின் பிரதிநிதிகளும் இம்மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 2026-27 ஆண்டில் 7% அளவிற்கு உயரும் என சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. உலக நாடுகளின் பொருளாதார சூழல் குறித்து அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில், உள்நாட்டு தேவை அதிகரிப்பு மற்றும் சீர்திருத்தங்கள் காரணமாக இந்தியாவின் வளர்ச்சி அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ரிசர்வ் வங்கியின் சமீபத்திய நடவடிக்கைகள் இந்த வளர்ச்சிக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தீவிரவாத தாக்குதல்களை மனித குலத்திற்கு எதிரான குற்றமாக கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐநா சபையில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஐநா பொதுசபை கூட்டத்தில் பேசிய இந்திய பிரதிநிதி திருமதி ஆர் மைத்திலி, திட்டமிட்ட குற்றங்களை தடுப்பது மற்றும் தண்டனை விதிப்பதற்கான உத்தேச சர்வதேச உடன்படிக்கையில் இதற்கான அம்சத்தை இடம்பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இத்தகைய நடவடிக்கை ஒரு நாட்டின் உள் விவகாரங்களில் தலையிடுவதாக அமைந்துவிடக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். மக்களை பாதுகாக்கும் பொறுப்பு அந்தந்த நாடுகளை சார்ந்தது என்று குறிப்பிட்ட திருமதி மைத்திலி, குற்றம் சாட்டப்பட்டவர்களின் உரிமைகளை நிலைநாட்டும் அதே வேளையில் பாதிக்கப்பட்டவர்களின் நலனை பாதுகாப்பதும் அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டம்.

0: தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்திருக்கும் நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சி குறித்த பார்வை இடம்பெறுகிறது.
2: கிழக்கு நோக்கிய பார்வை என்ற கொள்கையை மத்திய அரசு கடந்த 2014 செயல்படுத்த தொடங்கியதிலிருந்து வடகிழக்கு மாநிலங்கள் முக்கியத்துவம் பெற்று வருகின்றன. இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சிப் பணிகள் காரணமாக வடகிழக்கு மாநிலங்களில் தீவிரவாத சம்பவங்கள் சுமார் 70% குறைந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. போடோ, உல்ஃபா, கார்பி உள்ளிட்ட அமைப்புகளுடன் மத்திய அரசு மேற்கொண்ட 12க்கும் மேற்பட்ட அமைதி உடன்படிக்கைகள் காரணமாக இம்மாநிலங்களில் பாதுகாப்பு சூழல் பெருமளவு மேம்பட்டிருப்பதுடன் 10,000க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் சரணடைந்துள்ளனர். இதையடுத்து பல்வேறு பகுதிகளில் ஆயுதப்படைகள் சிறப்பு அதிகார சட்டம் திரும்ப பெறப்பட்டுள்ளது. இதன் விளைவாக வடகிழக்கு மாநிலங்களில் அமைதியான சூழல் நிலவுவதைத் தொடர்ந்து மத்திய அரசின் முதலீடுகள் கணிசமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பிஎம் டிவைன் போன்ற பிரத்யேக நிதியகங்களின் வாயிலாக வடகிழக்கில் உள்ள 8 மாநிலங்களிலும் கட்டமைப்பு வசதிகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டு அனைத்து பருவநிலைகளையும் எதிர்கொள்ளத்தக்க நெடுஞ்சாலைகள், பாலங்கள், ரயில் பாதைகள் மற்றும் விமான நிலையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அசாமில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, வடகிழக்கு மாநிலங்கள் தற்போது நாட்டின் முக்கிய பொருளாதார மண்டலமாக உருவெடுத்திருப்பதாக கூறியுள்ளார். மத்திய அரசின் இந்த ஒட்டுமொத்த அணுகுமுறை வடகிழக்கு மாநிலங்களை நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இயந்திரமாக மாற்றியுள்ளது என்று பல்வேறு நிபுணர்களும் கருத்து தெரிவித்துள்ளனர்.
1: ஜம்மு காஷ்மீருக்குள் ஊடுருவ முயன்ற லஷ்கர் ஏ தொய்பா அமைப்பைச் சேர்ந்த 4 தீவிரவாதிகள் கன்னிவெடியில் சிக்கி உயிரிழந்தனர். பூஞ்ச் மாவட்டத்தையொட்டிய எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதி வழியாக ஊடுருவ முயன்றபோது இந்த தீவிரவாதிகள் கன்னிவெடியில் சிக்கியதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த 4 பேரின் அடையாளம் கண்டறியப்பட்டிருப்பதாகவும், இவர்களில் முகமது ஃபைசான் லஷ்கர் ஏ தொய்பா அமைப்பின் முக்கிய நிர்வாகி என தெரியவந்துள்ளதாகவும் பாதுகாப்பு படையினர் கூறியுள்ளனர். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக வெளிநாடுகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மலையேற்ற வீரர்கள் சிக்கியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தின் கூர்கா மாவட்டத்தில் இன்று அதிகாலை ஏற்பட்ட நிலச்சரிவை தொடர்ந்து புத்தி கண்டகி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதில் பல்வேறு பகுதிகளிலும் சிக்கி தவித்த 12 வெளிநாட்டினர் உட்பட 321 பேர் மீட்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ள நேபாள ராணுவம், மீட்புப் பணிகள் நாளையும் தொடரும் என்று அறிவித்துள்ளது. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை கம்போடிய பிரதமர் திரு ஹன் மனத் வலியுறுத்தியுள்ளார். அந்நாட்டின் தேசிய பேரிடர் மேலாண்மை தினத்தை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்த வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ளார். சுற்றுச்சூழல் சீர்கேடு, சமூக மற்றும் பொருளாதார மாற்றங்கள் பேரிடர்களுக்கு வழிவகுப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பருவநிலை மாற்றம், நகரமயமாதல் மற்றும் சுற்றுச்சூழல் சீர்கேடு போன்றவை சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளன என்றும் கம்போடிய பிரதமர் தெரிவித்துள்ளார். பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் மற்றும் தில்லியில் இன்று சூறைக்காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திரப் பிரதேசம், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கிலும் நாளை வரை இதே நிலை காணக்கூடும் என அந்த மையம் கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்கள் ஹிமாச்சல பிரதேசம், கேரளா, தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங், கார்த்திக் பிரணவ், அர்ஜுன் ராட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் திக்விஜய் பிரதாப் சிங் 6-1, 6-4 என்ற செட்கணக்கில் நிதின்குமார் சின்ஹாவையும், பிரணவ் கார்த்திக் 6-2, 6-2 என்ற செட்கணக்கில் அனூப் பன்கார்கியையும், அர்ஜுன் ராட்டி 6-2, 6-2 என்ற செட்கணக்கில் ஹிதேஷ் சௌஹானையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் டிஜிட்டல் நடவடிக்கைகள் காரணமாக ஊழல் முறைகேடுகள் பெருமளவு குறைந்துள்ளதாக

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதம், போதைப் பொருள் கடத்தல் மற்றும் இணைய குற்றங்களை எதிர்த்து போராட பிம்ஸ்டெக் நாடுகள் உறுதி பூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 2026-27 7% அளவிற்கு உயரும் என சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் வெளிநாடுகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மலையேற்ற வீரர்கள் சிக்கியுள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங், கார்த்திக் பிரணவ், அர்ஜுன் ராட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50:35 ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கும் பிற பகுதி வாழ் மீனவர்களுக்குமான வானிலை எச்சரிக்கை ஏதுமில்லை. அலைகளின் வேகம் மற்றும் உயரம் பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 0.9 to 1 meter, நாளை பகல் 1 மணி வரை இருக்கக்கூடும். ஆந்திர பிரதேசத்தில் நெல்லூர் கடலோர பகுதிகளில் நாளை இரவு 7 மணி வரை 1 to 1.1 meter அலைகள் வேகம் எடுக்கும். ஸ்ரீகாகுளம் பகுதிகளில் நாளை இரவு 11:30 வரை 15 to 17 seconds 1 to 1.5 meter அலைகள் உயரும். விசாகப்பட்டினம் மாவட்ட கடலோர பகுதிகளில் நாளை இரவு 11:30 வரை 15 to 18 seconds 1.1 to 1.5 meter அலைகள் உயரும். அதே சமயத்தில் வினாடிக்கு 0.9 to 1 meter அலைகள் வேகம் எடுக்கும் வாய்ப்பும் உண்டு. விஜயநகரம் கடலோர பகுதிகளில் 15 to 17 seconds 1.1 to 1.5 meter அலைகள் உயரும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55 மெலிசை பாடல்கள் கேட்கலாம். டிஎல் தியாகராஜன் பாடியுள்ள பாடல், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடலுக்கு இசை டி கே பத்மநாபன்.

0: டெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
1: ஓ ரெண்டு ரெண்டு ஈ ரெண்டு நாலு, காது கொடுத்து கேளு மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
2: என்னாச்சு?
1: புது கிட் பேக் வேணுமா?
2: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
1: கரெக்ட்.
2: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா சிஎம்எஸ் போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் சிஎம்எஸ் போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
3: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் ஆர்பிஐ ஓம்புட்ஸ்மேன்.

0: The afternoon session today, Sensex climbed 554 points to 72,479 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: நேரம் 1:10.
2: ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி. இன்றைய நிகழ்ச்சியில் சமையல் கலை நிபுணர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்களுடனான நேர்முகத்தை கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே வித்யாவதி.
3: சமைக்கும்போது சில காம்பினேஷன்ஸ் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அதனுடைய சுவையும் மாறுபட்டுரும், இன்னொன்று அது ஒவ்வாமையும் எதிர்வினையும் கிளப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்களை கண்டிப்பாக சேர்க்கவே சேர்க்காதீங்க அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கா?
4: கண்டிப்பாக இருக்குது.

0: சமைக்கும்போது சில காம்பினேஷன்ஸ் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அதனுடைய சுவையும் மாறுபட்டுரும், இன்னொன்று அது ஒவ்வாமையும் எதிர்வினையும் கிளப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்களை கண்டிப்பாக சேர்க்கவே சேர்க்காதீங்க அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கா?
1: கண்டிப்பாக இருக்குது, நல்ல ஒரு கேள்வி இது. சிறுதானியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஜர் மில்லட்டை தனியாக சாப்பிடணும். பொதுவாகவே நான் வந்து சிறுதானியங்களை மிக்ஸ் பண்ணுறத நான் அலோவே பண்ணுறது கிடையாது. அது வந்து அலோவ் பண்ணுறது இல்லைன்னா அது நல்லது கிடையாது நம்ம உடம்புக்கு.
0: ஆனால் மல்டிகிரெயின் மிக்ஸ்னு தானே ஃபேமஸ்
1: அதுதான் அதுதான் மக்களும் அதை வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லா தானியமும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டா எல்லா சத்தும் நம்மளுக்கு வந்துடும் அப்படின்ட்டு
0: அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க.
1: அது வந்து ரொம்ப தவறான கண்ணோட்டம். இப்போ நம்மளே வந்து புரோட்டீனை எடுத்துக்கோங்களேன். நீங்கள் இப்போ 50 கிலோ வெயிட்னா நீங்கள் 50 கிராம் புரோட்டீன் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. நம்மளால் ஒரு நாளைக்கு 50 கிராம் புரோட்டீன் எத்தனை விதத்தில் எடுக்க முடியுது? இப்போ ஒரு அசைவம் சாப்பிட்றவங்களால முடியும், முட்டை சாப்பிட்றவங்களால ஏதோ முடியும். ஒரு சைவம் சாப்பிட்றவங்களால 50 கிராம் வந்து ஒரே நாளில் எடுக்கிறதுக்கு அவங்க நிறைய பிரயத்தனப்படணும். இப்போ ரெண்டு பேர் இருக்கிற வீட்டில் அவங்க 50 கிராம் பருப்பு போட்டால் தான் சாம்பார் போதும் அவங்களுக்கு. அதுவே அவங்க ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு 50 கிராம்னா அதில் எப்படி கிடைக்கும்? 50 கிராம் போட்டால் இவ்வளோதான் பாடியில் அப்சார்ப் ஆகும்னு நியூட்ரிஷனிஸ்ட் ஒரு சார்ட் வச்சுருக்கிறாங்க. அந்த பருப்பு மட்டுமே நான் சொல்கிறேன், நீங்கள் பருப்பு 50 கிராம் எடுக்கிறீங்க, அந்த 50 கிராமில் ஒரு 10 என்னமோ தான் நம்ம பாடியில் அப்சார்ப் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இத்தனை தானியத்தை மிக்ஸ் பண்ணால் அவங்களுக்கு எந்த சத்து அப்சார்ப் ஆகும் பாடியில்? அந்த கண்ணோட்டம் வந்து மாறவே மாட்டேங்குது. அதுதான் எனக்கும் புரியவே மாட்டேங்குது. ஏன் வந்து எல்லாரும் வந்து இப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லாம் போட்டால் எல்லா சத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க? அது ரொம்ப தப்பு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் மில்லட்னு சொன்னாலே அதை வந்து எக்காரணம் கொண்டு சேர்க்கவே கூடாது.
0: எங்களுக்காக திரும்ப ஒரு முறை அந்த பாசிட்டிவ் மில்லட்ஸோட பேரோட சொல்லி எங்களுக்கு நேர்களுக்கு சொல்லுங்க.
1: அந்த பாசிட்டிவ் மில்லட்ஸ் வந்து வரகு, திணை, சாமை, குதிரவாளி, பனிவரகு, குலசாமை, இந்த 6 மில்லட்டையும் நீங்கள் வந்து ஒன்னோட ஒன்று சேர்க்கவே கூடாது. இதை வந்து நீங்கள் எப்போ சாப்பிட்டாலும் தனியாக தான் சாப்பிட்ணும். வரகுனா வரகு மட்டும்தான், திணைனா திணை மட்டும்தான். திணையும் வரகும் மிக்ஸ் பண்ணவா கூடவே கூடாது, இந்த 6 சேர்க்கவே கூடாது. கம்பு, சோளம், ராகி மேஜர் மில்லட்டுன்னு சொன்னால இந்த 3 நீங்கள் தாராளமாக சேர்க்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து ஒன்னோட ஒன்று ரியாக்ட் ஆகிற தன்மை கிடையாது. இது நீங்கள் சேர்க்கறதுனால உங்களுக்கு எந்த ஒரு டைஜஷன் பிரச்சனையோ எதுவுமே வராது. அதுவுமே நான் சேர்க்க வேண்டாம்னு சொல்லுவேன். ஏன்னா எந்த ஒரு பொருளுக்குமே வந்து ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு தனிப்பட்ட குணம்னு ஒன்று இருக்கும். உணவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தனிப்பட்ட சுவைன்னு ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் ஒன்றாவே சாப்பிட்டு சாப்பிட்டு நீங்கள் இதில் வெரைட்டியாக காட்ட முடியாது, டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் தனித்தனியாக சாப்பிடும்போது ஒன்றொன்றும் தனித்தனியான சுவையில் இருக்கும், உங்களால் வெரைட்டி காட்ட முடியும். ப்ளஸ் எல்லாத்தையும் மீறி இது தனியாக சாப்பிடும்போது தான் உங்களுக்கு தேவையான சத்து வந்து உங்கள் உடம்போட சேரும்.

0: சமையல் அப்படிங்கிறதே ஒரு கலவை தான். ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு அரிசி மட்டுமே நம்ம சாப்பிட போகிறதில்ல, இல்லை ஒரே ஒரு காயை நம்ம சாப்பிட போகிறதில்ல, அது ஒரு காம்பினேஷன் தான் சமையல் நம்ம செய்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த சிறுதானியங்களில் மட்டும் சமைச்சு சாப்பிடும்போது கலந்து சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறீங்களே?
1: பச்சரிசியும் புழுங்கலரிசியும் ஒன்றா போட்டு நம்ம சாதம் வைக்கிறோமா?
0: இல்லை
1: இல்லை இல்லையா, புழுங்கலரிசி சாப்பிட்றவங்க அதை சாப்பிட்றாங்க, பச்சரிசி சாப்பிட்றவங்க அதை சாப்பிட்றாங்க. இப்போ ஒரு வீட்டில் ஒரு சர்க்கரை பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னா பச்சரிசியில் பண்ணுவாங்க, ஏன்னா அதோட டேஸ்ட் டிஃபராக இருக்கும். புழுங்கலரிசி சக்கரை பொங்கலுக்கும் பச்சரிசி சக்கரை பொங்கலுக்கும் டேஸ்ட் டிஃபர் ஆகும். ஸோ அப்போ அதனால தான் அதை தனித்தனியாக செய்கிறோம் நம்ம. அதே மாதிரி தான் இதுவுமே சேர்க்கக்கூடாதுன்னா சில இது சொல்லுவாங்க இல்லையா, இப்போ ராத்திரியில் வந்து நீ கீரை சாப்பிடாதன்னு சொல்கிறாங்க. நான் அதை சாப்பிட்டா என்னன்னு நம்ம ட்ரை பண்ணலாம், பண்ணலாம் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதனால பின்விளைவுகள் யாருக்கு வருது? நம்மளுக்கு தான் வருது. இப்போ திருமண பக்கமெல்லாம் பிரியாணி, நம்மளுக்கு அந்த பிரியாணி வந்து நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் மத்தியானம் தான் சாப்பிட்ணும், அப்படின்னா தான் அது டைம் எடுத்து அது டைஜஸ்ட் ஆகி உங்கள் பாடி. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ராத்திரி 10 மணிக்கு பிரியாணி வாங்கி சாப்பிட்றோம்.
0: மிட் நைட் பிரியாணி
1: சாதாரணமாக சாப்பிட்டாலே 2 மணி நேரம் கழித்து படுன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், 12 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டுட்டு எனக்கு தெரிஞ்சு நானே பார்த்துருக்கேன், இப்படியே கையை கழுவிட்டு அப்படியே படுக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். அப்போ அது அந்த உடம்புக்குள்ளே போய் அது என்ன பண்ணும் அது? அப்போ நம்மளுடைய கட்டுன்னு சொல்லக்கூடிய குடல் அது பாவம் தானே, நம்ம வாய் இருக்கு சொல்கிறோம், அதுக்கு வாய் இல்லை, அது எப்படி சொல்லணும் சொல்லுங்க? அப்போ எனக்கு வயிறு ஒத்து ஆகலை, அது ஆகலைன்னா எப்படி? அப்போ அது டைஜஸ்ட் ஆகாது, அது அப்படியே கொழுப்பாக உடம்புல சேர்ந்துடும், அப்போ ஆட்டோமேட்டிக்காக உடம்பு குண்டாகும். அப்புறம் 25 வயசு 30 வயசுல எனக்கு வந்துருச்சுன்னா எப்படி வராமல் இருக்கும்?
0: நீங்கள் சொன்ன மாதிரி குடலுக்கு வாயிருந்தால் அது கதறம்
1: தான் அது, அது முடியாதனால அது அமைதியாக உட்காந்து, அது கதற முடியல, அது வேற வழியில் காட்டுது. நீ என்னை எவ்வளோ படுத்துறல, நான் உன்னைய படுத்துறேன்னு திரும்ப அதை செய்யுது, அவ்வளோதான் வித்தியாசம்.
0: இப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம் மேம், இப்போ நீங்கள் வந்து சிறுதானியங்களை இந்த மாதிரி சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, சரி, நான் வந்து வரகு தனியாக வரகு பொங்கலாக சமைக்கிறேன், திணை தனியாக திணை பாயசமாக சமைக்கிறேன், அதை நான் அப்படி ஒரே பிளேட்டில் வச்சு சாப்பிடலாமா?
1: அது நீங்கள் சாப்பிட்லாம், ஏன்னா இப்போ நீங்கள் சாப்பிட்ற அளவு வந்து பாயாசம் வந்து கொஞ்சமாக தான் சாப்பிடுவீங்க, ஆனால் பொங்கல் வந்து அது மாதிரி 2 மடங்கு சாப்பிடுவீங்க. ஆனால் நம்ம சொல்கிறோம், இப்போ நான் ப்ராக்டிக்கலாக நான் கேட்குறேன், நம்ம ஒரு நாள் கிழமைனா தான் ஒரு பாயாசம் அப்படின்லாம் வெரைட்டி செய்வோம், தினப்படி சமையலுக்கு நம்ம பாயாசம் செய்வோமா? கண்டிப்பாக மாட்டோம். அப்போ உங்களுக்கு ஒரு டிஷ்ஷு தான் இருக்கும், உங்களுக்கு எல்லா பண்டிகைனாலையும் நம்ம பாயாசமோ சக்கரை பொங்கலோ செய்கிறோம், பட் எவ்வளோ செய்கிறோம் நம்ம, எவ்வளோ சாப்பிட்றோம், இந்த இவ்வளோ தான் சாப்பிடுவோம். அதிகபட்சம் போனால் ஒரு வீட்டில் இருக்க குழந்தைங்கள் வந்து கொஞ்சம் கூட சாப்பிடுவாங்க, ஆனால் அவங்க கொஞ்சம் விளையாடுவாங்க, ஓட ஓடலாம் வைக்கலாம், நம்மளுக்கு அது இல்லை. ஆனால் இன்றைக்கி குழந்தைங்களுமே ஓடி விளையாட மாட்டேங்கிறாங்க, அது அதை விட பெரிய கஷ்டம்.
0: சில இடங்களில் ஸ்பெஷல் மீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி கொடுக்குறாங்க, அதுவும் முக்கியமாக சிறுதானியங்களில். அதில் எப்படி இருக்கும்னா, வரகில் புளியோதரை இருக்கும், திணையில் உங்களுக்கு வந்து சாம்பார் சாதம் இருக்கும், அதே மாதிரி கூட ஒரு உருண்டை இருக்கும், அது வந்து ஏதோ ஒரு தானியத்தில் செஞ்ச உருண்டையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வெரைட்டியை ஸ்பெஷல் மீல்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, இந்த மாதிரி வருதுன்றதுக்காக தான் இந்த கேள்வி நம்ம
1: கேட்குறீங்க. கேட்குறது புரியுது, பட் அதை வந்து என்னால் தவிர்க்க முடியாது, அவங்க கொடுக்கறது.
0: ஆனால் நம்ம தவிர்த்துக்கலாம்,
1: நம்ம தவிர்த்துக்கலாம், எதுவுமே நம்ம தான் தவிர்த்துக்கணும். சொல்லுவோம் இல்லையா, இன்றைக்கோ ஒரு நாள் தானே பரவாயில்லன்னு சொல்கிறோம், இப்போ நம்மளே வெளியில் போகிறோம், நம்ம போகிற இடத்துல அது கிடைக்கல, அப்போ இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நேரம் பண்ணுறதுனால தப்புன்னு நான் சொல்ல வரல. நீங்கள் கேட்டிங்க மல்டி மில்லட் கிரெயின், மல்டி மில்லட் சத்து மாவுன்னெலாம் வருது, இப்போ அந்த சத்து மாவை வாங்கி நம்ம யாருக்கு பண்ணுறோம்? நீங்கள் அந்த குழந்தைக்கு தான் கொடுப்பீங்க. இந்த மாதிரி மாவாக வச்சிங்கன்னா ஒன்று அதில் கூழ் காய்ச்சலாம், இல்லை கஞ்சி மாதிரி. நீங்கள் டெய்லி அதை எப்படி அதுக்கு கூலாக கொடுப்பீங்க? அதுக்கே அது பார்த்தாலே அதுக்கு பிடிக்காமல் போயிடுவோம்.
0: ஆனால் சத்து மாவு அதானே கொடுத்துட்ருக்காங்க இப்போ வீட்டில்,
1: அதுதான் தப்புங்கிற நான். அப்போ அந்த குழந்தைக்கு வந்து மற்ற தானியங்களையும் நீங்கள் பழக்க மாட்டேங்கிறீங்க, இதுலேயே தான் எல்லாம் வந்துருச்சு, இதுலேயே தான் எல்லாம் வந்துச்சுன்னு. ஒன்று முதல்ல நம்மளுக்கு ஒரு நேரமின்மை, அடுத்தது கொஞ்சம் சோம்பே.

0: இருத்தணும்.
1: அதுக்கப்புறம் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்குதுல்ல, நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் வணக்கிடுங்க. நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், நம்ம அம்மா நம்மளுக்கு எப்படி கொடுத்தாங்க. அம்மா கொடுத்ததில் பாதியாவது நம்ம கொடுக்க வேண்டாமா? யாரை யாருக்கு கொடுக்க போகிறீங்க? நம்மளோட குழந்தைங்களுக்கு, நம்ம வருங்கால சந்ததிகள். இப்போ அவங்களுக்காக தான் நம்ம ஓடுறோம் உழைக்கிறோம், அவங்களுக்காக தான் எல்லாம்னு சொல்கிறோம், சம்பாதிக்கிறதே உனக்காக தான் சொல்கிறோம். அப்போ அந்த குழந்தைய ஆரோக்கியமாக வளர்க்குறது தானே முக்கியம் நம்மளுக்கு. சுவர் இருந்தால் தானே சித்திரம், அது ஆரோக்கியமாக இருந்தால் தானே நீங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் அந்த குழந்தைக்கு.

0: இப்போது ஜென்ரலாகவே இந்த சத்து மாவு மிக்ஸ் செய்கிறாங்கல்ல வீட்டில், அதில் வந்து எல்லா வெரைட்டியும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் போடுவாங்க. கோதுமை கொஞ்சம், அரிசி கொஞ்சம், பாதாம் கொஞ்சம் போடுறாங்கல்ல, அது கரெக்டாக?
1: இப்போ நான் சொன்ன மாதிரி சில இதை சேர்க்கலாம், சில இதை சேர்க்கக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் வீட்டில் சத்து மாவு வந்து பொதுவாக செய்ய வேண்டியது சத்து மாவுனா இந்த கம்பு, சோளம், ராகி, அடுத்தது கோதுமை, அப்புறம் ஒரு சிகப்பரிசி, அப்புறமா கொள்ளு பச்சைப்பயிறு, அதுக்கப்புறம் பாதாம், முந்திரி, பிஸ்தா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் மெயினாக கொண்டக்கடலை, கடலை வெரைட்டியில் இது. சிலர் வந்து கொஞ்சம் கொள்ளு சேர்ப்பாங்க. இதெல்லாம் ஒன்றோட ஒன்று சேரும்போது இதற்கு எதிர்வினை கிடையாது. நம்மளுடைய உடம்பை வந்து இது கெடுக்காது, உடம்புக்குள்ளே போய் இது வந்து கெடுதல் பண்ணாது. அதனால் இதையெல்லாம் சேர்க்கலாம். இதுதான் வந்து சத்து மாவோட பேசிக் காம்பினேஷன் வந்து இதுதான். இப்போ இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்ததுனால எல்லாம் பாரம்பரிய அரிசியை சேர்க்கணும்னு சொல்லி அதை அவ்வளோத்தையும் போடுறாங்க, ப்ளஸ் எல்லா மில்லட்டையும் போடுறாங்க. அது தவிர வந்து பார்த்திங்கன்னா இந்த பயறு வகையிலையுமே வந்து பச்சைப்பயிறு தான் பொதுவாக சேர்ப்பாங்க. ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா எல்லா பயிறு, எல்லா தானியம், எல்லா அரிசி வகைகள் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்க்குறாங்க. அது நீங்கள் எல்லாம் சேர்க்கும்போது நான் சொன்ன மாதிரி எல்லோன்னத்துக்கும் ஒரு தனிப்பட்ட குணம் உண்டு, தனிப்பட்ட சுவை உண்டு. அது எல்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா அந்த வயிறு வந்து இது என்ன, இது என்னன்னு கூட அதுக்கு புரியாது.
0: சாப்பிடும்போது கூட தயிரும் மாவடும் ஒத்துக்கும், ஆனால் சக்கரை பொங்கல் வடகரி சேர்த்த மாதிரி சாப்பிட்றதுன்னு சொல்ல வரீங்க.
1: அந்த மாதிரி தான்.
0: இப்போ சத்து மாவை பற்றி பேசணும். உருண்டைகள் செய்கிறாங்கள மேம், மாவு உருண்டைகள் செய்யும்போது இதே மாதிரி இந்த சத்து மாவை செஞ்சு அதை உருண்டையாக சாப்பிட்றது நமக்கு ஹெல்த்தியா, இல்லை அதை கஞ்சியாக சாப்பிட்றது நல்லதா?
1: அதாவது யாருக்கு கொடுக்குறோன்றதுப்பா. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உருண்டையாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ஒரு வளர்கிற குழந்தைங்க, ஒரு படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட தாராளமாக கொடுக்கலாம். நீங்கள் ஒரு வயசுக்கு மேலே இனிப்பு கொஞ்சம் குறைக்கணும்னு வர்றவங்க கஞ்சியாவோ வேறு ஃபார்மேட்டில் சாப்பிட்ணும். அவ்வளோ.

0: என்னென்ன சத்துக்கு என்னென்ன மில்லட்டை சொல்வீங்க அப்படின்ட்டு ஒரு ரேபிட் ஃபயர் க்வெஸ்சன் மேம். ப்ரோட்டீனுக்கு
1: தினை,
0: அயனுக்கு
1: கம்பு,
0: கால்சியமுக்கு
1: கேழ்வரகு,
0: ஃபைபருக்கு
1: வரகு. எல்லா சிறுதானியத்துலையும் ஃபைபர் நிறைய, குறிப்பாக வந்து வரகுல நிறைய.
0: டக்குன்னு சமைச்சு முடிக்கணும் இன்ஸ்டன்ட் சமையலுக்கு.
1: இன்ஸ்டன்ட் சமையல் சிறுதானியத்துலாம் கொஞ்சம் கஷ்டம். நம்ம இன்ஸ்டன்ட் கூடாதுன்றது தான் சிறுதானியத்தோட கான்செப்டே. அதில் நீங்கள் மாவு ரெடி பண்ணி வச்சிக்கலாம், இன்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லை, ஒரு தோசை மாவு இருக்குது, அதில் நான் ஒரு வெரைட்டி பண்ணணும் இன்ஸ்டண்ட்டாக நினச்சிங்களாம், ரொம்ப மனக்கிட வேண்டாம். ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க மாவை. ஒன்றுத்தில் வந்து ஸ்வீட் வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ கலந்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஒரு ஏலக்காய் போட்டு முந்திரி அதெல்லாம் போடுறதா போட்டுக்கிட்டு குழி பணியாரமாக நீங்கள் தாராளமாக ஊற்றி கொடுக்கலாம். ஒரே மாவு தான், நீங்கள் இட்லி தோசைக்கு அரைச்ச மாவு தான். இன்னொரு பார்ட்டில் நல்ல வெங்காயம் கேரட்டு அதெல்லாம் நல்லா பொடியாக நறுக்கி தாளித்து போட்டு கார பணியாரமாக கொடுத்துடலாம். அதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகாது உங்களுக்கு.
0: எனக்கு அதிரசம் சாப்பிடணும்னு ஆசை, அதை நான் சிறுதானியத்தை செஞ்சு சாப்பிட முடியுமா?
1: தாராளமாக செய்யலாம். திணை அதிரசம் சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் நார்மல் அதிரசத்துக்கு போகவே மாட்டீங்க. திணையும் வரகும் அதிரசம் ரொம்ப நல்லா இருக்கும். கலந்த சாதம் பண்ண முடியுமான்னு கேட்பீங்க சிறுதானியத்தில். கலந்த சாதம் வரகுலையும் பனிவரகுலையும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அப்படியே நீங்கள் எப்படி நம்ம கலந்த சாதம் உதிரியாக கேட்போமோ அதை மாதிரி இது ரெண்டுத்தையும் அடிச்சுக்கவே முடியாது. அடுத்து தயிர் சாதம், சாமையும் குதிரவாலையும் தயிர் சாதத்துக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். சாமை தயிர் சாதம் தான் நீலகிரி மாவட்ட தோடர்களோட ஸ்பெஷலு. அது மாதிரி நீங்கள் ஸ்வீட்டு சிறுதானியத்தில் செய்யலாமா, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதுன்னா மாவு உருண்டை வந்து எல்லாத்துலேயுமே செய்யலாம். நீங்கள் அந்த மாவு உருண்டைக்கே வந்து இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ப்ரோட்டீன் நிறைய வேணும்னா பொட்டுக்கடல அரைச்சி அதோட சேர்த்துக்கலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு பச்சைப்பயிறு வறுத்து அதோட சேர்த்துக்கலாம் நீங்கள் மாவாக்கி. ஸோ அப்படி சேர்க்கும்போது உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்.

0: எனக்கு வந்து நான் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கேன், வெயிலே கிடையாது, பால்கனிக்கு வெயிலே வரமாட்டேங்குது அப்படின்னு புலம்புற இல்லத்தரசிகளுக்கு நீங்கள் கொடுக்குற டிப்ஸ்?
1: நான் கொடுக்குற டிப்ஸை நான் பண்ணுறது அதுதான். டைனிங் டேபிள் தான் எனக்கு காய வைக்கிற இடம். நைட்டு வந்து போட்டுட்டு ஃபேனை போட்டு விட்ருவேன், இல்லையா காலையில் டேபிள் மேலே போட்டு ஃபேன் போட்டு விட்ருவேன். ஒரு ரெண்டு நாள் இன்றைக்கி முடிச்சுட்டு சாப்பிட உட்காராங்கன்னா கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம், அப்புறம் திரும்ப விரித்து விட்ருவேன். ரெண்டு நாளில் நல்லா காஞ்சிரும் உங்களுக்கு. ஸோ அதுதான் டிப். அதுக்கப்புறமும் நம்மளுக்கு மாவை இன்னும் கொஞ்சம் பதப்படுத்தி வைக்கணும்னா நீங்கள் வறுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லது. இந்த மாவு நீங்கள் ரெடியாக வீட்டில் இருந்ததுன்னா புட்டு, கொழுக்கட்டை, இடியாப்பம் உடனே நீங்கள் செய்யலாம். இதெல்லாம் தான் இன்ஸ்டண்ட்டு. சிறுதானியத்தை பொறுத்தவரை பட்டனை தட்டுனா ரெண்டு தட்டில் இட்லிலாம் இங்கே வராது. நீங்கள் தான் கொஞ்சம் கஷ்டப்படணும். வேற ஒன்று
0: கலைவாணர் என்ன கொஸ்டின் பாட்டுக்கே போயிட்டீங்களா மேம்?
1: இல்லை நான் யோசிச்சுப்பேன். அந்த பாட்டு வந்தபோது எல்லாரும் யோசிச்சுருந்துருப்பாங்கல்ல,
0: அந்த காலத்துலயும்
1: அப்படி பாடியிருக்காருன்னா இப்போ இந்த காலத்தை நினைச்சு தானே அவர் பாடியிருக்கிறாரு.
0: தொலைநோக்கு பார்வை அப்பயே பார்த்தேன்.
1: ஆமா,
0: சிறுதானியங்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம உணவு மட்டும் இல்லாத நம்முடைய பாரம்பரியம் அப்படின்னு சொல்றாங்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து மேம்?
1: தமிழ் வந்து உண்மையான மொழின்னு எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய இலக்கியத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உணவுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் இருக்குது எல்லா இலக்கியத்திலையுமே. அது ரொம்ப பெருசாக வெளியில் வரல. நம்ம தமிழ் இலக்கியத்தில் பதார்த்த குண சிந்தாமணின்னு ஒரு புக்கு, அந்த புக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலத்தில் விளையிற பயறு வகைகள், அரிசி வகைகள், சிறுதானியம், காய்கறிகள் எல்லாத்துக்கும் இது நல்லது இது கெட்டது, இதை இப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும்னு ஒரு புத்தகமே ஒரு இலக்கியத்தில் வந்திருக்குன்னா நீங்கள் பாருங்கள். ரெசிபி கிடையாது, இதில் செய்முறை கிடையாது. வரகுன்னா இதை இப்படி சாப்பிடணும், இதை இப்படி சமைக்கணும், அதில் வெரைட்டிலாம் அவங்க சொல்லித்தரல. எல்லாமே நாலு நாலு வரியில் அந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குது. அவ்வையாருக்கு பிடித்தமான உணவுன்னு பார்த்தீங்கன்னா வரகரிசி சோறும் வழுதுணங்காய் சாறும்னு சொல்லுவாங்க. வழுதுணங்காய்னா வேறு ஒன்றுமில்லை, நம்ம கத்திரிக்காய், கத்திரிக்காய் காரக்குழம்பும் வரகரிசி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதில் வந்து புளிச்ச மோரை ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்குன்னு அவங்களோட பாட்டே இருக்குது, ஔவையார் எழுதின பாட்டு. அந்த மாதிரி நம்மளுடைய சங்க இலக்கியத்திலேருந்தே இந்த உணவு வகைகள் வந்து நம்மளோட பயணப்பட்டுக்கிட்டே வருது. ஒவ்வொரு நிலத்துக்கும் அந்த நிலத்தில் என்ன இம்பார்ட்டண்ட்டோ அது இருக்கும். குறிஞ்சினா திணை, மருதம்னா வரகு இருக்கும். அதேமாதிரி நெய்தல் பார்த்தீங்கன்னா மீன், அந்த மாதிரி உணவுகள். ஸோ ஒவ்வொரு நிலத்துக்கும் நம்மளுக்கு தனித்தனியாக எல்லாமே இருக்கும். ஸோ அப்படி இலக்கியத்திலேயே சேர்ந்து வர்ற பாரம்பரியத்தோடு சேர்ந்தது. அதே மாதிரி பாரம்பரிய அரிசி வகைகளும் அப்படி தான். இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசிக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்னா இளவட்டக்கல்லை தூக்கி போட்டாதான் அந்த காலத்தில் பொண்ணு கொடுப்பாங்களாம். அந்த இளவட்டக்கல்லை தூக்கி போடுறதுக்குண்டான சத்து வந்து இந்த மாப்பிள்ளை சம்பாவை 40 நாள் சாப்பிட்டா கிடைக்கும். அதே மாதிரி பெண்களுக்குன்னு ஒரு தனி அரிசி இருக்குது, பூங்காருன்னு சொல்லிட்டு. அந்த அரிசியை வந்து அந்த குறிப்பிட்ட வயதுக்கு வர பெண்ணுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே வரும்போது அந்த பெண்ணுக்கு வந்து பிற்காலத்தில் குழந்தை இல்லைன்ற பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. ப்ளஸ்ஸு குழந்தை பேர் வந்து நார்மல் டெலிவரி. இதை நான் எல்லாருக்குமே நானும் சொல்கிறேன், நிறைய பேர் வந்து அது ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு 10 பேருக்கு நான் சொன்னேன்னா ஒரு 8 பேருக்கு அதில் நார்மல் டெலிவரி தான் ஆயிருக்கு. இந்த பூங்கார் அரிசி கஞ்சியை வந்து ரெகுலராக ப்ரெக்னென்சிலேருந்தே எடுப்பாங்க, அதை எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஒரு சிலருக்கு மருத்துவ காரணங்களால இது, பட் இது வந்து நார்மல் டெலிவரிக்கு மட்டும் இல்லை, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு இழந்த சத்துக்களை மீட்டு தரதுக்கும் இந்த தன்மை உண்டு. அதே மாதிரி அந்த பாலுக்கு வந்து குழந்தைக்கு நிறைய கிடைக்கும். கேழ்வரகுக்கும் தாய்ப்பால் சுரப்பு நிறைய இருக்கும். இந்த பூங்கார் அரிசிக்கும் நிறைய, இதுக்கு வந்து ஒரு பால் குடவாழைன்னு ஒரு அரிசியே இருக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுக்குன்னே. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அரிசி இருக்கு. மாப்பிள்ளை சம்பா எப்படி மாப்பிள்ளைக்கு, அது வந்து மாப்பிள்ளை இளவட்டக்கல்லை தூக்கி போடுற சத்து மட்டும் கிடையாது, ஆண்களுக்கு பிரச்சனை இருந்து குழந்தை இல்லாமல் இருக்கிற காரணத்தை தடுக்கக்கூடிய தன்மை அதுக்கு நிறைய உண்டு. ஸோ அதனால தான் அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோன்னா கண்டிப்பாக அவங்களோட ஆரோக்கியம் வந்து நல்லாவே இருக்கும். நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து நம்ம அந்த வயசுலேருந்து பண்ணணும். எப்படி ஒரு பெண் வந்து வயதுக்கு வந்தோடனே உளுந்து நிறைய சேர்க்க சொல்கிறாங்கன்னா அதை மாதிரி தான். இது எல்லாமே நம்மளுடைய பாரம்பரியத்தோடு சேர்ந்தது தான். நம்ம தமிழ் பாரம்பரியம் வந்து உணவு வேறு பண்பாடு வேறுங்கிற எல்லாமே ஒன்றோட ஒன்று சங்கிலி தொடர் மாதிரி தான். நம்மளுக்கு
0: உணவுங்கிறது வாழ்வியல் சார்ந்த ஒன்று அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க மேம். வீட்டில் பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களும் சமைக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க?
1: முன்னாடி எங்க காலத்துலலாம் வந்து எதிர்பார்க்க முடியாது, பட் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா சமைக்கணும். இப்ப மனைவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு சாதம் ஒரு இது வைக்கிறதுக்காவது அந்த கணவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரிதான் ரெண்டு பேருமே, நான் வேலைக்கு போறேன் நீ வேலைக்கு போறன்ற இது இல்லாம அவங்க செய்யற வேலையை வந்து சரிசமமா பங்கு போட்டுக்கிறதாகட்டும், இல்லை சமைக்க தெரிகிறதாக

0: அதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம். அதனால் இன்றைக்கி இருக்க அம்மாக்கள் கண்டிப்பாக அவங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் சேர்த்தே சமையலை சொல்லிக் கொடுங்க. சமையலுன்றது பெண்ணுக்கு மட்டும் கிடையாது, ஆணுக்கும் சேர்த்து தான். ஏன்னா அந்த சமைக்க பண்ணும்போது தான் அதில் இருக்க கஷ்ட நஷ்டமாகட்டும், அந்த எவ்வளோ பண்ணி செய்கிறாங்கன்றது அப்போ தான் அந்த ஆணுக்கும் புரியும்.
1: சில பேர் சலிச்சுப்பாங்க, நான் 4 நிமிஷம் சாப்பிட்றதுக்காக 4 மணி நேரம் சமைக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்குறவங்கலாம் இருக்காங்க.
0: 4 நிமிஷம் சாப்பிட்றதுக்கு 4 மணி நேரம் சமைக்கணுமான்னு கேள்வி கேட்குறாங்க. பின்னாடி 40 வருஷம் நம்ம எப்படி இருக்க போகிறோன்றத ஒரு செகண்ட் யோசிச்சாங்கன்னா இந்த கேள்வியே வராது.
1: சூப்பரான பதில் மேம் இது.

0: உங்களுக்கு பிடிச்ச டிஷ்.
1: எனக்கு பிடிச்ச டிஷ்ஷு சாம்பார் தான். ஆனால் என்னோட சாம்பார் எங்கள் வீட்டில் செல்லுபடியாகாது, அது வேற விஷயம். ஆனால் யார் வந்தால் மட்டும் எப்படி இந்த சாம்பார் நல்லாயிருக்குன்னு கேட்பாங்க. அதே பருப்பு தான், அதே பொடி தான், அதே நான் தான் செய்கிறேன். ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது.
0: உங்களுக்கு பிடிக்காத டிஷ்?
1: பிடிக்காத டிஷ்ஷுன்னு சின்ன வயசில் நான் பீட்ரூட் ரொம்ப சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. உப்புமா பிடிக்காது. உப்புமாலாம் என் கண்ணிலேருந்து அப்படியே குடங்குடமாக தண்ணி குட்டும். எங்கள் வீட்டில் உப்புமா வச்சாங்களா, அந்த அளவுக்கு அது பிடிக்காது. பட் ஒரு வயசுக்கு அப்புறம் அதெல்லாம் மாறிடுச்சு. அந்த ஒரு காலேஜ் வரைக்கும் அந்த பிடிக்காததெல்லாம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அதெல்லாம் மாறிடுச்சு.
0: நேயர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய கருத்து மேம்?
1: நான் பொதுவாக எல்லாருக்கும் சொல்லக்கூடியது வந்து, முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய ஆர்

0: ஆரோக்கியம்தான். ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் மற்ற எல்லாமே நம்மளால் செய்ய முடியும். ஸோ அந்த ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் மெனக்கிடணும். அந்த மெனக்கிடலை நம்ம குறைக்கும் போது தான் நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து பின்னோக்கி தள்ளப்படுது. அது பின்னோக்கி தள்ளப்படும் போது நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்மளால் போக முடியாது, எல்லாமே அப்படியே பின்னாடி போயிடும். அதுதான் முக்கியமானது. அதனால் உங்களோட ஆரோக்கியம், உங்கள் குடும்பத்தாரோட ஆரோக்கியம், உங்களோட ஆரோக்கியம் ஃபஸ்ட்டு. நிறைய பேர் பண்ணுற தப்பு, குடும்ப தலைவி வந்து தன்னோட ஆரோக்கியத்தை பின்னோக்குவாங்க. அந்த தப்பை மட்டும் யாருமே பண்ணாதீங்க. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தால் கூட அந்த பட்னின்ற ஒன்றை வந்து அந்த வயிற்றுக்கு போடாதீங்க. மாதத்தில் ஒரு நாள் விரதம் இருக்கிறது அதெல்லாம் நல்லது, அது வந்து நம்ம உடம்புக்கே நல்லது. ஆனால் ஒரு கோபம், ஒரு பிரச்சனைக்காக வயிற்றை வந்து காரணம் கொண்டு காயப்படாதீங்க. அப்போ அந்த கோபம் வந்து குறையவே குறையாது. நம்மளோட மைண்ட் வந்து சிந்திக்கிறத வந்து இழந்துடும் அந்த நேரத்தில். சிலர் வந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து நிறைய சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க.
1: ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்
0: அதுவும் கூடாது. அதை வந்து நம்ம வந்து ஒரு வயசுக்கு மேலே நம்ம கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ண தெரியணும், பண்ணணும். ஆனால் தான் நீங்கள் வந்து உங்களோட இலக்கை நோக்கி தெளிவாக பயணிக்க பண்ண முடியும். உங்களோட ஆரோக்கியம், உங்களோட குடும்ப ஆரோக்கியம் எல்லாமே முக்கியம். அதனால் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. வெளியில் சாப்பிடாதீங்க நான் சொல்ல மாட்டேன், எல்லாமே சாப்பிடுங்க. எல்லாமே ஒரு அளவோட, எதுவுமே வந்து அந்த அளவை தாண்டி போனால் தான் பிரச்சனைகள். அதனால் அப்பப்போ போங்க, சாப்பிடுங்க. நம்மளுக்கும் வந்து என்ன சொல்கிறது, இன்றைக்கி இருக்கிற பரபரப்பில் ஒரு சின்ன ரெஸ்ட் வேணும்னு நினைக்கும் போது அதெல்லாம் தப்பே கிடையாது. அதனால் அதெல்லாமும் செய்யுங்க. ஆனால் ஒரு 75% to 80% நம்ம வீட்டில் நம்ம சமைக்கணும், நம்ம ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அதே மாதிரி ஒருத்தர் மட்டுமே செய்யணும்னு நினைக்காதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்களை, குழந்தைங்கள்லேருந்து ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் அந்த சின்ன குழந்தைய கூட நீ இதை எடுத்துக்கொடு அதை எடுத்துக்கொடுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி பழக்கிட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே உங்களுக்கு இருக்காது. நான் குறிப்பாக சொல்லக்கூடிய வேண்டியது வந்து இது ஒன்று தான், நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க.
1: வானொலியுடன் நீண்ட தொடர்பு இருக்குது உங்களுக்கு. எங்களுக்காக நிறைய விஷயங்களை எங்கள் நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. இவ்வளவு நேரம் எங்கள் நிலையத்துக்கு வந்து இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி மேம்.
0: எனக்கு ரொம்ப தொடர்புடைய வானொலியோட நிகழ்ச்சியை வந்து நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். வந்து என்னால் இவ்வளோ பகிர்ந்துக்க முடிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சென்னை வானொலி நிலையத்துக்கு மனமார்ந்த நன்றிகள்.
1: நன்றி மேம்.
2: இதுவரை சமையல் கலை நிபுணர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்களுடனான நேர்முகத்தை கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே வித்யாவதி.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR Chennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
4: தொகுப்பில் உதவி எம் விஜயகாந்த்.
1: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
5: பீட்ரூட்டை பொறுத்தவரை மிகச்சிறந்த காய் அப்படின்னு நம்ம திரும்பி என்னத்தை சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், இந்த பீட்ரூட் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அப்படிங்கிறது மட்டும், ஹீமோக்ளோபினை கூட்டும் அப்படிங்கிறது மட்டுமே விஷயம் இல்லை. அது மிகச்சிறந்த ஆக்சிஜனேஷன், அதாவது நல்ல ஒரு ஆக்சிஜனை வந்து நம்ம கல்லீரலுக்கு கிடைக்குது. உடம்புடைய நோயினுடைய தன்மை எதனால் கூடுது அப்படின்னு பார்த்தோம்னா, உடம்புக்கு முழுவதும் ஆக்சிஜன் போகிறது இல்லை, அதனால் நோய் வருது அப்படிங்கிறத பார்க்குறோம்னா, ரத்தத்தினுடைய நிலையை வந்து ஒரே மாதிரி சீராக கொண்டு போக வேண்டியது ஆக்சிஜனுடைய தன்மை. அது எந்த அளவுக்கு ஆக்சிஜன் நல்லா உடம்புக்குள்ளே போகுதோ அந்த அளவுக்கு, அதனால தான் நம்ம பிராணாயாமம் மாதிரியான, யோகா மாதிரியான எக்ஸசைசிங் பண்ணி பார்க்கறதுக்கான விஷயம் அந்த ஆக்சிஜனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஆனால் அந்த ஆக்சிஜன் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கல்லீரலில் தேவைப்படும் போது அதை அழகாக செய்யக்கூடியதாக பார்க்கறது பீட்ரூட். பீட்ரூட்டை தொடர்ந்து எடுத்துக்கிற போது கல்லீரலுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறது நேரடியாகவே கல்லீரலுக்கு கிடைக்கிறதுனால ஒரு சிறந்த ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன லிவர் நல்லா இருந்தா, கல்லீரல் நல்லா இருந்தா என்ன சௌரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, உங்களுடைய அனைத்து செயல்பாடும் அனைத்து உறுப்புகளும் மிகச்சிறந்த நிலையில் வேலை செய்யும்.
6: சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியில் இருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய தேக்க நிலையின் மத்தியிலும் நம் நாட்டின் பொருளாதாரம் வலுவான அடித்தளத்துடன் முன்னேற்ற பாதையில் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணா நதியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவது குறித்து வலியுறுத்த முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிற்பகல் விஜயவாடா புறப்படுகிறார். மத்திய தொகுப்பு

சந்தையிலிருந்து மின்சாரம் கிடைக்காததாலேயே வெளி சந்தையிலிருந்து கூடுதல் விலைக்கு மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் தோல்வியடைந்தவர்களுக்கு மறுவாய்ப்பு வழங்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் பி.வி. சிந்து இன்று களமிறங்குகிறார். இனி விரிவான செய்திகள். உலகளாவிய தேக்க நிலையின் மத்தியிலும் நம் நாட்டின் பொருளாதாரம் வலுவான அடித்தளத்துடன் முன்னேற்ற பாதையில் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் புதிய பொருளாதார கூட்டமைப்பு மாநாட்டில் இன்று உரையாற்றிய பிரதமர், நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதம் 7.8% இருந்ததை சுட்டிக்காட்டினார். நம் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு 700 பில்லியன் டாலரையும் தாண்டியுள்ளதாகவும், வங்கி செயல்பாட்டு முறைகள் கடந்த பல ஆண்டுகளாக வலுவான நிலையில் இருப்பதாகவும் எடுத்துரைத்தார். நம் நாட்டின் சீர்திருத்தங்கள் துரிதகதியில் நடைபெறுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். 21வது நூற்றாண்டின் இந்தியாவின் முன்னேற்றம் அனைவரையும் உள்ளடக்கியது என்று கூறிய பிரதமர், சர்வதேச நாடுகளுக்கு தேவையான நேரத்தில் தனது பொறுப்பை இந்தியா உணர்ந்து ஆதரவு வழங்கி வருவதாகவும் குறிப்பிட்டார். இந்தியா தற்போது 2000-க்கும் மேற்பட்ட சர்வதேச திறன் மையங்களுக்கு முன்னோடியாக இருந்து உலகளாவிய தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான சேவைகளை வழங்கி வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். பிம்ஸ்டெக் உள்துறை அமைச்சர்களின் முதலாவது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் பேசிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பிராந்திய ஒருங்கிணைப்பு, பொருளாதார ஒத்துழைப்பு, ஒட்டுமொத்த பாதுகாப்பின் தளமாக பிம்ஸ்டெக் உருவெடுத்திருப்பதாக குறிப்பிட்டார். அமைதி, மனிதநலம் போன்றவற்றையே இந்தியா நாடுவதாக கூறிய அமைச்சர், அனைத்து நாடுகளின் இறையாண்மையை இந்தியா மதிப்பதாக குறிப்பிட்டார். தேசங்களுக்கிடையிலான பல்வேறு குழப்பங்களுக்கும் பிரச்சினைகளுக்கும் சுமூக தீர்வை இந்தியா விரும்புவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தீவிரவாதத்திற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை என்ற இந்தியாவின் கொள்கையை உறுதி செய்த அமைச்சர், தீவிரவாதிகளுக்கு புகலிடம், பயிற்சி, நிதியுதவி போன்றவற்றை வேரோடு களைய ஒட்டுமொத்த ஒத்துழைப்பின் அவசியத்தை வலியுறுத்தினார். சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு நாடு கடத்தல், சட்ட ஒத்துழைப்பு போன்ற நடவடிக்கைகளில் பரஸ்பர உதவியை பிம்ஸ்டெக் நாடுகள் வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரினார். புலனாய்வு முகமைகள், எல்லை மேலாண்மை பணிகள், நிதி கண்காணிப்பு நடவடிக்கைகளில் பிம்ஸ்டெக் நாடுகளிடையே ஒத்துழைப்பு தேவை என்றும் குறிப்பிட்டார். தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக ஒருங்கிணைந்த முகமைகள் மூலம் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்வதன் தேவையையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆந்திர மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவது குறித்து ஆலோசிக்க முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிற்பகல் விஜயவாடா புறப்படுகிறார். இன்று மாலை ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து கோதாவரி காவிரி நதி இணைப்பு திட்டம், கிருஷ்ணா நதிநீர் திறப்பு குறித்த பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக முதலமைச்சர் அங்குள்ள கனகதுர்கா கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொள்கிறார். இன்றே தமது ஆந்திர பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை திரும்புகிறார். மதுராந்தகம், தாராபுரம், விராலிமலை, கரூர், பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 6 அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமாவை சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் ஏற்றுக்கொண்டதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக அஇஅதிமுக கொறடா உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சுஷ்ருத், அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் அருள்முருகன் ஆகியோர் கொண்ட அமர்வு, தகுதி நீக்க நடவடிக்கைகள் நிலுவையில் இருப்பதால் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்க தடையில்லை என்று தெரிவித்துள்ளனர். மேலும் தகுதி நீக்க நடவடிக்கை குறித்த முடிவை பேரவைத் தலைவர் 2 மாதங்களில் எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். 2000 ரூபாய்க்கு அதிகமான வர்த்தக யுபிஐ பரிவர்த்தனைக்கு கட்டணம் வசூலிக்கும் முடிவு தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மத்திய தொகுப்பில் போதிய மின்சாரம் கிடைக்காததாலேயே வெளிச்சந்தையிலிருந்து கூடுதல் விலைக்கு மின்சாரம் பெற வேண்டிய தேவை எழுந்துள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மின் கொள்முதல் குறித்து எழுந்துள்ள சந்தேகங்களுக்கு சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் விளக்கமளித்த அமைச்சர், 1 யூனிட் மின்சாரம் 35 ரூபாய் என்ற நிலைக்கு கொள்முதல் செய்யப்படாவிட்டால் 2 முதல் 3 மணி நேர மின்வெட்டு ஏற்படும் நிலை உருவாகும் என்று கூறினார். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 5000 மெகாவாட் மின்சாரம் இந்த ஆண்டு அதிகம் தேவைப்படுவதாக எடுத்துரைத்தார். குறைந்த விலையில் மின்சாரம் வாங்குவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவதாக கூறிய அமைச்சர், யூனிட் ஒன்றுக்கு மின்சாரம் 35 ரூபாய் கொள்முதல் செய்யப்படுவதால் நாள் ஒன்றுக்கு 5 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படுவதாக தெரிவித்தார். இந்நடவடிக்கை குறுகிய கால ஏற்பாடே என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார். கடந்த ஆட்சியில் நீண்டகால மின்சார ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அமைச்சர் குறை கூறினார். தமிழகத்தில் பள்ளி மாணாக்கருக்கு வாரத்தில் 5 நாட்கள் உடற்கல்வி வகுப்புகள் நடத்தப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார்.

0: சென்னையில் பள்ளிகளுக்கான திருத்திய கால அட்டவணையை இன்று வெளியிட்டு பேசிய அமைச்சர், சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் தோல்வியடைந்தவர்களுக்கு மறுவாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார்.
1: இனி வாரத்துல 5 நாட்களும் பிடி பீரியட் என்பது நனவாகிறது. தினந்தோறும் இனி மாணவர்களுக்கு பிடி பீரியட். இந்த பிடி பீரியட கட் பண்ணவே கூடாது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், மீண்டும் வலியுறுத்துகிறேன். விளையாட்டுல ஊக்குவிக்கணும். அவர்களுக்கு அந்த மைதானத்தில் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த விளையாட்டு உபகரணங்கள்ல இருந்து, பாதுகாப்புல இருந்து, பயிற்சியில இருந்து அந்த குழந்தைகளை இன்னும் ஊக்குவிக்கணும்.
0: தமிழ்நாட்டில் ஆயுத பூஜை விஜயதசமியொட்டி வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளோடு 6199 சிறப்பு பேருந்துகள் நாளை மறுநாள் முதல் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்து அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தீபாவளி பண்டிகையொட்டி 15689 சிறப்பு பேருந்துகள் வரும் 5ஆம் தேதி முதல் இயக்கப்படும் என்றார். அரசின் உத்தரவையும் மீறி ஆம்னி பேருந்துகள் கூடுதலாக கட்டணம் வசூலித்தால் அது திரும்ப பெறப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சலின் பாதிப்பு குறைந்து தற்போது கட்டுக்குள் இருப்பதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இருப்பினும் பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக கொசு ஒழிப்பு போன்ற பணிகளை ஆரம்ப கட்டத்திலேயே மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் நிதி நெருக்கடி நிலவி வரும் இக்கட்டான சூழலிலும் மாநில அரசு பல்வேறு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பகுதி நேர நியாய விலை கடையை முழுநேர கடையாக மாற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இன்று திறந்து வைத்து பேசிய அவர், அரசுக்கு 13 லட்சம் கோடி ரூபாய் கடன் உள்ளதாகவும் நாளொன்றுக்கு 347 கோடி ரூபாய் வட்டி மட்டுமே செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் அரசு உள்ளதாகவும் எடுத்துரைத்தார். இந்நிலையிலும் அனைத்து மகளிரும் பேருந்துகளில் கட்டணமில்லாமல் பயணம் மேற்கொள்ள அரசு வகை செய்துள்ளதாக தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினத்தையொட்டி மத்திய அரசின் மை பாரத் கேந்திரா மூலம் மாநகராட்சி பள்ளியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பேரிடரை எதிர்கொள்ள தயாராக இருப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி அமைந்ததாக மை பாரத் கேந்திரா தூத்துக்குடி மாவட்ட அலுவலர் மதுமிதா கூறியுள்ளார்.
2: பேரிடர் காலங்கள்ல குழந்தைகளும் பெரியவங்களும் தங்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு அவேர்னஸ் தான். நம்மளோட பாதுகாப்பு, நம்மளோட ரெசிலியன்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அவசர காலத்துல எப்படி பாதுகாத்துக்கலாம், என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நாங்க இப்போ தூத்துக்குடி கார்பரேஷன் ஸ்கூல்ல இருக்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். பிராக்டிக்கல் எக்ஸிபிட்ஸ் அண்ட் பிராக்டிக்கல் லைஃப் ஜாக்கெட் எல்லாம் வச்சு கூட நாங்க அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம்.
0: நெல்லை மாவட்டத்தில் கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக வானிலையில் மாற்றம் ஏற்பட்டு நெல்லை மாவட்டம் மற்றும் மாநகர பகுதியில் பிற்பகலில் தொடர்ச்சியாக பரவலாக மழை பெய்து வருகிறது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் மணிமுத்தாறு அருவியில் குளிக்க இன்று காலை முதல் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். களக்காடு தலையணையிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை தொடர்கிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: தேனி மாவட்டத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் சார்பில் புதிய ஆதார் சேவை மையம் திறக்கப்பட்டுள்ளது. அரசு பொது விடுமுறை நாட்களை தவிர இதர நாட்களில் ஆதார் சேவைகளை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நாகை மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்ட பொருளாதாரத்தில் பின்தங்கிய சீர்மரபின மாணாக்கர் பிரதமரின் கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெற விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் கூறியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் பி.வி. சிந்து ஜெர்மனியின் யுவான் லீயை இன்று எதிர்கொள்கிறார். ICC-யின் செப்டம்பர் மாத விளையாட்டு வீராங்கனையாக ஷெஃபாலி வர்மாவும் வீரராக இந்திய கிரிக்கெட் அணி தலைவர் சுப்மன் கில்லும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய தேக்க நிலையின் மத்தியிலும் நம் நாட்டின் பொருளாதாரம் வலுவான அடித்தளத்துடன் முன்னேற்ற பாதையில் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணா நதியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவது குறித்து வலியுறுத்த முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிற்பகல் விஜயவாடா புறப்படுகிறார். மத்திய தொகுப்பிலிருந்து மின்சாரம் கிடைக்காததாலேயே வெளிச்சந்தையிலிருந்து கூடுதல் விலைக்கு மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் தோல்வியடைந்தவர்களுக்கு மறுவாய்ப்பு வழங்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் பி.வி. சிந்து இன்று களமிறங்குகிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் 1:55 20 நொடிகள் மெல்லிசை பாடல் கேட்கலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 04.
3: Shwani and I am Valsa Williams with the Midday News. The headlines. Prime Minister Narendra Modi says India's economic growth is taking place on a strong foundation amidst global uncertainty. Addresses Bloomberg New Economy Forum in New Delhi. Home Minister Amit Shah hails BIMSTEC as an important platform

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனிய மதிய வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுரத்தென்றல் கேட்டு ரசிக்கலாம். இந்த மதிய வேளையில் இனிமையான பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. முதல் பாடலாக 1000 பூக்கள் மலரட்டும் திரைப்படத்திலிருந்து, வி எஸ் நரசிம்மன் இசையில், எஸ் வி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில்.

ஆனந்தகும்மி திரைப்படத்தின் பாடல் ஒலிக்க கேட்டோம் இளையராஜா. இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி மற்றும் எஸ் பி சைலஜா குரலில். நிறைவான பாடலாக கேட்கலாம் இதே கோயில் திரைப்படத்திலிருந்து.

0: தற்காலத்தில் இதிகாசத்தின் அவசியம். உரை வழங்குபவர் ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர். குருபிரசாத் அவர்கள்.
1: வணக்கம். இன்று நாம் தற்காலத்தில் இதிகாசங்கள் மற்றும் புராணங்களின் அவசியம் என்ற தலைப்பை பற்றி சிந்திக்கப் போகிறோம். இதிகாசங்களும் புராணங்களும் வெறும் பழைய கதைகள் அல்ல. பல தலைமுறைகளாக நம் பாரத நாட்டின் பண்பாடு, சிந்தனை, வாழ்க்கை முறை ஆகியவற்றை உருவாக்கிய முக்கியமான இலக்கியங்கள். சில சமயங்களில் இதிகாசங்களையும் புராணங்களையும் மித்தாலஜி என்று அழைக்கிறோம். அதாவது கற்பனை கதைகள் என்று மட்டும் பார்க்கும் ஒரு பார்வை உள்ளது. ஆனால் நம் பாரம்பரியத்தில் இவை மிகவும் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளன. நம் பழைய இந்திய நாகரீகம், பண்பாடு, சமூக வாழ்க்கை, நல்லொழுக்கம் ஆகியவற்றை புரிந்து கொள்ள இவை உதவுகின்றன. முதலில் இதிகாசம் என்றால் என்ன என்று பார்ப்போம். இதிகாசம் என்ற சொல் இதி ஹ ஆச என்பதிலிருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதன் பொருளானது இவ்வாறு நடந்தது. தர்மார்த்த காம மோக்ஷானாம் உபதேச சமன்விதம் பூர்வ விருத்தம் கதாயுக்தம் இதிகாசம் பிரச்சக்ஷதே. இதிகாசங்களில் கடந்த காலத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள், அவற்றில் வாழ்ந்த மனிதர்கள், அவர்களின் செயல்கள் மற்றும் அவர்கள் எதிர்கொண்ட சூழ்நிலைகள் ஆகியவை கூறப்படுகின்றன. இராமாயணம் மற்றும் மகாபாரதம் இதிகாசங்களுக்கு மிகச்சிறந்த உதாரணங்கள். அடுத்து புராணம். புரா என்றால் முன்பு அல்லது கடந்த காலத்தில் என்று பொருள். புராணங்கள் கடந்த காலத்தை பற்றிய பல்வேறு விஷயங்களை சொல்கின்றன. உலகத்தின் தோற்றம், பல காலகட்டங்கள், அரசர்கள், அரச வம்சங்கள், பல்வேறு கதைகள் போன்றவை புராணங்களில் காணப்படுகின்றன. எனவே இதிகாசமும் புராணமும் நம் கடந்த காலத்தையும் பாரம்பரியத்தையும் புரிந்து கொள்ள உதவும் முக்கியமான இலக்கியங்கள். இப்போது ஒரு முக்கியமான கேள்வி. இதிகாசங்களை நாம் ஏன் படிக்க வேண்டும்? நம் கடந்த காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள அவை உதவுகின்றன. நம் பண்பாட்டை பாதுகாக்கவும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லவும் உதவுகின்றன. அதிலும் முக்கியமாக அவை நமக்கு எப்படி நல்ல வாழ்க்கையை வாழலாம் என்பதையும் கற்றுத்தருகின்றன. இதிகாசங்களும் புராணங்களும் சில சமயங்களில் சுஹிர் சம்மீதைகள் என்று அழைக்கப்பெறுகின்றன. அதாவது ஒரு நல்ல நண்பர் நமக்கு அறிவுரை கூறுவது போல இவையும் நமக்கு வாழ்க்கை பாடங்களை சொல்கின்றன. இப்போது நாம் இராமாயணத்தை பற்றி சிந்திப்போம். இராமாயணம் இந்தியாவின் மிக பழமையான காவியங்களில் ஒன்று. இது ஆதி காவியம், அதாவது முதல் காவியம் என்று போற்றப்படுகிறது. சுமார் 24,000 ஸ்லோகங்களில் ஸ்ரீராமரின் வாழ்க்கை கூறப்படுகிறது. ஆனால் இராமாயணம் ஒரு கதை மட்டுமல்ல, அது நமக்கு நல்ல வாழ்க்கை, கடமை, தர்மம், தலைமை பண்பு மற்றும் நல்ல ஆட்சி பற்றி பல பாடங்களை கற்றுத்தருகிறது. ஸ்ரீராமர் தர்மத்தின் உருவமாக போற்றப்படுகிறார். அதனால்தான் ராமோ விக்கிரகவான் தர்மா என்று கூறப்படுகிறது. அதாவது ஸ்ரீராமரே தர்மத்தின் உருவம். ராமரின் வாழ்க்கையில் பல சிரமங்கள் வந்தன. ஆனால் அவர் தன்னுடைய கடமையை விட்டுவிடவில்லை. தந்தையின் வாக்கை காப்பாற்றுவதற்காக அவர் வனவாசம் சென்றார். சீதையை மீட்பதற்காக பல சவால்களை எதிர்கொண்டார். இதிலிருந்து நாம் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். சிரமங்கள் வந்தாலும் நம்முடைய நல்ல பண்புகளையும் கடமையையும் விட்டுவிடக்கூடாது. இராமாயணத்தில் ராமர் மட்டுமல்ல, பல கதாபாத்திரங்கள் நமக்கு நல்ல பண்புகளை காட்டுகின்றன. சீதை, லக்ஷ்மணர், பரதர், அனுமன் போன்றவர்களின் வாழ்க்கையிலிருந்தும் நாம் பலவற்றை கற்றுக்கொள்ளலாம். சீதையின் வாழ்க்கையிலிருந்து உண்மை, லக்ஷ்மணர் வாழ்க்கையிலிருந்து நேர்மை, பரதர் வாழ்க்கையிலிருந்து அன்பு, அனுமன் வாழ்க்கையிலிருந்து நம்பிக்கை மற்றும் கடமையுணர்வு போன்ற பண்புகள் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானவை. அதனால் இராமாயணம் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் நல்ல வாழ்க்கையை புரிந்து கொள்ள உதவுகிறது.

ராமாயணத்தின் தாக்கம் ஒரு குறிப்பிட்ட இடம் சார்ந்தோ மொழி சார்ந்தோ மட்டும் இல்லை. தமிழில் கம்பராமாயணம், ஹிந்தியில் ராமச்சரிதமானஸ், சம்ஸ்கிருதத்தில் அத்தியாத்ம ராமாயணம் போன்ற பல வடிவங்களில் இராமாயணக் கதை சொல்லப்படுகிறது. நாடகம், நடனம், இசை, ஓவியம், இலக்கியம் போன்ற பல கலை வடிவங்களிலும் இதன் தாக்கத்தை பார்க்கலாம். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? ஒரு நல்ல கதை பல தலைமுறைகளை கடந்து மக்களின் வாழ்க்கையை தொட முடியும். இராமாயணம் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி மட்டும் பேசுவதில்லை, நல்ல ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் சிந்திக்க வைக்கிறது. இதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ராமராஜ்யம். ராமராஜ்யம் என்றால் தர்மத்தை அடிப்படையாக கொண்ட நல்ல ஆட்சி. அதில் நீதி, கருணை, நேர்மை, மக்களின் நலம், பொறுப்பான தலைமை ஆகியவை முக்கியமானவை. இன்றும் நல்ல தலைமை மற்றும் நல்ல நிர்வாகத்தை பற்றி சிந்திக்கும்போது இந்த கருத்துக்கள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கின்றன. இராமாயணம் பல தலைமுறைகளாக வாய்மொழியாகவும் கதை சொல்லும் முறையிலும் மக்களிடம் சென்றது. அதனால் படிக்கத் தெரியாதவர்களுக்கு கூட அதன் நல்ல கருத்துக்கள் சென்றடைந்தன. மகாபாரதம், தர்மத்தின் மகாகாவியம். இப்போது நாம் மகாபாரதத்தை பற்றி பார்ப்போம். மகாபாரதம் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களின் கதை. குருக்ஷேத்திரத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய போரின் பின்னணியையும் அது கூறுகிறது. ஆனால் மகாபாரதம் ஒரு போரை பற்றிய கதை மட்டுமல்ல, அதில் தர்மம், தத்துவம், ஆன்மீகம், அரசியல், நிர்வாகம் மற்றும் மனித வாழ்க்கை பற்றிய பல கருத்துக்கள் உள்ளன. மகாபாரதத்தின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், தர்மத்தை பின்பற்றுவது எப்போதும் எளிதானது அல்ல என்பதை அது நமக்கு காட்டுகிறது. சில நேரங்களில் நாம் சரியான முடிவு எது என்று புரிந்து கொள்ளவே சிரமப்படுகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதையும் மகாபாரதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஸ்ரீகிருஷ்ணரும் பகவத்கீதையும். மகாபாரதத்தில் மிக முக்கியமான கதாபாத்திரம் ஸ்ரீகிருஷ்ணர். அவர் பாண்டவர்களுக்கு நண்பராகவும் வழிகாட்டியாகவும் இருந்தார். மிகவும் கடினமான நேரங்களில் அவர்களுக்கு அறிவுரை கூறினார். அர்ஜுனன் போர்க்களத்தில் குழப்பத்துடனும் மனக்கவலையுடனும் நின்றபோது ஸ்ரீகிருஷ்ணர் அவருக்கு வழங்கிய உபதேசமே பகவத்கீதை. கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நடத்திய அந்த உரையாடல் நமக்கு கடமை, தர்மம், சுய அறிவு மற்றும் நல்ல செயல்கள் பற்றி கற்றுத்தருகிறது. நாம் வாழ்க்கையில் பல நேரங்களில் குழப்பமடைகிறோம். நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி முடிவெடுப்பது, சிரமத்தை எப்படி எதிர்கொள்வது என்று நினைக்கிறோம். அப்படிப்பட்ட நேரங்களில் பகவத்கீதையின் கருத்துக்கள் நமக்கு வழிகாட்டியாக இருக்க முடியும். சிறந்த தலைமையின் பண்பை பற்றி பகவத்கீதை கூறும்பொழுது, யத்யதாச்சரதி ஸ்ரேஷ்டா தத்ததேவே தரோஜனா சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்ததே. அதாவது, தலைவன் எவ்வாறு நடந்து கொள்கிறானோ, எதை செய்கிறானோ அதையே மக்களும் பின்பற்றுவர் என்ற சிறந்த தலைமை பண்பை பற்றி பகவத்கீதை விளக்குகிறது. இவ்வாறு பல விஷயங்கள் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளன. மகாபாரதம் சொல்லும் சில பாடங்கள். மகாபாரதத்தில் பீஷ்மர், யுதிஷ்டிரர் போன்ற பல கதாபாத்திரங்களின் வாழ்க்கையிலிருந்தும் நாம் பாடம் கற்றுக்கொள்ளலாம். அம்பு படுக்கையில் இருந்தபோது பீஷ்மர் யுதிஷ்டிரருக்கு தர்மத்தை பற்றி பல அறிவுரைகளை வழங்கினார். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, எவ்வளவு கடினமான சூழ்நிலை வந்தாலும் நல்லொழுக்கத்தை விட்டுவிடக்கூடாது. யுதிஷ்டிரரின் வாழ்க்கை உண்மை மற்றும் நேர்மையின் முக்கியத்துவத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. அவருடைய வாழ்க்கையிலும் பல சிக்கல்கள் இருந்தன. இதனால் மகாபாரத கதாபாத்திரங்கள் நம்மிடமிருந்து மிகவும் தொலைவில் இருப்பவர்கள் போல தோன்றுவதில்லை. அவர்களுக்கும் குழப்பம் இருந்தது, சிரமங்கள் இருந்தன, முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தன. அதனால்தான் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எளிதாக கற்றுக்கொள்ள முடிகிறது. நாம் பேசும் வார்த்தைகளின் சக்தி. மகாபாரதம் நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை கற்றுத்தருகிறது. அது தொடர்பின் சக்தி. நாம் மற்றவர்களிடம் எப்படி பேசுகிறோம் என்பது மிகவும் முக்கியம். நல்ல வார்த்தைகள் ஒரு பிரச்சனையை தீர்க்கலாம், தவறான வார்த்தைகள் ஒரு சிறிய பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக மாற்றலாம். மகாபாரதத்தில் ஸ்ரீகிருஷ்ணரும் சகுனியும் இதற்கு

0: இரண்டு மாறுபட்ட எடுத்துக்காட்டுகளாக தோன்றுகின்றனர். கிருஷ்ணர் மற்றவர்களுக்கு நல்ல வழியை புரிய வைக்க முயற்சி செய்கிறார். அவர் அறிவுடனும் தெளிவுடனும் பேசுகிறார். மறுபுறம் சகுனி தனது பேச்சையும் திட்டங்களையும் பயன்படுத்தி பகையை வளர்க்கிறார். இதிலிருந்து நாம் ஒரு எளிய பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். நாம் பேசும் வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு. எனவே நாம் பேசும்போது பொறுப்புடன் பேச வேண்டும். குருக்ஷேத்திரம் நமக்கு கற்றுத்தரும் பாடம். மகாபாரதத்தின் மிகப்பெரிய நிகழ்வுகளில் ஒன்று குருக்ஷேத்திர போர். இந்த நிகழ்வை பற்றி சிந்திக்கும் போது பல கேள்விகள் எழுகின்றன. மோதல்கள் எப்படி உருவாகின்றன? அவற்றை முன்பே எப்படி தீர்க்கலாம்? பேச்சுவார்த்தை ஏன் முக்கியம்? அதிகாரத்திற்கான போட்டி எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும்? இவை பழைய காலத்தை பற்றிய கேள்விகள் மட்டுமல்ல, இன்றைய வாழ்க்கையிலும் நாம் இவற்றை பற்றி சிந்திக்க வேண்டும். இப்போது நாம் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கு திரும்புவோம். இதிகாசங்களை நாம் ஏன் படிக்க வேண்டும்? நம் கடந்த காலத்தை புரிந்து கொள்ள, நம் பண்பாட்டுடன் நம்மை இணைத்து கொள்ள, நம் பாரம்பரியத்தை பாதுகாக்க, அதற்கும் மேலாக நல்ல மனிதராக எப்படி வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள. இராமாயணம் நமக்கு தர்மம், கடமை, நல்லொழுக்கம், தலைமை மற்றும் பொறுப்பு ஆகியவற்றை கற்றுத்தருகிறது. மகாபாரதம் சிக்கலான சூழ்நிலைகளில் எப்படி சந்திப்பது, சரியான முடிவை எப்படி தேடுவது, தர்மத்தை எப்படி புரிந்து கொள்வது என்பதை கற்றுத்தருகிறது. அதனால் இராமாயணமும் மகாபாரதமும் வெறும் பழைய கதைகள் அல்ல. அவை நம் கடந்த காலத்தின் நினைவு சின்னங்கள் மட்டுமல்ல, அவை இன்றைய வாழ்க்கைக்கும் எதிர்காலத்திற்கும் வழிகாட்டும் அறிவு செல்வங்கள். நாம் அவற்றை படிக்கும்போது நம் பண்பாட்டை பற்றி மட்டும் தெரிந்து கொள்வதில்லை, நல்ல வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்கிறோம். நன்றி.
1: இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது தற்காலத்தில் இதிகாசத்தின் அவசியம். உரை வழங்கியவர் ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா கல்லூரியின் சம்ஸ்கிருதத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர். குருபிரசாத் அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி
2: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
3: பாரம்பரிய அரிசியில் ஏன் கீரையை மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி 6 வெரைட்டி ஆஃப் கீரை, அதுக்கப்புறம் தவசி கீரை, இதை வந்து பேஸ் பண்ணி இது கூட வந்து பொன்னாங்கண்ணி, முருங்கை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரைக்கீரை, சிறுக்கீரை, இதை வந்து 6 வெரைட்டி ஆஃப் கீரை கஞ்சி மிக்ஸ்ன்னு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம்.
4: மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மூலம் தொழில் முனைவு வாய்ப்புகள் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் என் ஞானாமால் அவர்களுடன் நேர்முகம்.
2: தொடர்ந்து
5: திராட்சை ரகங்கள், நல்ல வணிக ரீதியான ரகங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தாம்சன் சீட்லஸ் சொல்றோம், ரெட் க்ளோம், ஃபேன்சி சீட்லஸ், கிரிம்சன் சீட்லஸ் அதாவது விதை இல்லாத ரகங்கள், ஃப்ளேம் சீட்லஸ், சரத் சீட்லஸ், இது அனைத்தும் வந்து நல்ல ஒரு வணிக ரீதியான சிறப்பான ரகங்கள் ஆகும்.
4: வணிக ரீதியான சாகுபடிக்கு ஏற்ற திராட்சை ரகங்கள் மற்றும் ஒயிட்ரெல்லிஸ் முறையில் திராட்சை சாகுபடி செய்யும் முறை பற்றி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ். டி. வித்யா அவர்கள் தரும் தகவல்கள்
2: ஆகியன இன்று இரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும்.
6: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து 8 சென்டிமீட்டர், நாலுமுக்கு 7 சென்டிமீட்டர், காக்காச்சி 6 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி, திருநெல்வேலி மாவட்டம் ஆஞ்சோலை, நாங்குநேரி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், அம்பாசமுத்திரம், அடையாமடை, மணிமுத்தாறு அணை, முள்ளங்கினா விளை, மணிமுத்தாறு, பேச்சுப்பாறை ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கொடுமுடி ஆறு அணை, மண்டபம், திருநெல்வேலி, கோழிப்போர் விளை, கருப்பான் நதி அணை, பாளையம் கோட்டை, கன்னிமார், திருப்பரப்பு, சாத்தான்குளம், திருக்குவளை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், ஸ்ரீவைகுண்டம் வட்டாட்சியர் அலுவலகம், எட்டயபுரம், பேச்சுப்பாறை, பாலமூர், சிற்றாறு, கன்னடியான் அணைக்கட்டு, மூலக்கரைப்பட்டி, சிவலோகம், பூதப்பாண்டி, சிவகிரி, சூரலக்கோடு, பாம்பன், வேதாரண்யம், சாத்தான்குளம், பாபநாசம், பெருஞ்சாணி அணை, களிகள், அடவினைனார் அணை ஆயிக்குடி

0: பலக்காடு அகழங்களில் 2 சென்டிமீட்டர், மாம்பழத்துறையாறு அணைக்கிடங்கு தென்பரநாடு கயத்தாறு, நெய்யூர் இரண்யேல் திருச்சுழி புத்தனணை குழித்துறை முக்குடல் அணை சேர்வலாறு அணை திருநெல்வேலி குண்டாறு அணை சங்கரன் கோவில் தென்காசி செங்கோட்டை திருப்பூண்டி கடனா அணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் பல இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. காரைக்காலில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 36.7 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகி இருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.5 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை மதுரை ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு குறைந்திருந்தது. தஞ்சாவூர் ஈரோடு கன்னியாகுமரி கரூர் திருச்சிராப்பள்ளி திருவள்ளூர் நீலகிரி வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை கோயம்புத்தூர் நீலகிரி கடலூர் தருமபுரி திண்டுக்கல் சேலம் திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிக அளவு வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை நீலகிரி வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் குறைந்த அளவு வெப்பநிலை 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தென்மேற்கு வங்க கடற்பரப்பில் தெற்கு இலங்கையை ஒட்டி கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. அத்துடன் தொடர்புடைய காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்றும் 3.1 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகி இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் மிதமானது முதல் சற்றே பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி விருதுநகர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு நாளை இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்புண்டு. நாளை வெப்பநிலை அதிகளவு 33 முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 33.9 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 25.1 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: நேரம் பிற்பகல் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது வைஷ்ணவி.

மாலை வணக்கம் அன்பர்களே, ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மாலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. தொடர்வது குரல் அமுதம்.

0: ஒருவன் கற்கவில்லை என்றாலும் கற்றவர் சொல்வதையாவது கேட்க வேண்டும். அப்படி கேட்பது அவன் தளர தளர புத்துணர்ச்சி தந்து காக்கும். குறள் எண் 414 அதிகாரம் கேள்வி.
1: கற்றிலன் ஆயினும் கேட்க அகுதொருவர்க்கு ஒர்க்கத்தில் ஊற்றான் துணை.
0: ஒருவன் கற்கவில்லை என்றாலும் கற்றவர் சொல்வதையாவது கேட்க வேண்டும். அப்படி கேட்பது அவன் தளர தளர புத்துணர்ச்சி தந்து காக்கும். குறள் எண் 414 அதிகாரம் கேள்வி.

நேரம் 5:31 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெட்ஸ். இனிதே ஆரம்பமாவது மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் உங்களுடன் சுமையா. கண்டேன் காதலை திரைப்படத்திற்கான பாடல்.

நேரம் 5:36 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலே 1669 கிலோஹெட்ஸில். இது மதுர தெஞ்சல். காவலன் படத்திற்கான பாடல் காற்றின் குரலில்.

திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்த நேரம் 5:45:46. இது மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தென்சல். அடுத்ததாக என்னமோ ஏதோ திரைப்படத்திற்கான பாடல் டிமான் இசையில்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6 மணி. இனி நாம் கேட்கலாம் இன்று நள்ளிரவு 11:10 வரை நமது நிலையம் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளின் விவரங்கள், அதற்கான நேரம் பற்றியதை நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல் 6:10 ஒருபட பாடல்கள், இடம்பெறும் திரைப்படம் ஈரநிலம், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுரத்தென்றல் திரை இசை, 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரத்தென்றல் திரை இசை, 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி மணிகண்டன், சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி, மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மூலம் தொழில் முனைவு வாய்ப்புகள் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் என் ஞானாம்பாள் அவர்கள். அதனைத் தொடர்ந்து வணிக ரீதியான சாகுபடிக்கு ஏற்ற திராட்சை ரகங்கள் மற்றும் ஒய் ட்ரெஸ்லிஸ் முறையில் திராட்சை சாகுபடி செய்யும் முறை பற்றி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் வித்யா அவர்கள் தரும் தகவல்கள், அதனைத் தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 மதுரத்தென்றல் திரை இசை, 8:30 இதுவரை நான் கருவூல கணக்குத்துறையில் கணக்கராக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஜி கணேஷ் ஆனந்த் அவர்கள் பங்குபெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். 8:45 மதுரத்தென்றல் திரை இசை நிகழ்ச்சி, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 மதுரத்தென்றல் திரை இசை, 9:30 அறிவியல் நேரம் சூழலின் சூத்திரம் உரை வழங்குகிறார் மதுரை யாதவா கல்லூரி விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் மாரியப்பன் அவர்கள். 10:00 நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் இடம்பெறும் நடிகை கே ஆர் விஜயா அவர்கள். அவர்கள் நடித்த திரைப்படங்களிலிருந்து ஹிட்டான பாடல்களை இன்று 10:00 நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் இடைவிடாது கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும் நேரம். அதனைத் தொடர்ந்து அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்புகள் தொடங்கும். இதுவரை நமது நிலையம் இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரங்களை நிகழ்ச்சியும் நேரமுமாக கேட்டு தெரிந்து கொண்டோம்.

0: நிலையம் இசையோடு என்றும் நீங்கள்.
1: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் சேவை செய்திகள் பகுதி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
2: சில நொடிகளில் நாம் கேட்கலாம் மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக காத்திருப்போம். நேயர்களே, அஞ்சலுக்காக

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 6:10.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஒருபட பாடல்கள். மனோஜ் பாரதி ராஜா, நந்திதா, சுகாசினி மணிரத்னம் ஆகியோரோட நடிப்பில் பாரதி ராஜாவோட இயக்கம் திரைக்கதை தயாரிப்பில் உருவான 2003 வெளியான திரைப்படம் ஈரநிலம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் இடைவிடாது பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். ஈரநிலம் திரைப்படத்திலிருந்து முதலாவதாக வரக்கூடிய பாடல் கரிசக்காட்டு குயிலே அப்படிங்கிற பாடல் சுஜாதா மோகன் சிற்பி ஆகியோரோட குரல்கள்ல.
1: ஏர்விடிக்கும் கையை கிள்ளி பார்த்தால் அவனுக்கு கோபம் கேள்வியாகாதா? குயில் குஞ்சின் கள்ளத்தரத்தோடு தெரியும் இவளுக்கு எசப்பாட்டு பதிலாகாதா?

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில ஈரநிலம் திரைப்படத்திலிருந்து பாடல்களை தொடர்ந்து கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். இனி வரக்கூடிய அடுத்த பாடல் சின்மையோட குரல்கள்ல இதோ பாடல் வருது.

0: ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் ஈரநிலம் திரைப்படத்திலிருந்து ஒழிக்கும் நிறைவான பாடல் அனுராதா ஸ்ரீராம், ரஞ்சித் கோவிந்த் ஆகியோரோட குரல்கள்ல.
1: விழுகிற நீருக்கு நனையாத விதையும் வெடிக்காத நாற்றும் இருக்குமா? செம்பருத்தி மொட்டு சொர்ணமானாலும் பூக்கையில் சிவக்காமல் இருக்குமா?

இன்றைய ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் 2003 வெளியான ஈரநிலம் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். மனோஜ் பாரதிராஜா, நந்திதா, சுகாஷினி மணிரத்னம் ஆகியோரோட நடிப்பில் பாரதிராஜாவோட இயக்கம், திரைக்கதை, தயாரிப்பில் உருவான இந்த படத்திலிருந்து தொடர்ச்சியாக பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். மீண்டும் மதுரதண்டல் நிகழ்ச்சி 6:40 கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாலை 6:30 மணிக்கான மாநில செய்திகள், சென்னை அஞ்சல்.

0: செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். தேசிய பாதுகாப்புக்கு ராணுவ படையினரும் அறிவியல் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய இணையமைச்சர் பதவியை டாக்டர் எல் முருகன் ராஜினாமா செய்துள்ளார். தமிழகத்தில் 4724 செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். அதிக விலைக்கு வெளிச்சந்தையிலிருந்து மின்சாரம் வாங்குவதற்கான தமிழக அரசின் நடவடிக்கைக்கு திமுக, அஇஅதிமுக, தேமுதிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய பாதுகாப்புக்கு ராணுவ படையினரும் அறிவியல் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் தேசிய ராணுவ கல்லூரியில் பயிற்சி மேற்கொண்டவர்களுடன் கலந்துரையாடிய அவர், நாட்டின் பாதுகாப்பில் நவீன தொழில்நுட்பத்தின் பங்கு இன்றியமையாதது என்று கூறினார். சைபர் பாதுகாப்பு, விண்வெளி தொழில்நுட்பம், உயிரி தொழில்நுட்பம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் ஆராய்ச்சி மேம்பாட்டு புத்தாக்க திட்டத்தின் கீழ் பாதுகாப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அறிவியல் மற்றும் தேசிய பாதுகாப்பில் பயன்படுத்தப்பட்டு வருவதாக திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். மத்திய இணையமைச்சர் பதவியை டாக்டர் எல் முருகன் ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில், திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் பாரத மாதாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சேவையாற்றியது தன் வாழ்வின் மிகப்பெரிய கௌரவமாக கருதுவதாக குறிப்பிட்டுள்ளார். 2029 மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அடிமட்ட அளவில் களப்பணி ஆற்றவும், கட்சி தொண்டர்களுடன் இணைந்து செயல்படவும், தமிழகத்தில் பிஜேபியை வலுப்படுத்துவதற்கும் முழு நேரமாக ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலில் தேசம், அடுத்ததாக கட்சி, இறுதியாகவே சுயநலம் என்று தாம் கருதுவதாகவும் தமது பதவி விலகல் கடிதத்தில் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் 4724 செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேர்மையான முறையிலும் வெளிப்படைத்தன்மையுடனும் செவிலியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: மருத்துவத்துறை கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தும் விதமாக மாநிலம் முழுவதும் 4724 செவிலியர் பணி நியமன ஒவ்வொரு செவிலியர்கள் அந்தந்த மாவட்ட நலச்சங்கங்கள் மூலமாக தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று பணி நியமன ஆணை கொடுக்கும் விழா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு வச்சோம். ஒவ்வொரு செவிலியர் பணியிடங்களும் முற்றிலும் நேர்மையான முறையில, வெளிப்படையான முறையில, எந்த ஒரு சிபாரிசும் இல்லாம நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இங்க பெறப்பட்ட விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா 48828 பெறப்பட்டன. விண்ணப்பங்களை பரிசீலித்து காஞ்சிபுரம் மாவட்டம் மட்டும் 201 செவிலியர் பணியிடங்கள் அவர்களுக்கான ஆணைகளை கொடுத்தோம்.
0: மார்பக புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சேலத்தில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாணவர்கள் பின்னோக்கி நடைப்பயணம் மேற்கொண்டனர். இதில் கலந்து கொண்ட தனியார் மருத்துவக் கல்லூரி டீன் டாக்டர் செந்தில்குமார், 95% மார்பக புற்றுநோய் சிகிச்சை மூலம் குணப்படுத்த முடியும் என்று கூறினார்.
2: 1:28 விகிதத்துல வந்து பாத்தீங்கன்னா விமன் வந்து பிரஸ்ட் கேன்சரை பாதிக்கப்படுறாங்க. சென்னை போன்ற ஒரு மெட்ரோ சிட்டிஸ்ல 1:22 இருக்கு. இது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னா நம்மளுக்கே தெரியாம இதை பாதிப்பை வந்து உடம்புல வந்து உருவாக்கிடும். இது கியூர் பண்ண முடியுமா? 95% வந்து கியூர் பண்ணிடலாம். முன்னாடி நம்ம வந்து அறிகுறியில வந்து கண்டுபிடிச்சு அதுக்கு சிகிச்சை கொடுத்தனும், நம்ம வந்து கியூர் பண்ணிடலாம். லைஃப் வந்து சேவ் பண்ணலாம், பிரஸ்ட் சேவ் பண்ணலாம், எல்லாமே நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம நம்ம வந்து இந்த நோயிலிருந்து விடுபடலாம்.
0: மார்பக புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த நடைப்பயணம் மேற்கொண்டதாக இதில் பங்கேற்ற மாணவி வித்யாஸ்ரீ தெரிவித்துள்ளார்.
3: மார்பக புற்றுநோய் பத்தி எந்த பெண்களுக்குமே ஜாஸ்தியா தெரியறதே இல்ல. சோ அதை பத்தி நாங்க விழிப்புணர்வு பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். இந்த ஒரு பிரஸ்ட்ல உங்களுக்கு எந்த சேஞ்சஸ் இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கட்டியோ இல்ல பஸ்லிக்கேஜோ இந்த மாதிரி என்ன இருந்தாலும் நீங்க தயக்கப்படாம, இல்ல எனக்கு இந்த மாதிரி ஆகுதுன்னு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்டே நீங்க கண்டுபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாவே கியூர் பண்ணிடலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
4: நாடு

0: மற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம். வருமான வரி சீர்திருத்தங்கள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள். தேசிய கல்விக் கொள்கை. நேரடி பண பரிமாற்றம். தேசிய மருத்துவ ஆணையம். புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள். விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள். செமிகண்டக்டர் இயக்கம். இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை. இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சாதனைகள்.
1: மின்சாரத்தை அதிக விலைக்கு வெளிச்சந்தையிலிருந்து வாங்குவதற்கான தமிழக அரசின் நடவடிக்கைக்கு திமுக, அஇஅதிமுக, தேமுதிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு யூனிட்டுக்கு 35 ரூபாய் கொடுத்து வெளிச்சந்தையிலிருந்து மின்சாரம் வாங்குவதற்கான தமிழக அரசின் முயற்சியை குறை கூறியுள்ளார். கடந்த ஆட்சியில் குறைந்த விலைக்கு மின்சாரம் வாங்கிய ஒப்பந்தங்களை ரத்து செய்துவிட்டு தற்போதைய அரசு நாட்டிலேயே மிக அதிக விலைக்கு மின்சாரம் வாங்கப்போவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு யூனிட் மின்சாரம் வாங்க அதிக விலையில் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது ஏற்கனவே கடன் சுமையில் சிக்கியுள்ள தமிழக மின்சார வாரியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். யூனிட் ஒன்றுக்கு 35 ரூபாய் என்ற மிக அதிக விலையில் மின்சாரத்தை கொள்முதல் செய்வதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தனியாரிடம் ஒரு யூனிட் மின்சாரத்தை 35 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய அவசியம் என்ன என்று வினவியுள்ளார். தசரா பண்டிகையை ஒட்டி தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்கவுள்ளது. தாம்பரத்திலிருந்து வரும் வெள்ளிக்கிழமை இரவு 11 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் ஞாயிற்றுக்கிழமை காலை மணி 7:45 மேற்குவங்க மாநிலம் சத்ராகாச்சி சென்றடையும். வரும் வெள்ளிக்கிழமை காலை மணி 6:15 போதனூரிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மணி 1:30 பரௌனி சென்றடையும். நாளை காலை மணி 7:40 போதனூரிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் இரவு 8 மணிக்கு கரக்பூர் சென்றடையும். கரக்பூரிலிருந்து நாளை மறுநாள் இரவு 11 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் சனிக்கிழமை காலை மணி 8:45 சென்னை எழும்பூர் வந்தடையும். தமிழக கடலோர மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி.ஆர். துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: அடுத்த 2 நாட்களில் தென்மேற்கு பருவமழை நாடு முழுவதும் இருந்து முழுவதுமாக விலகுவதற்கான சூழல் உருவாகி வருகிறது. அதே நேரத்தில் தென்னிந்தியாவில் வடகிழக்கு பருவமழை தொடங்கவும் சாதகமான சூழல் ஏற்படுகிறது. தெற்கு ஸ்ரீலங்கா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து மத்திய வங்கக்கடல் பகுதிகள் வரை ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை முதல் அக்டோபர் 19 வரை தென் தமிழக பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட கடலோர தமிழக மாவட்ட பகுதிகளில் மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இன்று நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கும் நாளை மிதமான மழைக்கும் வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமையில் கல்வி அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்தில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு மாநில அமைச்சர் டாக்டர் ராஜீவ் இன்று வழங்கினார். தஞ்சாவூரில் சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திருமதி ரேவதி தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலையில் பிரதமரின் மேற்கூரை சூரியமின் திட்டத்தின் மூலம் வீடுகளில் மேற்கூரைகளில் சோலார் பேனல் அமைப்பதற்கான விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது. அஞ்சல்துறை சார்பில் சென்னை தெற்கு கோட்ட அளவிலான வாடிக்கையாளர் குறைதீர்ப்பு முகாம் வரும் 27 தேதி நடைபெறவுள்ளது. சென்னை பெருநகர மாநகராட்சி பகுதிகளில் ஒருமுறை பயன்பாட்டு நெகிழிப் பொருட்களின் தடை அமலாக்கத்தை கண்காணிப்பதற்கான சிறப்பு பணிக்குழுவின் 3வது கூட்டம் மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 16, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் நாட்சுகி நிடாயிராவை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 22-20, 21-19 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஆண்ட்ரே மிர்கலை வென்றார். ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழகத்திற்கு எதிரான 3வது நாள் ஆட்ட நேர இறுதியில் ராஜஸ்தான் 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 81 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய பாதுகாப்புக்கு ராணுவப் படையினரும் அறிவியல் நிறுவனங்களும் ஒரு

செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய இணையமைச்சர் பதவியை டாக்டர் எல் முருகன் ராஜினாமா செய்துள்ளார். தமிழகத்தில் 4724 செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். அதிக விலைக்கு வெளிச்சந்தையிலிருந்து மின்சாரம் வாங்குவதற்கான தமிழக அரசின் நடவடிக்கைக்கு திமுக, அஇஅதிமுக, தேமுதிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:40. மீண்டும் மதுரத்தண்டல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். நேரிலே மதுரத்தண்டல் நிகழ்ச்சி தரும் முதலாவதான பாடல் குசி திரைப்படத்திற்காக தேவாவின் இசையில் ஹரிசரன் சாதனா சர்க்கம் பாடிய பாடல்.
2: யார் சொல்வார்?

dang dang dang ding dang dang dang ding dang dang dang.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: இனி கேட்கலாம் சேவை செய்திகள். மதுரை கீழமாரட்டு செட்டிய தெரு ஸ்ரீ நவநீத கண்ணன் சன்னதியில் நவராத்திரி உற்சவம் கடந்த 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் 20/10/2026 செவ்வாய்க்கிழமை வரை இந்த விழாவு கொண்டாட்டத்திற்கான திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. நவராத்திரி உற்சவத்தில் 4ஆம் நாளான நாளை, அதாவது 14/10/2026 புதன்கிழமை, பரந்த திருக்கோலம், கஜேந்திர மோட்சம் போன்ற அலங்காரங்களை கண்டு ரசிக்கலாம். மதுரை வடக்கு மாசி வீதி ஸ்ரீ தாஸ்டீக பாலகுருநாத அங்காள பரமேஸ்வரி கோவில் நவராத்திரி விழா அம்மன் அலங்காரத்தில் நாளை 14/10/2026 புதன்கிழமை ஸ்ரீ கடம்பவன வாசினி அலங்காரத்தினை கண்டு ரசிக்கலாம். அதனைத் தொடர்ந்து 8 மணிக்கே பூஜைகள் நடைபெறும்.

விருதுநகர் மாவட்டம் பட்டாசு வெடிபொருள் தொழிற்சாலைகளில் நிலையான கட்டுப்பாட்டு விதிமுறைகள் குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட உள்ளன என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். விருதுநகர் மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பெட்ரோலியம் மற்றும் வெடிபொருள் கட்டுப்பாட்டு அலுவலர்கள் தலைமையில் விருதுநகர் மாவட்ட நிர்வாகம் மூலம் நியமனம் செய்யப்படும் அலுவலர்கள் இணைந்து பட்டாசு வெடிபொருள் தொழிற்சாலைகளில் வருகின்ற 16/10/2026 வரை ஆய்வுகள் மேற்கொள்ள ஒன்றிய அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு தொழிற்சாலைகளில் விதிமுறைகள் ஏதும் நடைபெறுவது பொதுமக்களுக்கு தெரிய வந்தால் அது குறித்து உடனடியாக விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட கட்டுப்பாட்டு அறை தொலைபேசி எண்கள் 0045562 என்ற விருதுநகரின் கோட் நம்பரோடு 2520017 ஆங்கிலத்தில் மீண்டும் 252017 மற்றும் 1077 ஆகிய தொலைபேசி எண்களில் தகவல் தெரிவிக்கலாம் என விருதுநகர்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதுரதண்டல் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் கரகட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து.

கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் மற்றும் வருவாய்த்துறை பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கூடுதல் தலைமைச் செயலாளரும் நில நிர்வாக ஆணையருமான ராஜேஷ் லக்கானி மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பேரூராட்சிக்கு உட்பட்ட 3 இடங்களில் 27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட உயர்கோபுர மின் விளக்குகளை நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா திறந்து வைத்தார். மத்திய அரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புறையார் பழைய பேருந்து நிலையம், காத்தாஞ்சாவடி பேருந்து நிறுத்தம் மற்றும் தரங்கம்பாடி கடற்கரை ஆகிய இடங்களில் இந்த மின் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் இரவு நேர போக்குவரத்தை கருத்தில் கொண்டு இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் பேருந்து நிலையங்கள் மற்றும் தரங்கம்பாடி கடற்கரை பகுதிகளில் இரவு நேரங்களில் கூடுதல் வெளிச்சம் கிடைப்பதுடன் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். மார்ச் 2019 முதல் ஜூன் 2023 வரையிலான மேல்நிலை 2ஆம் ஆண்டு மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை எழுதிய தனித் தேர்வுகளின் பெறப்படாமல் உள்ள மதிப்பெண் சான்றிதழ்களை கழிவு தாள்களாக மாற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட தனித் தேர்வர்கள் தங்களது மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ள 31/10/2026 நாகப்பட்டினம் அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஜூன் 2023 பருவத்தில் பின்னர் தேர்வெழுதிய தனித் தேர்வர்களுக்கான அசல் மதிப்பெண் சான்றிதழ்களையும் நாகப்பட்டினம் அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரையில் சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தை முன்னிட்டு சிறப்பு தூய்மை பணி நடைபெற்றது. மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் தரங்கம்பாடி பேரூராட்சி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கடற்கரையை தூய்மைப்படுத்தினர். இதில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. தரங்கம்பாடி கடல்சார் அருங்காட்சியகத்தில் உலக சுற்றுலா தின விழா நடைபெற்றது. இதில் 1620ஆம் ஆண்டு தரங்கம்பாடிக்கு வந்த முதல் டேனிஷ் கப்பலான எலிஃபண்ட் கப்பலின் மாதிரி அருங்காட்சியகத்திற்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. மயிலாடுதுறையில் கோஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் துவங்கி வைத்தார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதிய வடிவமைப்புகளுடன் கூடிய பட்டுப்புடவைகள், பருத்தி சேலைகள், வேட்டி சட்டைகள், படுக்கை விரிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு கைத்தறி ரகங்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. மேலும் வாடிக்கையாளர்களாக மாதாந்திர சிறு சேமிப்பு திட்டம் மற்றும் அரசு ஊழியர்களுக்கான கடன் விற்பனை வசதிகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் தெற்கு ரயில்வே திருச்சி கோட்டம் சார்பில் ஸ்வச்தா ஹி சேவா தூய்மை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ரயில்வே காவல்துறையினர், சுகாதார ஆய்வாளர் மற்றும் தூய்மை பணியாளர்கள் பங்கேற்று ரயில் நிலைய நடைமேடைகளில் விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். தொடர்ந்து பயணிகளிடம் தூய்மை பாரதம் மற்றும் கழிவு மேலாண்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. சீர்காழி அருகே திருப்பங்கூர் சிவலோகநாதர் சுவாமி கோவிலில் பிரகாரத்தில் நாட்டிய தேவதைகளும் சிவஞான கலீர்களும் ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்தில் இசை மற்றும் பரதம் மூலம் சிவலோகநாதருக்கு மரியாதை செய்யும் சாதனை முயற்சி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 160 மாணவிகள் பரதம் ஆட, 50 மாணவிகள் தேவார இசை பதிகங்கள் பாடினர். ஒரே நேரத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வு ஆஸ்பர் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் அமைப்பு அங்கீகரித்து அதன் நிர்வாக இயக்குநர், மாணவிகள் மற்றும் நாட்டிய நிறுவன ஆசிரியர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கேடயம் வழங்கி கௌரவித்து பாராட்டினார். மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகம் சார்பில் தகவல் பெறும் உரிமை சட்டம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தகவல் பெறும் உரிமை வார விழா கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகம், பள்ளி மற்றும் கல்லூரி ஆகியவை இணைந்து நடத்திய விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து துவங்கிய பேரணியை மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேகா பிரியா ஆகியோர் கொடியசைத்து துவங்கி வைத்தனர். பேரணியில் மாணவ மாணவிகள் மற்றும் விழிப்புணர்வு குழுவினர் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் மயிலாடுதுறை வருவாய் கோட்டாட்சியர் விஷ்ணு பிரியா, வட்டாட்சியர் விஜயராகவன் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது ஆண்டு பிறந்த தினத்தை முன்னிட்டும், அவர் தலைமை பொறுப்பேற்று 25 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை முன்னிட்டும் சேவை தீப ஒளி பேரணி நடைபெறும் என்று அறிவித்திருந்தது. அதன்படி மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பெரிய LED திரையில் பாரத பிரதமர்

0: மோடி உரை ஒளிபரப்பு செய்யப்பட்டது. தொடர்ந்து வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற பெயரில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியும், அதனை அடுத்து சேவை தீப ஒளி பேரணி என்ற பெயரில் தீபத்தை ஏற்றி விழிப்புணர்வு பேரணியும் நடைபெற்றது.
1: மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் இடம்பெற கேட்டீர்கள். எழுதியவர் ஜி மணிகண்டன். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா செக் குடியரசு இடையே பாதுகாப்புத்துறையில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ரயில்வே கடந்த மாதத்தில் 135 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. இந்திய கடலோர காவல்படையில் நவீன இலகு ரக ஹெலிகாப்டர் CG-875 இணைக்கப்பட்டுள்ளது. பல்கேரியாவிற்கு அருகே கருங்கடல் பகுதியில் 2 கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மலேசியா சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுவீர் 2வது சுற்றுக்கு முன்னேறி

0: ரயில்வே கடந்த மாதத்தில் 135 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. இந்திய கடலோர காவல்படையில் நவீன இலகுரக ஹெலிகாப்டர் CG-875 இணைக்கப்பட்டுள்ளது. பல்கேரியாவிற்கு அருகே கருங்கடல் பகுதியில் 2 கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மலேசியா சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுவீர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா செக் குடியரசு இடையே பாதுகாப்புத்துறையில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செக் குடியரசு துணை பிரதமர் திரு கரேல் ஹாவ்லேசிக்குடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் அடிப்படையில் ராணுவ தளவாடங்கள் வடிவமைக்கப்படும் என்றார். இருநாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வரலாற்று மற்றும் கலாச்சார அடிப்படையில் மேம்பட்டுள்ளதாக அவர் கூறினார். உலகளாவிய அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் இந்தியாவும் செக் குடியரசும் ஒருங்கிணைந்து செயல்படும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள திரு கரேல் ஹாவ்லேசிக் பெங்களூரு மும்பை தொழில் நிறுவன தலைவர்களுடன் கலந்துரையாடவிருக்கிறார். மத்திய இணையமைச்சர் பதவியை டாக்டர் எல் முருகன் ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில், திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் பாரத மாதாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சேவையாற்றியது தம் வாழ்வின் மிகப்பெரிய கௌரவமாக கருதுவதாக கூறப்பட்டுள்ளார். 2029 மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அடிமட்ட அளவில் களப்பணியாற்றவும் கட்சி தொண்டர்களுடன் இணைந்து செயல்படவும் தமிழகத்தில் பிஜேபியை வலுப்படுத்துவதற்கும் முழு நேரமாக ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலில் தேசம், அடுத்ததாக கட்சி, இறுதியாகவே சுயநலம் என்று தாம் கருதுவதாகவும் தமது பதவி விலகல் கடிதத்தில் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டிருக்கிறார். ரயில்வே கடந்த மாதத்தில் 135 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த மாதத்தில் சரக்குகளை கையாள்வதில் 6.14% வளர்ச்சியடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உணவு தானியம் கையாள்வதில் 25% வளர்ச்சியும், நிலக்கரி சரக்கு போக்குவரத்தில் 9% வளர்ச்சியும், சரக்கு பெட்டகம் கொண்டு செல்வதில் 10% வளர்ச்சியும் அடைந்துள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. இந்திய கடலோர காவல்படையில் நவீன இலகுரக ஹெலிகாப்டர் CG-875 இணைக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரியில் இன்று நடைபெற்ற விழாவில் இந்த ஹெலிகாப்டர் இணைக்கப்பட்டது. மேற்கு கடலோர பகுதியில் இந்திய கடலோர காவல்படையின் திறனை மேம்படுத்தும் பணியில் இந்த ALH-MK3 ரக ஹெலிகாப்டர் பயனுள்ளதாக அமையும். இந்த நவீன ஹெலிகாப்டரில் ரேடார், இயந்திர துப்பாக்கிகள் பொருத்தப்பட்டுள்ளன. மகாராஷ்டிரா உள்ளிட்ட நாட்டின் மேற்கு பகுதியில் கடல்சார் பாதுகாப்புக்கு இது வழிவகை செய்யும். கடலோர காவல்படையின் ரத்னகிரி 831 ஸ்குவாட்ரனில் மேலும் 4 ALH-MK3 ரக ஹெலிகாப்டர்கள் இணைக்கப்பட உள்ளன. 2000 ரூபாய்க்கு மேலான UPI வணிக பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் செலுத்தும் முறை தீபாவளிக்கு பிறகு அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய பண பரிவர்த்தனை ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த ஆணையம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என கூறியுள்ளது. தனிநபர் மற்றொரு நபருக்கு மேற்கொள்ளும் UPI பரிவர்த்தனைகளுக்கு எந்த கட்டணமும் செலுத்தப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகள் உட்பட சிறு வியாபாரிகள் மாதத்தில் 1 லட்சம் ரூபாய் வரை கட்டணம் இல்லாமல் UPI பரிவர்த்தனை செய்யலாம் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் வரைவு வாக்காளர் பட்டியலில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான கடைசி தேதி வரும் 26ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்த மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ், தேர்தல் ஆணையம் இதற்கான கடைசி தேதியை நீட்டித்ததாக கூறியிருக்கிறார். இந்த புகார்கள் மீது வரும் நவம்பர் 10ஆம் தேதி வரை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் நவம்பர் 16ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். அனைத்து வாக்காளர்களும் வரைவு வாக்காளர் பட்டியலை பார்வையிட்டு திருத்தங்கள் இருப்பின் தேர்தல் ஆணையத்தை அணுக வேண்டும் என்றும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அறிவுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.

0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில்.
1: சரக்கு மற்றும் சேவை வரி கடந்த 2017 ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி அமல்படுத்தப்பட்டது. நாட்டின் வரி சீர்திருத்தத்தில் இது முக்கிய மைல்கல்லாகும். மத்திய மற்றும் மாநில அரசுகளின் வரிகளை ஒருங்கிணைத்து கொண்டுவரப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி மூலம் ஒரே நாடு ஒரே வரி என்ற இலக்கு எட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டில் ஒருங்கிணைந்த வரி நெறிமுறை கொண்டுவரப்பட்டுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சிலின் பரிந்துரைகள் வரி செலுத்துபவர்களுக்கு பயனுள்ளதாக அமையும். கடந்த ஆண்டு வரை 5%, 12%, 18%, 28% ஆகிய 4 நிலையாக இருந்த சரக்கு மற்றும் சேவை வரி தற்போது 5% மற்றும் 18% என்ற 2 நிலையாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற ப்ளூம்பர்க் பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி சரக்கு மற்றும் சேவை வரி மூலம் நாட்டின் வரி வசூல் எளிதாக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற 58வது சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான வழக்குகளை பதிவு செய்வதற்கான உச்சவரம்பை 5 கோடி ரூபாயாக உயர்த்துவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 9 ஆண்டுகளில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற பிரதமரின் தொலைநோக்கு பார்வை மூலம் பொருளாதார வளர்ச்சியடைய பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
0: பல்கேரியாவிற்கு அருகே கருங்கடல் பகுதியில் 2 கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் 15 மாலுமிகள் பயணித்ததாக பல்கேரிய பிரதமர் ருமேன் ராதேவ் தெரிவித்துள்ளார். இதில் 5 பேர் காயமடைந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த தாக்குதலில் 1 கப்பல் நீரில் மூழ்கியதாக அவர் கூறியிருக்கிறார். ரஷ்ய தூதரை அழைத்து இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கப் போவதாக பல்கேரியா கூறியுள்ளது. மேலும் இத்தகைய தாக்குதலை தடுக்க நேட்டோ படையின் உதவியை கேட்கப் போவதாகவும் பல்கேரியா கூறியிருக்கிறது. இந்த ட்ரோன் தாக்குதல் குறித்து ரஷ்யா எந்த தகவலும் வெளியிடவில்லை. பாகிஸ்தானில் மனித உரிமை மீறல்கள் நடைபெறுவதாக கூறி பலூச் தேசிய இயக்கம் ஜெர்மனி நாட்டின் ஹானோவரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. பலூசிஸ்தான் மாகாணத்தில் ராணுவ படையினர் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாணத்தில் பயணியர் ரயில் விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 40க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகள். மலேசிய சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தஷர் சவீர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15, 21-18 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீரர் பாரத் ராகவை வென்றார். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் கடந்த மாதத்திற்கான சிறந்த கிரிக்கெட் வீரராக இந்திய அணித்தலைவர் சுப்மன் கில் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் தொடரில் சிறப்பாக விளையாடி ரன் குவித்த சுப்மன் கில் 5வது முறையாக சிறந்த வீரராக அறிவிக்கப்பட்டுள்ளார். சிறந்த மகளிர் கிரிக்கெட் வீராங்கனையாக இந்திய அணியின் ஷஃபாலி வர்மா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆசிய விளையாட்டு கிரிக்கெட் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று இந்தியாவின் சார்பில் சிறப்பாக விளையாடிய ஷஃபாலி வர்மா சிறந்த வீராங்கனையாக அறிவிக்கப்பட்டுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழகத்துக்கு எதிரான 3ஆம் நாள் ஆட்ட நேர இறுதியில் ராஜஸ்தான் 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 81 ரன் எடுத்துள்ளது. ஜெய்ப்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தமிழக அணி முதல் இன்னிங்ஸில் 274 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ராஜஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 363 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா செக் குடியரசு இடையே பாதுகாப்புத் துறையில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ரயில்வே கடந்த மாதத்தில் 135 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. இந்திய கடலோர காவல்படையில் நவீன இலகுரக ஹெலிகாப்டர் CG-875 இணைக்கப்பட்டுள்ளது. பல்கேரியாவிற்கு அருகே கருங்கடல் பகுதியில் 2 கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மலேசியா சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுவீர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25, தொடர்வது
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இனி கேட்கலாம் பண்ணை செய்தி. ஆடு வளர்ப்பு மற்றும் அடர்த்தீவன உற்பத்தி குறித்து ராஜபாளையம் விவசாயி கே முருகன் அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் ஆர் பி பரிமளா தேவி அவர்கள்.
1: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: உங்களை பத்தி எங்களுக்கான ஒரு அறிமுகம்.
3: மேடம், என் பேர் வந்து கே முருகன். நான் ராஜபாளையத்திலிருந்து வரேன். நான் ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். அது போக ஆட்டுக்கு தேவையான அடர்த்தீவனம் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்.
1: இப்போ ஆடு வளர்ப்பு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்னென்ன மாதிரியான ஆடுகள் இப்போ வளர்த்துட்ருக்கீங்க?
3: நாங்கள் வெள்ளாடுகள் மட்டும்தான் வளர்க்குறது. அதுலேயும் பர்டிகுலராக கெடா மட்டும்தான் வளர்க்குறோம். அதுவும் கறி ஆடுகளாக தான் வளர்த்து வெளியில் கொடுக்குறோம். கறி பர்பஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறோம்.
1: அதையே ஸ்பெசிஃபிக்காக கெடா மட்டுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் வளர்க்குறதுக்கான காரணம்?
3: பெண் ஆடுகள் வளர்த்தோம்னா அது வந்துட்டு அந்த குட்டி போடுறது, அது மெயின்டைன் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப அனுபவங்கள் வேணும். இது ஆண் ஆடுகள் மட்டும் வளர்க்குறது நம்ம பட்டியில் போட்டு வந்துட்டு பரனில் வளர்த்துடலாம், ரொம்ப ஈஸியாக வளர்த்துடலாம். அதுவும் வெள்ளாடுகளை ஈஸியாக வளர்த்துடலாம்.
1: இப்போ நீங்கள் வந்து அப்போ பட்டி போட்டு பரன் வச்சு
3: இப்போ இது பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் மேடம்.
1: கிட்டத்தட்ட எவ்வளோ ஆடுகள் இப்போ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க?
3: மேடம், இப்போ கிட்ட நம்மக்கிட்ட நாங்கள் வந்து வெளியிலேயே வாங்கி கொடுப்போம். நாங்கள் வளர்க்குறதும் ஒரு 50-60 ஆடுகள் வந்துட்டு எப்பயுமே இருக்கும் நம்மக்கிட்ட. நாங்கள் அதை வந்துட்டு அது போக இப்போ தீவனங்கள் வெளியில் வாங்கிக்கிட்டு இருந்தோம். இப்போ அதையும் நம்ம வெளியில் வாங்காமல் நமக்கு தேவையானதை நம்மளே உற்பத்தி பண்ணலாம்னு சொல்லிட்டு இதையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் மேடம்.
1: இப்போ பசு தீவனங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆடுகளுக்கு என்னென்ன மாதிரியான பசு தீவனங்களும் நீங்கள் கொடுக்குறீங்க?
3: மேடம், பசு தீவனங்கள் வந்து மெயினாக எல்லாருமே கொடுக்குறது வந்துட்டு அகத்தி கொடுப்பாங்க, முருங்கல் கொடுப்பாங்க, வேப்பம் இது கொடுப்பாங்க. இப்போ ஆடு வளர்க்குறதுல எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சிறு விவசாயிகள்லேருந்து இளைஞர்கள்லேருந்து எல்லாருமே விருப்பப்பட்டு வராங்க. அவங்க ஆரம்பிக்கிறது ஒரு சிறிய இடத்துல தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆடு வளர்க்குறதுக்கு ஒரு சிறிய இடம் இருந்தால் போதுங்கிறதுல ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மேய்ச்சலுக்கு இந்த கொடி பசுந்தீவனம் வைக்கிறதுக்கெலாம் இடம் இருக்காது. ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டது அந்த அடர்த்தீவனம். ஸோ அடர்த்தீவனத்தில் வந்து நம்ம இவங்க வெளியே அலைய தேவையில்லை. ஸோ உள்ளே வச்சு அவங்க உள்ள அடர்த்தீவனம் கொடுத்தால் மட்டுமே போதும். ஆடோட எடை அதிகரிப்பு தீவனம், அதுக்கு பேரே வந்து எடை அதிகரிப்பு தீவனம், இட்ஸ் அ ஃபேட்டனிங் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எடை அதிகரிப்புக்கான தீவனமாக நம்ம கொடுக்கும்போது மாதம் இவ்வளோ எடை அதிகரிக்கணுங்கிற ஒரு வரமுறை இருக்குது. ஒரு ஆட்டுக்கு ஒரு 4-5 கிலோ வந்துட்டு எடை அதிகரிக்கணுங்கிறது அந்த ஒரு நாம்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம போகும்போது 4 மாதம் வந்துட்டு நம்ம அந்த ஆடை வந்துட்டு வாங்கி வளர்ப்போம். ஆடு வாங்குறத 12 கேஜியில் வந்து வாங்குவாங்க. 12-15 கேஜியில் வாங்கி அதை ஒரு 4 மாதம் வந்துட்டு அதை வளர்த்து மாதம் ஒரு 4.5 கேஜினால் நமக்கு மாதம் ஒரு 15 கேஜி வந்து இது எடை கூடும். அதை கூட்டினதை அப்படியே 4 மாதத்தில் வந்து அதை கறிக்கு விற்பனை செஞ்சுருவாங்க. இதுதான் அதோட வளர்ப்பு முறையே. அதுதான் கரியாடு வளர்ப்புங்கிறது. இதுதான் அடர்த்தீவனம் கொடுத்து 4 மாதம் கடாயங்க வளர்த்து கரியாட்டு கொடுத்துட்றது. நிறையா வந்துட்டு அவங்களுக்கு என்ன சொல்கிறது, மேலாண்மை வந்துட்டு கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி பசுந்தீவனம் அது தேவை இருக்காது, விளைச்சல் நிலம் தேவை இருக்காது. பரன்மேலே வளர்த்து அவங்க வந்துட்டு அவங்களோட தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம். நல்ல வருமானமும் இதில் இருக்குது.
2: இதுவரை ஆடு வளர்ப்பு மற்றும் அடர்த்தீவன உற்பத்தி முறை குறித்து ராஜபாளையம் விவசாயி கே முருகன் அவர்களின் நேர்முகம் கேட்டோம். உடன் உரையாடினார் ஆர் பி பரிமளா தேவி அவர்கள். இதன் தொடர்ச்சி நாளைய பண்ணை செய்தியில் தொடரும். நன்றி நேயர்களே, இத்துடன் நிறைவு பெறுகிறது பண்ணை செய்தி.
4: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
5: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
5: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
6: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மைய தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: அட அண்ணே, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: மருதானிக்கா, இதுதான் நீங்க வர நேரமா? நான் எப்ப வர சொன்னேன்?
5: கோச்சுக்காத முத்தழகு, நானும் கிளம்புறேன் என்னமோ தெரியல புள்ள, எப்படியும் நேரமாகி போகுது.
4: சரி சரி, பரவாயில்ல, இப்படி வந்து உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன்.
5: அது இருக்கட்டும் முத்தழகு. ஆமா முத்தழகு, நீ சொன்னதும் நானும் என்ன ஏதுன்னு கூட கேட்கல, கிளம்பி வாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லி போனை வச்சுட்ட. என்ன விஷயம் புள்ள?
4: எல்லாம் நமக்கான நல்ல விஷயம்தான்க்கா.
5: அதான் புள்ள, என்னன்னு சொன்னாதானே தெரியும்.
4: ரொம்ப நாளா நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களே, நாமளும் நம்ம சொந்த கால்ல நிக்கணும்னு. அதுக்கான நாள் தான் எப்ப வரும்னு தெரியலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்களேக்கா.
5: அட ஆமா புள்ள, இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஒத்தாளு வருமானம் எங்க பத்துது? அவரு என்னதான் வயக்காட்டுல மாங்கு மாங்குன்னு ஒழிச்சாலும் வர வருமானம் பத்த மாட்டேங்குது. நானும் ஒத்தாசியா ஒரு தொழில் செய்வோன்னு பார்த்தாலும் அதுக்கும் வழி கிடைக்க மாட்டேங்குது.
4: அக்கா, அதுக்கான வழி இப்போ கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க.
5: என்ன முத்தழகு சொல்ற நீ?
4: ஆமாக்கா, நாமளும் சுயமா தொழில் தொடங்கி நம்ம சொந்த கால்ல நிக்கிறதுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
5: புரியலையே புள்ள.
4: நீங்க இத கேளுங்க, அப்புறம் புரியும். மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மூலம் தொழில் முனைவு வாய்ப்புகள் பத்தி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் என் ஞானாம்பால் அவங்க தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கவனமா கேப்போம்.
2: ஞானாம்பால், என்ன படிச்சிருக்கீங்க?
6: நான் டிடிஎட் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நேச்சுரல் ஃபார்மிங்ல அப்பா வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருந்தார். அப்பாவுக்கு வந்து இந்த இயற்கை விவசாயம் நம்மாழ்வார் ஐயா, ஞானப்பிரகாசம் ஐயா இவங்களுடைய கனெக்ஷன் வந்து ரொம்ப இது. அப்பா இறந்ததுக்கு போது ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பார், நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் வந்து அடுத்து வந்து பொம்பளை பிள்ளை தான் வச்சுருக்கேன், எனக்கு அப்புறம் இந்த விவசாயத்தை பார்த்துக்கிறது யார் அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட வருத்தத்தோடையே இறந்துட்டார். அது ஒரு என் மனசில் ஒரு பெரிய ஆழமான ஒரு
2: பதிவு
6: பதிவாகவே இருந்துச்சு. ஏதாவது பண்ணணும் விவசாயத்தில் அப்படின்னு ரொம்ப ஒரு தேடுதல். அப்போ தான் வந்து இங்கே திருவூரில் வந்து வேளாண் அறிவியல் நிலையத்தில் நிறைய வேல்யூ அடிஷன் கிளாஸஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். டாக்டர் சாந்தின்னு மேம் ஒருத்தவங்க, அவங்க வந்து பாரம்பரிய நெல்லில் வந்து வேல்யூ அடிஷன் பண்ணுறதை பற்றி கிளாஸஸ் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி மேம் வந்து எனக்கு தகவல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து ஊர்லேருந்து கிளம்பி இங்கே வந்தேன். வந்துட்டு பார்க்கும்போது கிளாஸஸ் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. முன்னோடி இயற்கை விவசாயிகளுடைய கனெக்ஷன் நிறைய கிடச்சிது. அவங்க ஃபார்மில் வந்து என்ன மாதிரியான இயற்கை விவசாய முறைகள் வந்து பின்பற்றுறாங்க, அவங்க எப்படி வந்து நெல்லுலேருந்து அரிசியை வந்து பாரம்பரிய முறையிலேருந்தே நம்ம அரிசியை வந்து வேல்யூ அடிஷன் பண்ணுறாங்கன்றத முதற்கொண்டு எங்களுக்கு தகவல் சொன்னாங்க. அவங்கக்கிட்டேருந்து அரிசியை வாங்கி நாங்கள் வேல்யூ அடிஷன் பண்ணுறதுக்கு அவங்களுமே மேம் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. என்ன மாதிரியான பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்ப தான் எனக்கு வந்து குழந்தை இல்லை. குழந்தை இல்லாதக்க என்ன மாதிரி நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போது தான் தெரிஞ்சிச்சு, என்ன மாதிரி நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல் வாசலில் உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு. நான் தான் இல்லைன்னு பார்த்தா என்ன மாதிரி ஒரு 100-150 பேர். அது அந்த ஒரு தாட் வந்து மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒவ்வொரு டைமும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம், ஆனால் நம்மளை மாதிரி இருக்க நிறைய பேருக்கு ஏன் குழந்தை இல்லை, எதனால் குழந்தை இல்லை அப்படின்னு பார்க்கும்போது நிறைய கோயில் குழம்புங்க, இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருப்போம், நம்ம மெடிசனும் ட்ரை பண்ணுவோம், ஆனால் ரேட்டிங் சக்ஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சரி பார்க்கலாம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அப்பா என்ன பண்ணார், பாரம்பரிய அரிசியே மாற்று, நீ டெய்லி சாப்பிட்ற ஃபுட்டையும் மாற்று அப்படின்னு. டெய்லியுமே வந்து பூங்கார் ரைஸ் காலையில் வந்து கஞ்சியாக தான் வச்சு கொடுப்பாங்க. அப்போ வந்து இலந்த பழ இலை வந்து அதில் வந்து பாவனை கஞ்சி மிக்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்பா வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாங்க.

0: ஏன்னா எனக்கு குழந்தை இல்லைன்றதுனால அப்பாவுக்கு ரொம்ப வருத்தம். நிறைய வந்து அப்பா வந்து எங்கெல்லாம் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து அரிசியை வாங்கி அதில் வந்து பாவனை கஞ்சி மிக்ஸ்ன்றதை பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். சாப்பிட்ட கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம், 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நார்மலாக பேபி வந்து கன்சீவ் ஆனேன், முதல் பையன். அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். வீட்டுக்கே ஒரு எங்கள் மாமியார் வீட்டில் முதல் குழந்தை, தலை பிரசவத்தில் முதல் பையன் பிறந்தது எங்கள் வீட்டில்
1: சிங்கக்குட்டி.
0: சிங்கக்குட்டி அதனால் வீட்டில் பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக ரொம்ப குழந்தை எப்போ வெளில வரும் எப்போ வரும் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் வாசல்லே உட்காந்து இந்த நாட்கள்லாம் நிறைய. பாப்பா வெளில வந்தோடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா கண்ணாடி பெட்டியில் கொண்டு போய் வச்சிட்டாங்க. வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்னு, மஞ்சள் கமலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 15 நாள் கழித்து வீட்டுக்கு வந்தோம். 15 நாள் கழித்து வந்தோம் என்னென்னா பாப்பா வெயிட் கம்மியாக இருக்குது, குழந்தைக்கு வந்து எந்த வித எக்ஸ்ட்ரா ஃபுட்டோ வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது, ப்ளஸ் கொடுக்கவும் கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவனை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ் வந்து கேரி ஓவர் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் இதை வந்து டாக்டர் கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் மாற்றணும், இது வந்து நம்ம சாப்பிட்ட நேச்சுரல் ஃபுட்டாகவே குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களில் என்னென்ன ஆர்கானிக்காக கொடுக்கலாம் அப்படின்னு தேடுதல் நிறைய இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் வந்து வெளியில் ஸ்நாக்ஸ் வாங்க மாட்டேன், வீட்லேயே நானே ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுப்பேன்.
1: என்ன பண்ணி கொடுப்பீங்க?
0: நம்ம பாரம்பரிய அரிசியிலேருந்து இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா இந்த மாதிரி லட்டு,
1: நான் கூட கேட்கலான்னு பார்த்தேன், எனக்கு கூட ஒன்று கொடுத்தீங்க.
0: இதில் வந்து லட்டு மாதிரி பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறம் நம்ம அம்மா தாத்தா அப்பத்தாலாம் இப்போ கொடுத்த எள்ளு உருண்டை கருப்பட்டியில் போட்டு இந்த பொட்டுக்கடலை போட்டு அதில் உருண்டை பண்ணி கொடுப்பேன். அப்புறம் வேர்க்கடலை போட்டு பர்ஃபி மாதிரி பண்ணி கொடுப்போம். அதை வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்லின்னு சொல்லி நம்ம அப்பத்தாலாம் செய்வாங்க. அதை வந்து வீட்டில் ஒரு வீட்டில் இடித்தாலே 4 வீட்டுக்கு வந்து அந்த வாசம் வந்து இருக்கும் அப்படின்னு. அதை வந்து ரொம்ப சின்ன வயசில் என் பையனுக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதில் வந்து ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுப்பேன். இப்போவுமே என் பையனுக்கு டெய்லியுமே ஸ்நாக்ஸ்னால் இந்த மாதிரி நேச்சுரல் ஐட்டமாக தான் இருக்கும்.
1: முழுக்க முழுக்க நீங்கள் இயற்கையாக தயார் பண்ணி கொடுக்குறது
0: தான். ஆமாம், வெளியில் வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம். அப்படியும் வெளியில் கேட்டான் அப்படின்னா பேக்கெட் ஐட்டம் வேண்டாம், வேறு ஏதாவது வேணும்னா வாங்கிக்க, வாரத்தில் ஒரு டைமோ இல்லை ஒரு மாதத்தில் ஒரு டைம் மட்டும் அவர் வாங்கி கொடுப்பார். வீட்டில் இருந்து இடம் பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து பின்னாடி ஒரு 10 சென்டி இடம் மட்டும் இருந்துச்சு. அதில் வந்து ஃபுல்லாக இந்த கருவேல மரங்கள் தான் இருந்துச்சு. வீட்டு தேவைக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சப்ப தான் அந்த கருவேல மரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள், சின்ன சின்னதாக பழங்கள் ஆரம்பித்தோம். வாழை, கொய்யா, சப்போட்டா, மா அந்த மாதிரி ஆரம்பித்தோம். வீட்டு தேவைக்கு மட்டும் வந்துச்சு. வீட்டு தேவையை அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுட்டில் வந்து முட்டை தேவைப்பட்டுச்சு. முட்டை வந்து தேவைப்பட்டதுக்கு புறக்கடை கோழி வளர்ப்புக்கு இங்கே தான் ட்ரைனிங் வந்தேன். திருவூர் கேவிகேயில் தான் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அங்கே வந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு 4 கோழியில் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ என்கிட்ட 250 கோழிகள் இருக்குது.
1: 4 250 ஆயிடுச்சா?
0: ஆமாம், இத்தனைக்கும் ஒரு 6 மாதம் தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி 250 கோழிகள் வச்சுருக்கேன். 250 கோழிகள்லேயே வெரைட்டி ஆஃப் கோழி வச்சுருக்கேன். கருங்கோழி வச்சுருக்கேன், சிறுவிடை வச்சுருக்கேன், அசில் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் கடக்நாக் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் பெருவிடை வச்சுருக்கேன், இடைவெட்டு இருக்குது, வான்கோழி இருக்குது, கிண்ணிக்கோழி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது காடையும் போட்டிருக்கோம். இது எல்லாமே இருக்குது.
1: என்ன இல்லை
0: இல்லைன்றத இருக்கக்கூடாது அப்படின்றது தான். நம்ம வீட்டுக்கு என்ன என் குழந்தை ஆசைப்பட்டு சாப்பிட்றானோ எல்லாமே ஆர்கானிக்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அது ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து கொஞ்சம் இடம் இருந்துச்சு, அதில் வந்து மஷ்ரூம் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி மஷ்ரூமுக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 10 நாளில் வந்து அதுக்கான வேலைகள் முடிஞ்சிடும்.
1: காளான் வளர்ப்பு,
0: காளான் வளர்ப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஒரு 4 மாடு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வீட்டு தேவைக்காக புளிங்குளம் ப்ரீடுன்னு வச்சு என்கிட்ட ஃபஸ்ட்டு வாங்கும் போது ஒரு 2 மாடு தான் இருந்துச்சு. இப்போ என்கிட்ட 7 மாடு இருக்குது. மாடு பால் தேவைக்கு வீட்டு தேவைக்கு போக அதை வந்து நாங்கள் பாலாக கொடுக்கறதில்ல, பன்னீராக மேக் பண்ணி கொடுக்குறோம், நெய்யாக தான் கொடுத்துட்ருக்கோம். வீட்டு தேவைக்கு எங்களை மாதிரி குழந்தை வச்சுருக்கவங்க, சின்ன ஃபேமிலியாக இருக்கவங்களுக்கு மட்டும் பன்னீரும் நெய்யும் மட்டும் கொடுக்குறோம். முட்டைகள் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். முட்டைகள் வந்து நம்ம ஹேச்சிங் முட்டைங்களை மட்டும்தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். வீட்டு தேவைக்கு குழந்தைங்களுக்காக தேவைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் முட்டைகளை வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் நியர்பையில் இருக்கும்
1: நாட்டுக்கோழி முட்டை.
0: ஆமாம்,
1: சாப்பிட்றதுக்காக.
0: ஆமாம்,
1: என்ன ரேட்டு மாதிரிலாம்?
0: 20 ருபீஸ் பர் எக்னு கொடுத்துட்டு
1: வாங்குறாங்களா?
0: ஆ, வாங்குறாங்க சார். ஆர்கானிக்காக பண்ணுறோம் அப்படின்னா அவங்களே நம்ம ஃபார்மில் வந்து பார்க்குறாங்க, என்ன மாதிரியான ஃபீட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு அதுக்கான நாங்கள் சொல்லிடுறோம், இவ்வளோ ஃபீட் காஸ்ட் ஆகுது, இதை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து ஆர்கானிக்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் எங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் தேவைப்படுது அப்படின்றதுனால தான் நாங்கள் இந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு விருப்பம்னா வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லி தான் வந்து நாங்கள் சேலுக்கு கொண்டு வருவோம்.
1: தினமும் முட்டை விற்பனை ஆகுதா?
0: ஆ, டெய்லியுமே வாரத்துக்கு ஒரு 300 முட்டைகள் வந்து நம்ம சேல் பண்ணி கொடுத்துருக்கோம்.
1: 300? விற்பனை ஆகிடுது ஃபுல்லாக?
0: ஆ, சேல் ஆகிடுது. அதுவும் போக மீதம் இருக்க முட்டையை நாங்கள் முட்டையாக வந்து கன்வெர்ட்

0: இப்போ முட்டை வந்து நமக்கு ஸ்லாட் வந்து நிற்குது அப்படின்னா அதை நாங்கள் வெளியில் போடுறதில்ல, முட்டையை அமிலமாக பண்ணிட்டுறோம். விவசாயத்துக்கு தேவையான இப்போ ஒரு செடி காய்க்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த முட்டை அமிலத்தை கொஞ்சம் டைல்யூட் பண்ணி செடிங்களுக்கு வீட்டு தோட்டம் வச்சுருக்கோம். நம்ம ஊரில் விவசாயிங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து முட்டை அமிலம் கொடுத்தோம்னா அந்த பூக்குற டைமில் வந்து அந்த முட்டை அமிலம் ஸ்ப்ரே பண்ணும்போது காய்கறிகள் திரட்சியாக வருது. அதை வந்து நாங்கள் கண்கூடாகவே பார்க்குறோம். நாங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணும்போது அந்த காய்கறிகள் நல்ல டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கு, பூச்சியும் அந்த மாதிரி இல்லை. அது ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. இதுதான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது தவிர்த்து நாங்கள் பண்ணுற முக்கியமான கஞ்சி மிக்ஸு பார்த்திங்கன்னா மகப்பாளர் கஞ்சி மிக்ஸுன்னு ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ்க்காகவே பண்ணுறது. இது வரைக்கும் நாங்கள் ஒரு 200 கிலோக்கிட்ட வந்து சாம்பிள் வரைக்கும் கொடுத்துருக்கோம். 200 கிலோ சாம்பிள் கொடுத்ததில் ஒரு 4-5 பேருக்கு மேலே வந்து இன்ஃபர்டிலிட்டினால் குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறந்து இன்றைக்கி வந்து ஒரு அம்மா அப்படின்ற ஸ்தானத்தை வந்து அடைஞ்சிருக்காங்க. இது எங்கள் ப்ராடக்ட்டுக்கு கிடைச்ச வெற்றின்றதை விட ஒரு இயற்கை விவசாயத்துக்கு கிடைச்ச வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீரசக்தின்னு ஒரு கஞ்சி மிக்ஸு. அது என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஜென்ஸ்க்காகவே பண்ணுறது. ஜென்ஸில் என்னென்னா இன்ஃபர்டிலிட்டி இருக்கவங்கள எரெக்ஷன் கம்மியாக இருக்கிறது, அதுக்கான கஞ்சி மிக்ஸை நாங்கள் வெளியில் போய் வாங்காமல் நாங்களே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம். லேடிஸ்க்கு மட்டும் கொடுக்கக்கூடாது, ஜென்ஸுக்கும் இன்றைக்கி நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதுனால ஜென்ஸுக்கான கஞ்சி மிக்ஸும் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலும்புருதி கஞ்சி மிக்ஸுன்னு ஒன்று பண்ணி கொடுத்தோம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஆக்சிடெண்ட்டில் வந்து அவருக்கு கால் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. க்யூர் ஆகுனா அந்த ரிசல்ட்டே இல்லை. நாங்கள் போய் நேர்லேயே பார்த்தோம். சரி என்னம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஹாஸ்பிட்டல் பில் மட்டும் ஏறிட்டே இருக்குது. சரி நான் ஏதாவது பண்ண முடியுமா பார்க்குறேன் அப்படின்னு. எங்கள் பக்கம் வந்து எலும்பு உடஞ்சிச்சு அப்படின்னா எலும்பொட்டி இலைன்னு ஒரு இலை இருக்குது. பாரம்பரியமாக எங்கள் தாத்தாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எலும்பொட்டி இலையை வந்து பத்து போட்டு விடுவாங்க, எலும்பு உடஞ்சிச்சுன்னா கட்டையாச்சு. அதை வந்து ஏன் கஞ்சி மிக்ஸாக மாற்றக்கூடாது அப்படின்னு பார்த்து அந்த எலும்புருதி கஞ்சி மிக்ஸ் கூட எலும்பொட்டி இலை, முடவாட்டுக்கால் கிழங்கு, முடக்கரத்தானி இதை போட்டு நம்ம பாரம்பரிய அரிசி போட்டு எலும்புருதி கஞ்சி மிக்ஸ்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி நம்ம அவருக்கு தான் கொடுத்தேன். கொடுத்த ஒரு 15 நாள்லேயே அவருக்கு நல்ல ரிசல்ட்டு. 15 நாள் கழித்து டாக்டர் என்னடா கொஞ்சம் ஹீல் ஆக ஆரம்பிச்சிட்டு நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு போங்க, ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும் வாங்க அப்படின்ட்டாரு. ஒரு மாதம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு ஒரு மாதம் கழித்து திரும்ப செக்அப் போனார். இல்லை மேம் இன்னும் ஒரு 2 மந்த்ஸில் பிளேட்டே ரிமூவ் பண்ணிடலாம், நல்லா ஹீல் ஆயிருக்கு. அவர் தான் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுத்தது எங்கள் ப்ராடக்ட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்டை வந்து வீட்டு பக்கத்தில் இருந்தாங்க, ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம். ஏன்னா எனக்குமே 3 சி செக்ஷனா, அதனால் என்னென்னா எனக்குமே ஸ்பைனல் கார்டு நிறைய ட்ராவல் பண்ணி போயிட்டே இருப்பேன். பைக்கில் ட்ராவல் பண்ணுறதுனால நான் நிறைய ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்துச்சு. நானே ரெகுலராக சாப்பிட ஆரம்பித்தேன் எப்படி இருக்குது ரிசல்ட்டு பார்க்கணும் அப்படின்னு. இப்போ நான் சாப்பிட ஆரம்பித்தது ரிசல்ட்டு வந்து நல்லாவே இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நான் எங்கள் ஊர்லேருந்து இங்கே வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 40-50 கிலோமீட்டர் தாண்டி ட்ராவல் பண்ணி தான் வரணும். டெய்லியுமே என் பையனை வந்து ஒரு ட்ராவலிங் பார்த்திங்கன்னா ஒரு 20-25 கிலோமீட்டர் தாண்டி தான் பையனை ஸ்கூலுக்கு விடுறதா இருக்கட்டும் பிக்கப் பண்ணுறதா இருக்கட்டும் 20-30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி விடுவேன். இது நடுவில் டெலிவரி பார்ப்பேன், இது நடுவில் ட்ராவலிங் ஏதாவது லோக்கல் டெலிவரி ஏதா இருந்தாலும் பார்ப்பேன், வெளியே ஒரு டெலிவரி போடணுனாலும் நானே தான் பார்த்துக்குவேன். இதை ட்ராவல் பண்ணும்போது அந்த பெயின் இருந்தது, இந்த பாரம்பரிய அரிசி சாப்பிடும்போது அந்த பெயின் இல்லை. இது ஒரு கஞ்சி மிக்ஸாக நாங்கள் கொடுத்துட்ருந்தோம். இதுக்கான ரிசல்ட்டுமே நல்லா இருந்துச்சு. என்னென்னா அதுக்கப்புறம் நிறைய யோசிச்சது பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து கீரையே சாப்பிடல. முக்கியமாக என்னென்னா என் பையன் காலையில் 7:40 ஸ்கூலு, 7 மணிக்கு தான் எழுந்திக்குவான், 7:40 ஸ்கூலுக்கு அடிச்சு பிடிச்சி கிளம்புவான். ஆனால் அந்த கீரை சமைச்சு கொடுத்தா கூட மத்தியானம் லஞ்சில் கொடுத்து விட்டா கூட சாப்பிடாமே ரிட்டர்ன் கொண்டு வரும். ஏன்னா மா கீரை சமைச்சு கொடுத்தோடனே மத்தியானம் டேஸ்ட்டே மாறி போயிடும். அவன் சாப்பிடும்போது கஞ்சியாக இல்லை வேறு ஏதாவது பொரியலாக பண்ணி கொடுத்தாலும் ரிட்டர்ன் வரும், அம்மா எனக்கு இது பிடிக்கல வேணாம். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சு யோசிச்சு பாரம்பரிய அரிசியில் ஏன் கீரையை மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி 6 வெரைட்டி ஆஃப் கீரை நம்ம என்னென்ன கீரை அப்படி யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற எல்லா கீரையை விட பெஸ்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா மாயன் கீரை.
1: மாயன் கீரை
0: மாயன் கீரை அதுக்கப்புறம் தவசி கீரை இதை வந்து பேஸ் பண்ணி, இது கூட வந்து பொன்னாங்கண்ணி, முருங்கை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைக்கீரை, சிறுக்கீரை, இதை வந்து 6 வெரைட்டி ஆஃப் கீரையை மிக்ஸ் பண்ணி கீரை கஞ்சி மிக்ஸ்ன்னு பண்ணோம். கீரை அமுதம் சாதனாலே அமுதம் தான், கீரை அமுதம்னு ஒரு பேர் ஃபிக்ஸ் பண்ணி கீரை அமுதம்னு ஒரு கஞ்சி மிக்ஸாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இப்போ குழந்தைங்க மத்தியில் என் கீரை சாப்பிடாதே என் பையனே வந்து அம்மா இது கஞ்சி மிக்ஸ் நல்லாயிருக்கு எனக்கு ஒரு கப்பு சேர்த்து வச்சுரு, அந்த 11 o'clock அந்த கீரை அமுதத்தை சாப்பிட்றான் ரிட்டர்ன் கொண்டு வர்றதில்லை. ஈவன் 6 மந்த்ஸ்லேருந்தே நம்ம இந்த கீரை அமுதத்தை கொடுத்துட்ருக்கோம். ஈவன் ஓல்டேஜ் பர்சனுமே நல்லா சாப்பிட்டுட்ருக்காங்க, ரிசல்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு.
1: இப்போ இவ்வளவு மிக்ஸ்லாம் சொல்கிறீங்க, கஞ்சி மிக்ஸ் சொல்கிறீங்க, நிறைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள்லாம் தயார் பண்ணுறீங்க, எல்லாம் இயற்கையான முறையில் பண்ணுறீங்க, இதுக்கு எப்படி ஃபார்முலா, யார் உங்களுக்கு?

0: வழி நடத்துகிறாங்க, இப்படிலாம் செய்யலாம், இப்போ இந்த கீரைகளில் இது இவ்வளோ இருக்கணும், அது அவ்வளோ இருக்கணும் அப்படின்லாம் எப்படி நீங்கள்?
1: நாங்கள் ஒரு டைமாக வந்து ஒரு கீரையை வந்து ட்ரையல் போடுறோம் அப்படின்னா ஒரு டைமாக போட மாட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம்ஸில் வந்து ஒரு சின்ன சின்னதாக நம்ம வீட்டுக்கு யூஸ்க்கு ஃபஸ்ட்டு 100 கிராம்ஸாக போட்டு பார்ப்போம். அது வந்து சக்ஸஸ் ஆகுதா அப்படின்னு, 100 கிராம் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு 250 கிராம்லாம் பண்ணுவோம். அதுவே ஒரு 1 kgயாக பண்ணி பார்ப்போம். அதில் வந்து ரிசல்ட் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு ஃபார்முலா கொண்டு வரணும்னா, கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 50 கிலோ வரைக்கும் நாங்கள் ட்ரையல் வீட்டுக்கே ட்ரையல் பார்த்து நெய்பர்ஸ் கிட்டே ட்ரையல் பார்த்து அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபார்முலாவே நாங்கள் வெளியில் கொடுப்போம். எடுத்தோடனே எந்த ஒரு பொருளுமே வெளியில் நாங்கள் கொடுக்கறதில்ல. ஃபஸ்ட்டு எங்கள் சுற்றி இருக்கிற எங்களுக்கு, எங்கள் ஃபேமிலி கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குதா, அது டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குது, ஏதாவது ஃபீட்பேக் இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு நம்ம சுற்றி இருக்கவங்க வந்து சாப்பிட்டு பார்த்தே நமக்கு வந்து ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து அடுத்தடுத்த ப்ரொசீஜர் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
0: இதிலெல்லாம் நிறைய நமக்கு நட்டாகாதா?
1: இது வந்து நட்டம்னு சொல்ல முடியாது. ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இதுவுமே ஒரு ட்ரையல் பேசிஸ்ன்னு வரும்போதுமே இதுவுமே வந்து நமக்கான சக்ஸஸ் தான் நம்ம
0: ப்ரமோஷன் மாதிரி.
1: ப்ரமோஷன் சொல்கிறத விட இது ஒரு ஒரு கஸ்டமர்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணுன்றது தான் இது. அதுவுமே நம்ம பிஸ்னஸ்க்கு அடுத்த லெவலுக்கான சக்ஸஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன்.
2: என்ன மருதானியக்கா, மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மூலம் தொழில் முனைவு வாய்ப்புகள் பற்றி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் என் ஞானாம்பாள் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா?
3: முத்தழகு, திக்கு தசை தெரியாமல் இருந்தவளுக்கு வெளிச்சம் கொடுத்து வழியை காட்டின மாதிரி இருந்தது இவங்க சொன்ன விவரங்க.
2: இவங்க சொன்ன மாதிரி வேளாண் பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணணும்னா நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும்க்கா.
3: ஆ, அதையும் தான் கேட்டேனே. என் மச்சான் விளைவிக்கிற வேளாண் பொருட்களை இவங்க சொன்ன மாதிரி மதிப்பு கூட்டி நானும் தொழில் முனைவோராக உருவாக போகிறேன்.
2: அக்கா, இதை கேட்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் இருங்க, அடுத்ததாகவும் ஒரு விவரம் சொல்கிறாங்க, அதையும் கேளுங்க.
3: அது என்ன விவரம் முத்தழகு?
2: வணிக ரீதியான சாகுபடிக்கு ஏற்ற திராட்சை ரகங்கள் மற்றும் ஒயிட்ரெல்லஸ் முறையில் திராட்சை சாகுபடி செய்யும் முறை பற்றி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் டி வித்யா அவங்க தான் தகவல்களை சொல்ல போகிறாங்க.
4: இந்தியாவில் பார்த்தீங்கன்னா திராட்சை சாகுபடி 175,000 ஹெக்டர் நிலப்பரப்பு 22 மில்லியன் டன்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதிகமாக இந்தியாவில் வந்து திராட்சை உற்பத்தி செய்யப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 20-30 வருஷம் முன்னாடி திராட்சை சாகுபடி செய்யப்பட்டு தான் வந்தது. இது ஒரு முக்கிய வணிக பயிர். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திராட்சை கொடிகள் பசுமை மாறாத ஆண்டு முழுவதும் தொடர்ச்சியாக வளர்ந்து வருடத்துக்கு 2 முறை அல்லது 2 ஆண்டுகளில் 5 முறை பலன் கொடுக்கும். தமிழ்நாட்டில் திராட்சை 2850 ஹெக்டர் பரப்பளவில் பயிர் செய்யப்பட்டு 52,000 டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. சராசரி உற்பத்தி திறன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு 29.2 டன்கள். ஸோ திராட்சை எங்கே அதிகமாக தமிழ்நாட்டில் பண்ணுறாங்கன்னா தேனி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், கிருஷ்ணகிரிலையும், தர்மபுரி, அப்புறம் திருநெல்வேலி. வணிக ரீதியான சாகுபடிக்கு எதாவது ஏற்றது அப்படின்னா தாம்சன் சீட்லஸ் அப்படின்னு சொல்கிற திராட்சை ரகம். இது வந்து உண்ணக்கூடிய திராட்சை மற்றும் உலர் திராட்சை செய்வதற்கு இது நல்ல ரகம். இந்தியாவில் 73% திராட்சை தோட்டங்களில் இந்த தாம்சன் சீட்லஸ் 1.75 லட்சம் ஹெக்டரில் இது இந்தியாவில் இருக்குது. மகசூல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 20 டன் ஒரு ஹெக்டர் கொடுக்குது. பழுக்கும் காலம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவாத்து செஞ்சதுலேருந்து 120-150 நாட்களில் இது வந்து பழுக்கும். சிறப்பு இயல்புகள் இந்த வெரைட்டிக்குன்னு பார்த்தா இது வந்து நல்ல ஒரு கொத்து குத்தா பழுக்கும். உற்பத்தி செய்வதில் நல்ல சிறந்த உற்பத்திக்கு இது நல்லது. தாம்சன் சீட்லஸ் வந்து நடுத்தரம் முதல் பெரிய கொத்துகளாக வருது. விதை இல்லா பழங்கள், மென்மையான பழத்தோல் இருக்கு. ஸோ ஏற்றுமதிக்கும் இது நல்லது, வணிக ரீதியாகவும் நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெட் க்ளோப். அதிகமாக நம்ம கடைகளில் ரெட் க்ளோப்னு பெருசாக ரெட் கலரில் நம்ம திராட்சை பார்த்துருப்போம். அது பார்த்தீங்கன்னா சிறப்பு இயல்புகள், கொத்துகள் வந்து பெருசாக இருக்கும். ஒரு கொத்தை வந்து 700 கிராம் வளக்கம் வரும். பழங்கள் பார்த்தீங்கன்னா 22 மில்லிமீட்டர் வட்டம் அந்த மாதிரி பெருசாக இருக்கும். சிவப்பு கலராக இருக்கும். உருண்டை வடிவம், விதையுடன் கூடிய சடைப்பு. ஸோ காலம் தாழ்த்தி பழுக்கும் ரகம். அதாவது கவாத்து வெட்டி 135 நாட்களுக்கு மேலே வந்து நம்மளுக்கு காய் கொடுக்கும். நல்ல அதிக நிலைப்பு திறன் வந்து அந்த ரெட் க்ளோபுக்கு இருக்குது. மகசூல் பார்த்தீங்கன்னா 25 டன்கள் ஒரு ஹெக்டருக்கு வருது. அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா கிரிம்சன் சீட்லஸ் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து கலப்பின சேர்க்கை மூலம் உருவானது. கொண்டது, நல்ல வளர்ச்சி கொண்டது, நன்கு சிவப்பு நிற பெரிய உருண்டை, நீள்வட்ட வடிவ விதை இல்லாத ரகம், தடித்த தோல், உறுதியான சுவையான சதைப்பட்டு இருக்கும். அதனால இந்த ரகமும் வந்து ஒரு நல்ல ரகம். பழுக்கும் காலம் வந்து 130 நாட்கு மேல கவகத்துக்கு பண்ண அப்புறம் பழுக்கும். இது வந்து நல்ல ஒரு கிரிம்சன் சீட்லெஸ். அதுக்கப்புறம் ஃபிளேம் சீட்லெஸ் அப்படின்னு சொல்றது சீட்லெஸ், அடுத்து வந்து விதை இல்லாத ஒரு ரகம். இது 3 தலைமுறை கலப்பினை சேர்க்கை ஒட்டு மூலம் உருவாக்கப்பட்டது. சிறப்பு

இயல்புகள் பார்த்தீங்கன்னா கொடி வந்து நல்ல வளர்ச்சியுடையது. வெப்பமண்டல பிரதேசங்களில் இது நல்லா வளரக்கூடியது. ஃப்ளேம் சீட்லெஸ் சிவந்த நிறமுடையது. பழங்கள் பெரியது முதல் மத்திய அளவு உருண்டை வடிவு விதை இல்லாத திராட்சை. இது சுவையான கெட்டியான சதைப்பிடிப்பு தோல் கொண்ட மஸ்கட் அந்த வெரைட்டியோட மனம் கொண்ட பழங்களாக இருக்கும். 110 நாட்கள் கவாத்து முடிச்சு 95 110 நாட்களுக்கு அப்புறம் பழுக்கும். இது வந்து பிரிக்ஸ் இனிப்பு சுவை பார்த்தீங்கன்னா 16 டிகிரி. ஸோ இது வந்து நல்ல ஒரு சிறப்பு இயல்புகள். இது வந்து நல்ல தெற்கு பீடபூமி, அதாவது நல்ல ஒரு வெப்பமண்டலத்துக்கு ஏற்றது. திராட்சை ரகங்கள் நல்ல வணிக ரீதியான ரகங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தாம்சன் சீட்லெஸ் சொல்கிறோம், ரெட் க்ளோம், ஃபேன்சி சீட்லெஸ், கிரிம்சன் சீட்லெஸ் அதாவது விதை இல்லாத ரகங்கள், ஃப்ளேம் சீட்லெஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொனாக்கா சீட்லெஸ், நானா சாஹேப் பர்பிள் என்ற ஒரு ரகம், சரத் சீட்லெஸ், இது அனைத்தும் வந்து நல்ல ஒரு வணிக ரீதியான சிறப்பான ரகங்களாகும். இப்போ சாகுபடி குறிப்புகள் நம்ம பார்த்தோம்னா திராட்சை வந்து நல்ல ஒரு பசுமை மாறாத ஆண்டு முழுவதும் வரக்கூடியது. அதிகமாக மண் பார்த்தீங்கன்னா திராட்சை சாகுபடிக்கு நல்ல வடிகால் வசதி கொண்ட 3 அடிக்கு ஆழம் குறையாத செம்மண், சரளை மண், இரும்புறை மண் நல்லா ஏற்றது. காரமிலத்தன்மை 7-8 வரை சாகுபடி செய்ய ஏற்றது. பருவநிலை வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 13-40 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் இது வந்து வெப்பத்தை தாங்கக்கூடியது. காற்றின் அளவு ஈரப்பதம் 60% கீழ் இருத்தல் வேண்டும். மழையளவு வந்து 600-800 மில்லிமீட்டர் அளவு இருத்தல் கண்டிப்பாக வேணும். இல்லை நீர்ப்பாசன வசதியுள்ள இடங்கள் மட்டுமே திராட்சை நம்ம பயன்படுத்த முடியும். என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா நடவு குச்சிகள் தான். இதுக்கு வந்து நல்ல பென்சில் தடிமம் உள்ள நடவு குச்சிகள் வந்து 3-4 மொட்டுக்களையுடைய குச்சிகளை பையில் போட்டு அந்த வேர்விட்ட குச்சிகளை வந்து நம்ம நடவு செய்யணும். வேர்விட்ட குச்சிகள் அப்படின்றது தான் நம்ம நடவு செய்யறது. அதில் வந்து ஒரு 4-6 இலையாவது கண்டிப்பாக இருக்கணும். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டாக்ரிஜ் அப்படின்ற ஒரு வேர் செடி ரூட் ஸ்டாக் அதில் வந்து ஒட்டுக்கட்டி ஒட்டு செடிகளாக நம்மளுக்கு கிடைக்க பெறுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா புதியதாக நம்ம மகாராஷ்டிராலெலாம் அதிக விவசாயிகள் வந்து ஒய் ட்ரெல்லிஸ் முறை, ஒய்னா ஆங்கில எழுத்து ஒய் மாதிரி கம்பம் அமைத்து அந்த இது நடவு செய்கிறாங்க. அதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா நம்ம வந்து தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் இந்த ஒய் ஆங்கிள் முறையில் வந்து நம்ம செடிகளை நட்டு பராமரிச்சுட்டு வரோம். அந்த ஒய் ஆங்கிள் வடிவமைக்கும் தொழில்நுட்பம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து செங்குத்து கம்பம். அந்த கம்பம் வந்து தரையிலேருந்து 4-5 அடி நீளம் இருக்கணும். செங்குத்து கம்பம் வந்து இதுதான் பிரதானமான கம்பம். அந்த கம்பத்தில் ஒய் வடிவ கம்பங்கள் நம்ம அதில் வந்து இணைக்கணும். 2 சாய்ந்த ஒய் வடிவ கரங்கள் கை மாதிரி 2 பக்கமும் அந்த மெயின் கம்பத்துலேருந்து ஒய் வடிவ கரங்கள் வந்து நம்ம வைக்கணும். 4 அடிக்கு 2 சைடும் வந்து ஒய் கரங்கள் உருவாக்கணும். ரெண்டையும் இணைக்கிறதுக்கு மேலே வந்து ஒரு 3 அடி கம்பி வச்சு அந்த ஒய் கரங்களை இணைக்கணும். அப்போ பிரதானமான ஒரு மெயின் கம்பம், அப்புறம் 2 பக்கமும் 4 அடிக்கு ஒய் கம்பம், அப்புறம் 3 அடிக்கு வந்து ஒரு கம்பம் வச்சு அந்த ஒய் கரங்களை இணைக்கப்படுகிறது. இதுதான் ஒய் ட்ரெல்லிஸ் முறை அப்படின்னு. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்னால் கண்டிப்பாக பிரதான கம்பம் வைக்கிறதுக்கு 2 அடி ஆழமுள்ள குழியில் அந்த பிரதான கம்பத்தை முதல்ல நிலை நிறுத்தணும். அதுக்கு வந்து நம்ம சிமெண்ட் கான்கிரீட் கலவையெல்லாம் கொண்டு உருவாக்கணும். துருப்பிடிக்காத இரும்பு கம்பிகள் அதை வந்து ஒரு பக்கத்திற்கு 5 கம்பிகள் அதாவது அந்த ஒய் கரங்களை வைக்கிறோம் இல்லையா, அந்த ஒய் கரங்களில் ஒவ்வொரு கரங்களையும் 5 துளை இருக்கணும். 5 துளை 20 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸில் 5 துளை இட்டு இந்த பக்கம் 5 இந்த பக்கம் 5 துளை. அப்போ அது வழியாக 10 கம்பி 5 கம்பி இந்த பக்கம் 5 கம்பி லெஃப்ட் சைடில். அப்போ 10 கம்பிகள் வந்து அந்த ஒய் கரங்கள்லேருந்து இந்த சைட்லேருந்து அந்த சைடு இழுத்து கட்டணும். இப்போ துணி காய போடுற மாதிரி அந்த கம்பிகளை நம்ம இழுத்து விடணும். அப்போ அந்த பிரதான கம்பத்துலேருந்து ஒய் கரங்களில் 5 துளை 5 துளை வச்சு 10 துளை வச்சு 10 கம்பிகள் துருப்பிடிக்காத இரும்பு கம்பிகள் வந்து வி வடிவத்தில் 2 சாய்ந்த கரங்கள்லேருந்து பொருத்தப்பட வேண்டும். இப்போ ஒயிட் ரிலீஸ் முறையில் இந்த மாதிரி நம்ம கம்பிகள் அமைச்சு இந்த கம்பிகளில் தான் நம்ம வந்து நடுவில் செடிகள் எல்லாம் நடப்புறோம். அப்போ வரிசை அமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா வரிசைக்கு வரிசை 10 அடி வடக்கு தெற்கு திசையில் அமைந்திருக்க வேண்டும். திராட்சை செடிகளில் வரிசைகளுக்கு இடையிலான இடைவெளி பொதுவாக மாறுபடும். ஏன்னா டிராக்டர் செயல்பாடுகளுக்கு தேவையாக எண்டில் வந்து 10 மீட்டர் இடைவெளி வழங்கப்பட வேண்டும். திராட்சை செடிகளுக்கு இடையே 5 அடி இடைவெளி இருக்க வேண்டும். ஆகவே இந்த ஒயிட் ரிலீஸ் முறையில் வந்து வரிசைக்கு வரிசை பார்த்தீங்கன்னா 10 அடியும் செடிக்கு செடி 5 அடியும் இடைவெளி இருக்குமாறு நம்ம நடவு செய்ய வேண்டும். இதுதான் வந்து ஒயிட் ரிலீஸ் எப்படி அமைக்கணும், அந்த தோட்ட அமைப்பை பற்றி நம்ம மற்றும் செடிகளோட இடைவெளி பற்றி பார்த்துருக்கோம். அப்போ இதில் என்ன நன்மைகள், இந்த ஒயிட் ரிலீஸ் முறை திராட்சை சாகுபடி செய்யறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னா பந்தல் முறையை காட்டிலும் குறைவான உயரம் மற்றும் முறையான படர்வு மேலாண்மை. ஏன்னா எல்லா கிளையும் நல்லா படர்ந்து அந்த மேலாண்மை தொழில்நுட்பங்கள் நம்ம செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். திராட்சை தோட்டத்தில் கவாத்து செய்யறது, மருந்து அடித்தல், அறுவடை செய்தல் போன்ற வேலைகள் எளிதாக இருக்கும். பந்தல்னா மொத்தமாக மூடிடும். இது வந்து என்னன்னா ஒய்க்கம்
பிரதிபிம்பம் வந்து இடைவெளி 10 அடி இருக்கு. இப்போ உங்களுக்கு நடுவில் எல்லாம் போய் நீங்கள் வேலை செய்யலாம், அப்போ சூரிய வெளிச்சம் நல்லா வரும். அப்போ உங்கள் திராட்சை செடிகளில் வந்து நல்ல ஒரு பூச்சி நோயெல்லாம் அதிகமாக பரவாது. அப்போ அறுவடை செய்ய வேலைகள் எளிதாக நடைபெறுகிறது. திராட்சை விவசாயிகள்

0: செலவினத்தையும் குறைக்குது. இந்த ஒய் வடிவ அமைப்பினால் தோட்டத்தில் மிகுந்த சூரிய ஒளி கிளைப்படர்வுக்கு கிடைக்கிறது, காற்றோட்டம் அதிகரிக்கிறது. இதனால் திராட்சை பழ மொட்டுக்கள் நல்ல தரமாக உருவாகுவதற்கு வழி செய்கிறது. இலைகள் நல்ல படர்ந்திருப்பதால் வெயிலிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. வைட்ரலிஸ் இது முக்கியமாக நோய் பரவுதல் தடுக்கிறது. பந்தலில் வந்து ஒரே நாளில் நோய் டக்குன்னு பரவிடுது, இதில் வந்து அவ்வளோவா பரவாது. பந்தலில் உள்ள திராட்சை பழங்களை விட இது 20 நாட்கள் 15 நாட்கள் முன்னதாகவே சீராக அறுவடைக்கு தயாராகிறது. இது புதிய முறை. இது வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து அந்த இதில் எல்லாருமே வந்து ஈஸியாக இந்த வைட்ரலிஸ் அமைச்சு இது பண்ணுறாங்க. இது ஒரு ஏக்கருக்கு நம்ம செலவினம் பார்த்தீங்கன்னா வைட்ரலிஸ் முறை அமைக்கிறதுக்கு 7 லட்சம் செலவாகுது. அதோட வந்து கண்டிப்பாக சொட்டு நீர் பாசனம் உரமும் சொட்டு நீர் மூலமாக கொடுத்தோம் அப்படின்னா திராட்சை வந்து செடிகளை வந்து நல்ல கொடி வளர்ந்து கிளை படர்வு மேலாண்மை செஞ்சு நல்ல ஒரு தரமான கொத்துக்களை நம்ம அறுவடை செய்யலாம்.
1: என்ன மருதானியக்கா, வணிக ரீதியான சாகுபடிக்கு ஏற்ற திராட்சை ரகங்கள் மற்றும் ஒயிட்ரல்லிஸ் முறையில் திராட்சை சாகுபடி செய்யும் முறைகள் பற்றி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஸ்ரீவிதி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா?
2: முத்தழகு, திராட்சையில் இத்தனை ரகம் இருக்குன்னு இப்போதான் தெரியுது பிள்ளை எனக்கு.
1: ஆமாக்கா, இந்த வணிக ரீதியான திராட்சை ரகங்களை தேர்வு செஞ்சு நாம அதை விளைவிச்சோம்னா அதுல நமக்கு நல்ல லாபம் இருக்கு. இவங்க சொன்ன மாதிரி இதையும் நாம செஞ்சு பார்த்துடணும். என்ன நான் சொல்றது?
2: கண்டிப்பா முத்தழகு, நம்ம வாழ்றதுக்கான வழி கண்ணுக்கு முன்னாடி தெரியும் போது அதை பயன்படுத்திக்காம இருந்தா எப்படி? நிச்சயமா அதை பயன்படுத்தி முன்னுக்கு வர பார்ப்போம்.
1: கற்பூரம் மாதிரி கப்புன்னு விஷயத்த பிடிச்சிட்டீங்க. இனி நாமளும் சுயமா தொழில் தொடங்கி சொந்த கால்ல நிக்கிறோம்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
7: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படின்னா,
5: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
7: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
6: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

சேவையாற்றியது தன் வாழ்வின் மிகப்பெரிய கௌரவமாக கருதுவதாக குறிப்பிட்டுள்ளார். 2029 மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அடிமட்ட அளவில் களப்பணியாற்றவும் கட்சித் தொண்டர்களுடன் இணைந்து செயல்படவும் தமிழகத்தில் பிஜேபியை வலுப்படுத்துவதற்கும் முழு நேரமாக ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலில் தேசம், அடுத்ததாக கட்சி, இறுதியாகவே சுயநலம் என்று தாம் கருதுவதாகவும் தமது பதவி விலகல் கடிதத்தில் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா செக் குடியரசு இடையே பாதுகாப்புத்துறையில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செக் குடியரசு துணை பிரதமர் திரு கரேல் ஹாவ்லிக் சிக்குடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் அடிப்படையில் ராணுவ தளவாடங்கள் வடிவமைக்கப்படும் என்றார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வரலாற்று மற்றும் கலாச்சார அடிப்படையில் மேம்பட்டுள்ளதாக அவர் கூறினார். உலகளாவிய அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் இந்தியாவும் செக் குடியரசும் ஒருங்கிணைந்து செயல்படும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். இந்திய கடலோர காவல்படையில் நவீன இலகுரக ஹெலிகாப்டர் CG-875 இணைக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரியில் இன்று நடைபெற்ற விழாவில் இந்த ஹெலிகாப்டர் இணைக்கப்பட்டது. மேற்கு கடலோர பகுதியில் இந்திய கடலோர காவல்படையின் திறனை மேம்படுத்தும் வகையில் இந்த ALH-MK-3 ரக ஹெலிகாப்டர் பயனுள்ளதாக அமையும். இந்த நவீன ஹெலிகாப்டரில் ரேடார், இயந்திர துப்பாக்கிகள் பொருத்தப்பட்டுள்ளன. மகாராஷ்டிரா உள்ளிட்ட நாட்டின் மேற்கு பகுதியில் கடல்சார் பாதுகாப்புக்கு இது வழிவகை செய்யும். கடலோர காவல்படையின் ரத்னகிரி 831 ஸ்குவாட்ரான் மேலும் 4 ALH-MK-3 ரக ஹெலிகாப்டர்கள் இணைக்கப்பட உள்ளன. தமிழகத்தில் 4724 செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேர்மையான முறையிலும் வெளிப்படைத்தன்மையுடனும் செவிலியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலின் பாதிப்பு குறைந்து தற்போது கட்டுக்குள் இருப்பதாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக கொசு ஒழிப்பு போன்ற பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் அருண்ராஜ் கூறினார். மின்சாரத்தை அதிக விலைக்கு வெளிச்சந்தையிலிருந்து வாங்குவதற்கான தமிழக அரசின் நடவடிக்கைக்கு திமுக, அஇஅதிமுக, தேமுதிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு யூனிட்டுக்கு 35 ரூபாய் கொடுத்து வெளிச்சந்தையிலிருந்து மின்சாரம் வாங்குவதற்கான தமிழக அரசின் முயற்சியை குறை கூறியுள்ளார். கடந்த ஆட்சியில் குறைந்த விலைக்கு மின்சாரம் வாங்கிய ஒப்பந்தங்களை ரத்து செய்துவிட்டு தற்போதைய அரசு நாட்டிலேயே மிக அதிக விலைக்கு மின்சாரம் வாங்கப்போவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு யூனிட் மின்சாரம் வாங்க அதிக விலையில் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது ஏற்கனவே கடன் சுமையில் சிக்கியுள்ள தமிழக மின்சார வாரியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். யூனிட் 1க்கு 35 ரூபாய் என்ற மிக அதிக விலையில் மின்சாரத்தை கொள்முதல் செய்வதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தனியாரிடம் ஒரு யூனிட் மின்சாரத்தை 35 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய அவசியம் என்ன என்று வினவியுள்ளார். தசரா பண்டிகையை ஒட்டி தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்கவுள்ளது. தாம்பரத்திலிருந்து வரும் வெள்ளிக்கிழமை இரவு 11 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் ஞாயிற்றுக்கிழமை காலை 7:45 மேற்குவங்க மாநிலம் சந்திரகாச்சி சென்றடையும். வரும் வெள்ளிக்கிழமை காலை 6:15 போதனூரிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1:30 பரௌனி சென்றடையும். நாளை காலை 7:40 போதனூரிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் இரவு 8 மணிக்கு கரக்பூர் சென்றடையும். கரக்பூரிலிருந்து நாளை மறுநாள் இரவு 11 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் சனிக்கிழமை காலை 8:45 சென்னை எழும்பூர் வந்தடையும். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 16-21, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் நாட்சுகி நிடைராவை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 22-20, 21-19 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஆண்ட்ரே மெர்க்கலை வென்றார். ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழகத்திற்கு எதிரான 3ம் நாள் ஆட்ட நேர இறுதியில் ராஜஸ்தான் 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 81 ரன் எடுத்துள்ளது. ஜெய்ப்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தமிழக அணி முதல் இன்னிங்ஸில் 274 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ராஜஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 363 ரன் எடுத்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். மத்திய இணையமைச்சர் பதவியை டாக்டர் எல் முருகன் ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில், திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் பாரத மாதாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:05. மீண்டும் இணைந்திருக்கின்றோம் மதுர தண்டல் நிகழ்ச்சியில். மதுர தண்டல் நிகழ்ச்சியில் இடைவிடாது பாடல்களை கேட்டு ரசிக்க காத்திருக்கும் நேயர்களுக்காக முதலாவதாக வரவிருக்கும் பாடல் உள்ளம் கொள்ளை போகுதே திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா குரலுக்கு இசையமைத்திருக்கிறார் கார்த்திக் ராஜா. இதோ பாடல் வருகிறது.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இனி வரும் பாடல் ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து எஸ்ஏ ராஜ்குமாரோட இசையோடு ஹரிணி உன்னிகிருஷ்ணன் குரல்களில் வருகிறது பாடல்.

மதுரத்தன்றல் நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் நந்தா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மால்குடி சுபா குரல்களை கலர்ந்து இசை சேர்த்திருக்கிறார் யுவன் சங்கர் ராஜா.

மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் நிறைவாக மஜ்னு திரைப்படத்திற்காக பாம்பே ஜெயஸ்ரீ ஹரிஸ் ராகவேந்திராவோட குரல்களில் இசையாக ஹரிஸ் ஜெயராஜ் இதோ பாடல் வருகிறது. நிறைவு பாடலாக கேட்டு மகிழ்வோம். மீண்டும் மதுரத்தென்றல் நிகழ்ச்சி இன்று இரவு 9:15 இணையலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இதுவரை நான் இன்றைய நிகழ்ச்சியில் கருவூல கணக்குத்துறையில் கணக்கராக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஜி கணேஷ் ஆனந்த் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுபவர் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே வேல்முருகன் அவர்கள்.
3: வணக்கம் நேர்களே. வாழ்க்கை பாதை நீண்டதனால் வயதின் கோடுகள் முகத்தில் வந்தன. அவை சுருக்கங்கள் அல்ல, அனுபவத்தின் அழகிய வரிகள் என்ற நல்ல கவிதை நயத்தோடு இன்றைய இதுவரை நான் நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு விருந்தினர் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க யாரு, அவங்களுடைய

0: வாழ்க்கை அனுபவங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம்
0: சார், உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி.
1: இந்த நிகழ்வில் கலந்து கொள்வது எனக்கு பெரிய மகிழ்ச்சி
0: சார். நிகழ்ச்சியின் முதலாவதாக உங்களை பற்றி ஒரு அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு, உங்களை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சார். நீங்களே.
1: என் பேர் கோ கணேஷ் ஆனந்த். நான் வந்து அரசு ஊழியராக பணியாற்றி கருவூலக கணக்குத்துறையில் சீனியர் அக்கௌண்டன்ட் முதுநிலை கணக்காராக பணியாற்றி ஓய்வு பெற்றவன்
0: சார். உங்களுடைய பூர்வீகம் எங்கே, உங்கள் சொந்த ஊர் எங்கே, படிச்சிங்க, உங்களுடைய இளமை கால பருவம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
1: எங்கள் அப்பாவுக்கு சொந்த ஊர், அப்பா ஊர் தான் எங்களுக்கு பூர்வீகம், செங்கோட்டை, குற்றாலம் பக்கத்தில் எழில் கொஞ்சம் செங்கோட்டை தான் எங்களுக்கு சொந்த ஊர். அப்பா வந்து அரசு ஊழியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருந்தாங்க இபியில். அப்பாவுக்கு பிஎல் ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஒவ்வொரு, நான் வந்து 10th வரைக்குமே ஒரு 6 ஸ்கூலில் படித்தேன். நான் பிறந்தது வந்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செட்டிநாட்டு இதில் பிறந்தேன். அங்கேருந்து தெக்கூர்ன்ற ஊருக்கு அப்பா, எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த சப்ஸ்டேஷன்லாம் இருக்குல்ல, சப்ஸ்டேஷன் சொல்லுவாங்கள்ல, ஒரு ஊரில் வந்து அந்த சப்ஸ்டேஷனில் நிர்வகிக்கிற ஆஃபீஸர் அப்பா, அதனால் குவார்டர்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. அதனால் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் எங்களுக்கு வீடு கொடுப்பாங்க. அங்கேருந்து நாங்கள் நடந்து போய் தான் படிச்சிருக்கோம். 1, 2, 3 வரைக்கும் தெக்கூர் விசாலாட்சி பாடசாலையில் படித்தேன்.
0: உங்களுக்கு கூட பிறந்தவங்க?
1: கூட பிறந்தவங்க நாங்கள் பெரிய குடும்பம், வந்து 6 பிரதர்ஸ், 3 சிஸ்டர்ஸ், நான் தான் கடைசி. இளையவர்களால் 6-7 பேருமே அரசு பணியாளர்கள்.
0: மேல்நிலை பள்ளி, இந்த ஹையர் எஜுகேஷன் எங்கே படிச்சீங்க? ஹையர்
1: எஜுகேஷன் மதுரைக்கு வந்துட்டோம். சிவகங்கையில் எங்கள் அப்பா ரிட்டையர் ஆகிட்டாங்க, மதுரைக்கு வந்துட்டோம். மதுரையில் தான் என்னுடைய இளமை கால பருவம் ஃபுல்லாகவே மதுரையில் தான்.
0: காலேஜில் எங்கே படிச்சீங்க?
1: காலேஜ் வந்து மதுரை தான்.
0: என்ன படிச்சீங்க?
1: நான் வந்து பிகாம், பிகாம் வந்து மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி பகுதி நேர கல்லூரி. எம்காம் வந்து கரஸ்பாண்டன்ஸில் படித்தேன். சிசிஏ, சிஜிடி 90s கம்ப்யூட்டர் அறிமுகமான சமயத்தில் படித்தேன். நான்
0: நிறைய படிச்சிருக்கீங்களே, உங்களுடைய வேலை வாய்ப்பு என்ன, வேலைக்கு முத முத சேர்ந்தீங்க?
1: என்னுடைய எய்ம் வந்து பேங்க்ல தான் வேலைக்கு போகணும்னு எய்ம் பண்ணி தான் நான் பிகாம் படித்தேன். அந்த காலத்தில் ராயல் பிகாம் சொல்லுவாங்க. ராயல் பிகாம் படித்தாலே ஒரு கிரேடாக தான் பார்ப்பாங்க, காலேஜ்லேயே ஒரு மதிப்பு இருக்கும். நாங்கள் படித்த சிச்சுவேஷனில் நான் வந்து அது இப்போ படித்தப்போ காலேஜ் முன்னாலும் பேங்கில் ஜாப் பண்ணலாம், நிறைய படித்தேன்னா எழுதினேன். ஒரு சில மார்க்குகள் ஏன்னா வந்து இன்டர்வியூ இந்த மாதிரி எனக்கு கிடைக்கல, வாய்ப்பு கிடைக்கல. அப்புறம் கிடைச்ச வேலைக்கெல்லாம் போனேன். இந்த வேலைன்னு கிடையாது, டிகிரி முடித்தேன்னு வச்சுக்கோங்களேன், 21 வயசுலேருந்து வேலை பார்க்க ஆரம்பித்தேன்.
0: என்னென்ன வேலைலாம் பார்த்துருக்கீங்க?
1: நான் வந்து பெரும்பாலும் அரசுங்க கான்ட்ராக்ட் எடுத்து பார்க்குறாங்கள்ல, இந்த ரோடெல்லாம் போடுவாங்கள்ல, ரோடு பார்க்குற மேஸ்திரி வேலை பார்த்துருக்கேன். ரோடு டெப்ரிஷியேஷன், அது எவ்வளோ வருது போகுதுன்னு சொல்லுவாங்களா, அது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள். அதுபோக வந்து ப்ரைவேட் கன்சர்ன்ஸில் வேலை பார்த்துருக்கேன். ஒரு தொண்டு நிறுவனத்தில் பகுதி நேர ஆசிரியராக வேலை பார்த்துருக்கேன். கலை ஆசிரியர், கலை வந்து எனக்கு ரத்தத்தில் ஊர்ன பழக்கம் ஆயிடுச்சு. கைவினை கலைஞர்னால நிறையா வந்து கைவினை பொருள்கள்னால பண்ணேன். ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட், ஒரு ஒரு பொருளை வந்து குப்பைன்னு போடுற எடுத்து அதை எடுத்து அதில் ஒரு பொருளை உருவாக்குறதுன்னு எனக்கு பிடிக்கும். அதே நேரத்தில் நான் எங்கள் தங்கச்சிக்கு வந்து பரதநாட்டியம் படிக்கணும்னு சொல்லி வாத்தியார் ஏற்பாடு பண்ணாங்க. தங்கைக்கு அதில் இஷ்டம் இல்லை. நான் அது அதுக்கு பதில் நான் கொஞ்ச நாள் பரதநாட்டியம் போனேன், ஒரு பேசிக்கல் போனேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 6 மாதமும் 1 வருஷத்துக்குள்ளே தான் போனேன். இந்த அலாரிப்புன்னு சொல்லுவாங்க, அது வரைக்கும் தான் போனேன். அந்த அந்த பேசிக்கை வச்சு நான் ஒரு கரக கலைஞராகவும் ஆயிட்டேன்.
0: கரகாட்ட கலைஞர் வேறு நீங்கள் என்ன?
1: கரகாட்ட கலைஞர்.
0: நிறைய பணிகள் வேலை பார்த்தீங்கன்னு சொன்னீங்க, குறிப்பாக மக்கள் தொகை கணக்கு எடுப்புன்னு சொன்னீங்க, கான்ட்ராக்ட்ல வேலை பார்த்துருக்கீங்க. அரசு பணியில் வந்து நீங்கள் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் உள்ளே வந்திருக்கீங்க. எந்த வருஷம், எந்த மாவட்டத்தில், என்ன போஸ்ட்டில் சார் ஜாயின் பண்ணீங்க, நினைவு இருக்கா?
1: 2004 25 2 பிப்ரவரியில் ராமநாதபுரத்தில் இளநிலை உதவியாளராக ஜாயின் பண்ணேன். டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி மாவட்ட கருவூலத்தில் வேலை பார்த்தேன்.
0: உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, முதல் முத நம்ம அரசு பணியில் வேலைக்கு சேர்றோம், அந்த முதல் நாள் அனுபவம், போகிறோம் ஒரு புதுமையாக, ஒரு கவர்மெண்ட் ஜாப்னாலே ஒரு பெரிய ஒரு விஷயம், முதல் நாள் போய் அந்த அனுபவம் ஞாபகம் இருக்கா?
1: நிச்சயமாக ஞாபகம் இருக்குது. அது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்ததுனால எனக்கு ஒரு பெரிய ஃபியராக தெரியலை. கேஷுவலாக தான் நான் போனேன். ஆல்ரெடி அந்த ஆஃபீஸை பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கேன்னா, என்னுடைய மாமனார் வந்து ட்ரெஷரி ஆஃபீஸர், மிஸ்டர் தில்லைநாயகம் சொல்லி, அவருடைய பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ட்ரெஷரினா என்ன ஏதுன்ற விவரம் எனக்கு ஓரளவு தெரிஞ்சனால எனக்கு புதிய அனுபவமாக இல்லை. போய் ஜாயின் பண்ணேன், நல்லா வரவேற்பாங்க. புதுசாக வந்த பையன் வாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கம்ப்யூட்டரில் தான் உட்கார வச்சாங்க. எடுத்தோடனே கம்ப்யூட்டரில் உட்கார வச்சாங்க. ஒரு ஆஃபீஸர் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, ஒரு சார் வந்து இது கம்ப்யூட்டரில் எப்படி வேலை பார்க்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. நல்லா ப்ரைவேட்லலாம் நிறைய வேலை பார்த்துட்டு அங்கே போனோடனே இவ்வளோ வேலை போகுது இன்றைக்கி, ஓகே நீங்கள் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆரம்ப காலம்ன்றதுனால ரொம்பையும் பண்ணி கொடுக்க பயந்து போயிடுவாங்கன்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியலை.

0: அது ஒரு வித்தியாசமான அனுபவம். 5 நாள் தான் வேலை பார்த்தேன், 25, 26, 27, 28, 29 லீப் இயர். 5 நாளைக்கு எனக்கு 850 ரூபா சம்பளம் வந்து பெரிய விஷயமா இருந்துச்சு. ஒவ்வொரு மாதமும் மாதம் பூரா உழைச்சி 2000 ரூபா கூட கிடைக்காது அப்போ காலத்தில். இது வந்து 5 நாளைக்கு இவ்வளோ கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் கிடந்த மகிழ்ச்சி.
1: சரி சார், இப்போ இந்த ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சி, சம்பளம் வாங்கினீங்க, வாங்கி அந்த சம்பளத்தை போது என்ன சார் பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா?
0: நிச்சயமாக. அதாவது வந்து எங்கள் அம்மா அம்மா வந்து எனக்காக ஒரு 12 வருஷம் சஷ்டி விரதம் இருந்தாங்க. திருச்செந்தூரில் போய் உண்ணாநோன்பு ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு எனக்கு வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டாங்க. அது வேண்டுதல் வந்து 12 ஆண்டுகள் தான் கிடச்சிச்சு. அதில் ஒரு சின்ன ஒரு வருத்தம் என்னென்னா, அம்மாவுக்கு வந்து அந்த சமயம் வந்து பெறாலி கட்டாக்கு வந்து மூளை வேலை செய்யலை. நான் முத முத சம்பளம் வாங்கிட்டு வந்து அம்மா காலில் கொடுக்கும்போது எங்கள் அம்மா வந்து இது யார் அப்படின்னு கேட்டாங்க. பிள்ளையவே அவங்களுக்கு அடையாளம் தெரியாத ஒரு மாதிரி கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் தான் நான் வந்து முதல் சம்பளத்தை அம்மா காலில் கொண்டு போய் கொடுத்தோடனே என் நானும் என் ஒய்ஃபும் என் பையன் மூணு பேருமே அழுதுட்டோம். என்னம்மா எனக்காக வேண்டி விரதம் இருந்து வேலை கேள அடித்து முத முத சம்பளம் வாங்கி 5 நாள் சம்பளம் தான், அதை கொண்டு ராம்நாட்லேருந்து வேகமாக வந்து அம்மாட்ட கொடுத்தா இது யார் எனக்கு தெரியலன்னு சொன்னோடனே என் மனைவி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணலாப்புல. அது எனக்கு ஒரு ஒரு முதல் சம்பளம், அது ஒரு சந்தோஷம் இருந்தாலும் வருத்தம் கலந்த சந்தோஷம். எனக்காக நிறைய உழைச்சவங்க என்னுடைய சந்தோஷத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாமல் போச்சு. அது கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு ஒரு வருத்தம் தான்.
1: அம்மா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ?
0: அப்பா அம்மா ரெண்டு பேருமே பிடிக்கும். அம்மா எல்லா பிள்ளைகளுக்கும் பிடிச்ச விஷயம் தான். அது நான் கடைசின்றனால அம்மாவுக்கு எனக்கு ரொம்ப எனக்காக வேண்டிய நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க.
1: ஏன்னா சம்பளத்தை வாங்கி அப்பாட்ட கொடுக்காம அம்மாட்டில் கொடுத்துருக்கீங்க.
0: அந்த நேரம் அப்பா இல்லை, அப்பா இறந்து போயிட்டாங்க, அம்மா தான் இருந்தாங்க. அம்மா தான் எங்களை வளர்த்தாங்க. நான் எனக்கு 16 வயசு இருக்கிற போதே அப்பா இறந்துட்டாங்க.
1: சரிங்க சார்.
0: நான் அண்ணன் கஸ்டடி, அம்மா, நான் டிபெண்டட் லைஃப் தான் நான். அதனால வழிகள் நிறைய தாங்கி தாங்கி தான் நான் வந்திருக்கேன். அதனால எதனால ஏத்துக்கிற மனப்பக்கம் வந்துருச்சு.
1: சரிங்க சார், நல்லது சார். இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக உங்கள் லைஃப்பை தொடங்கினீங்க. ஒரு கவர்மெண்ட் அப்படின்னா அரசு நிறுவனால ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரொமோஷன் ஒன்று வரும். என்னென்ன ப்ரொமோஷன் லைஃப்பில் பார்த்துருக்கீங்க?
0: நான் வந்து 2 ப்ரொமோஷன் தான். ஜூனியர் அசிஸ்டண்டாக இருந்தேன், அடுத்து வந்து அக்கௌண்டன்ட் ஆனேன். அதில் வந்து 10 வருஷம் வேலை பார்த்தேன். அடுத்த லெவல் சூப்பரண்டு. எனக்கு என் ஏஜுக்கு நான் லேட்டாக ஜாயின் பண்ணனால எனக்கு முதுமை ஏஜ் வந்துருச்சு. அதனால் நான் ரிட்டையர்னா பேனலில் சேர்த்தாங்க என்னைய. சூப்பரண்டாக ஆகிட்டேன், சூப்பரண்டுக்கு எலிஜிபிள் ஆகிட்டேன். எனக்கு போஸ்டிங் போட்டிருந்தாங்க, நான் ஒரு கண்காணிப்பாளராக நான் பதவி ரிட்டையர்ட் ஆகிருக்கலாம். ஸ்டேட் சீனியாரிட்டி அப்படின்னு வரும்போது நம்ம பின்னாடி தான் நான் வந்தேன்
1: சார். ராமநாதபுரத்தில் முத முத போஸ்டிங் உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணிங்க, அங்கேருந்து டிரான்ஸ்ஃபரில் மதுரைக்கு வந்துச்சு. மதுரையிலேருந்து அப்புறம் டிரான்ஸ்ஃபர்லாம் ஆச்சு உங்களுக்கு?
0: ஆமாம், ஒரே ஒரு தடவை ஆச்சு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அலுவலகத்தில் ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு பொண்ணு வந்து ஜாயின் பண்ணாங்க. அவங்களுக்கு உசிலம்பட்டி போட்டிருந்தாங்க. அந்த பொண்ணால் போயிட்டு வர முடியலைன்னு சொன்னோன்னே எங்கள் ஆஃபீஸரை கூப்பிட்டு, தம்பி அவர் அந்த பிள்ளையால் போயிட்டு வர முடியலைப்பா, நீ போறியான்னு கேட்டாங்க. சார் நான் வந்து சின்ன கண்டிஷன் மட்டும் போடுறேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னேன். ஓகே என்னன்னு கேட்டாங்க. என் பையன் 10th 10th நான் கூடவே இருக்கணும் சார், 10th ஆரம்பிக்கிறதுக்குள்ளே என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தால் நான் தாராளமாக போகிறேன்னு சொன்னோன்னே நேர்மையாக உண்மையாக சொல்கிறேன், உனக்கு கொடுக்குறேன்ப்பான்னு சொல்லிட்டு உடனே எனக்கு 1 இயர் மட்டும் எனக்கு டெப்டேஷன் மாதிரி உசிலம்பட்டியில் போட்டாங்க. அதுதான் எனக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து மாவட்ட கருவூலத்திலே தான்,
1: மாவட்ட கருவூலம்
0: வரைக்கும்.
1: சரிங்க சார். இப்போ உங்களுடைய திருமண வாழ்க்கை, உங்களுடைய மனைவி, உங்களுடைய திருமண நாளில் ஞாபகம் இருக்கா? உங்கள் மனைவி, குழந்தைகள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
0: எனக்கு வந்து செப்டம்பர் 4, 4, 9, 1996 கல்யாணம். எனக்கு ஒரு பையன் பேர் சங்கர், ஒய்ஃப் வந்து சௌந்தரி. அவங்க வந்து எம்ஏ இன் ஹிந்தியில் வந்து எம்ஏ முடிச்சிருக்காங்க, கிளாஸஸ் எடுக்கிறாங்க, ஷார்ட்ஹேண்ட் படிச்சிருக்காங்க, பிஜிடிசிஏ முடிச்சிருக்காங்க.
1: பையன் என்ன பண்ணுறாரு?
0: வந்து பிஎஸ்சி கேம் டிசைனிங் படிச்சுட்டு பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாரு.
1: நீங்கள் உங்களோட லைஃப்பில் வந்து நிறைய பொதுமக்கள், அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. உங்கள் லைஃப்பில் அலுவலகம் சார்ந்து மறக்க முடியாத ஒரு பசுமை மாறாத ஒரு நினைவலைகள் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சார்.
0: நிறைய நினைவுகள் இருக்குது. இப்போ அலுவலகத்தில் வந்து என்னை வந்து நான் சாஃப்டாக பேசுகிறேன், கொஞ்சம் கைண்டாக பண்ணுறேன்னு சொன்னதுனால என்னை வந்து ஒரு 6 மாதமாக வந்து என்கொயரி கவுண்டரில் போட்டாங்க. என்கொயரி கவுண்டரில் போடுறது வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க. ஆனால் எல்லோரும் வந்து வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும், அதை லைக் பண்ண மாட்டாங்க. எங்கள் ஆஃபீஸர் வந்து இவர் சாஃப்டாக பேசுகிறாரு, இவர் பொறுமையாக பதில் சொல்கிறாருன்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணி எனக்கு அதை அங்கே போட்டாங்க. அதில் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு சொல்ல வாய்ப்புகள் கிடச்சிச்சு. அதில் வந்து பெரும்பாலும்

0: படித்தவங்களை விடையும் படிக்காமல் கிராமப்புறத்துலேருந்து வருவாங்க. அவங்க வந்து ஃபேமிலி பென்ஷன் வாங்குவாங்க, கை நாட்டு தான் வைப்பாங்க. ஆனால் நம்ம ஒரு தடவை சொல்கிறத அழகாக புரிஞ்சுட்டு, சரி சார் நீங்கள் சொல்லிட்டீங்களே நாங்கள் நீங்கள் சொன்னால் போதும் சார்னு போயிடுவாங்க. இங்கே படித்தவங்க மட்டும் நம்ம சொல்கிறத சாட்டிஸ்ஃபை ஆகாமல் உள்ளுக்குள்ளே போய் கேட்டு வரேன்னு சொல்லி அனுப்புவாங்க. அது ஒரு அனுபவம். எனக்கு வந்து 2021 வந்து சிறந்த பணியாளர் விருது கிடச்சிது.
1: அது நல்ல கவர்மெண்ட்
0: கலெக்டர்லேருந்து வாங்கினேன். எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய விஷயம், அது ஒரு பெரிய மகிழ்ச்சி.
1: நல்ல வேலை பார்த்துருக்கீங்க நீங்கள்.
0: சிறந்த பணியாளர் விருது கொடுத்தாங்க. அது வந்து மதுரை ரேஸ்கோ இதில் ரிசர்வ் லைனில் வந்து கலெக்டர் அன்பழகன், திரு அன்பழகன் சார் கொடுத்தாங்க.
1: வாழ்த்துக்கள் சார். நல்ல ஒரு நல்ல அரசு பணியாளர்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அப்போ நேர்மையாக நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க சார். அடுத்ததாக நம்ம பேசுகிறப்ப ஒரு வார்த்தை சொன்னீங்க, பரதம் கற்றுருக்கேன் கரகம்லாம் கற்றுக்கிறேன்னு சொல்லுவீங்களே சார். கரகம் நல்லா உங்களுக்கு தெரியுமா சார்?
0: கரகம் எனக்கு நல்லா தெரியும். நான் வந்து கரகமே கிட்டத்தட்ட 493 ப்ரோக்ராம் நிறைவு செஞ்சுருக்கேன்.
1: 493
0: ப்ரோக்ராம் தனிநபர் கரகம்.
1: எந்தெந்த மாநிலம் சார் இருக்கீங்க?
0: நான் வந்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மும்பை பார்டர் வரைக்கும்.
1: அது எப்படி சாத்தியமாச்சு? இப்போ நீங்கள் வந்து ஒரு அரசு ஊழியர், நீங்கள் வந்து கலைத்துறையிலுமே ஆர்வம் இருக்குது, எப்படி இவ்வளோ தூரம் அனுமதிச்சாங்க உங்களை?
0: வந்து எங்கள் அலுவலகத்தில் வந்து அலுவலகத்திலே நிகழ்வுகள் நடத்திருக்கேன். நான் நடக்கிற போது எங்கள் அலுவலக நண்பர்கள் எல்லோரும் பார்த்துட்டு என்னுடைய வீடியோ எடுத்து அதை வந்து எங்கள் கமிஷனருக்கு அனுப்புனாங்க. கமிஷனர் வந்து நம்ம ட்ரெஷரியில் வேலை பார்க்குறவர், நல்ல ட்ரெஷரிக்கு பெருமை சேர்க்குறாரு, இவருக்கு அனுமதிக்கலாம்னு சொல்லி அனுமதி மூலமாக தான் என்னால் போக முடிஞ்சிச்சு. எல்லாருக்கும் தெரியும் நான் வேலை பார்க்குறது சென்னை வரைக்கும் தெரியும். சென்னையிலே நேரடியாக பார்த்துருக்காங்க என்னுடைய நிகழ்வுகளை. அதனால் எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. இன்னொன்று கலை சேவை தான் பண்ணேன், காசுக்கு மோட்டிவ் இல்லாமல் பண்ணுறதுனால எனக்கு வந்து ஓகே சொல்லிட்டாங்க.
1: இப்போ கரகம் சொல்லுவீங்களே, கரகம் எப்படி முறைப்படியாக கற்றுக்கிட்டீங்க?
0: இது முறைப்படின்றது சொல்லக்கூடாது. நான் வந்து பார்த்து கேட்டு தெரிஞ்சு நிறைய புக்ஸ் எல்லாம் படித்து அது மூலமாக தான் கற்றுக்கிட்டேன்.
1: சரிங்க சார். இப்போ ஒரு அரசு ஊழியராக இருந்து கரகாட்டத்துக்கு மேலே எப்படி ஒரு ஆர்வம் உங்களுக்கு வந்துச்சு?
2: இதுவரை கருவூல கணக்குத்துறையில் கணக்கராக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஜி கணேஷ் ஆனந்த் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்டோம். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே வேல்முருகன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை வரும் செவ்வாய் இரவு 8:30 மணிக்கு கேட்கலாம். நிறைவு பெற்றது இதுவரை நான் நிகழ்ச்சி.

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் அன்பர்களே, நேரம் 9:15:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனிதே ஆரம்பமாவது மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் உங்களுடன் சுமையா. இசைக்கும் முதல் பாடல் அட்டகாசம் படத்திலிருந்து.

0: நேரம் 9:30. தொடர்வது
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். அறிவியல் நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் சூழலின் சூத்திரம் உரை வழங்குகிறார் மதுரை யாதவா கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் மாரியப்பன் அவர்கள்.
2: சூழல் என்பது மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் வாழும் இயற்கை மற்றும் சமூக சுற்றுச்சூழலை குறிக்கின்றது. இதில் காற்று, நீர், மண், தாவரங்கள், விலங்குகள், நுண்ணுயிரிகள் மற்றும் மனிதர்கள் ஆகியவை ஒன்றோடு ஒன்று தொடர்புடையன. சூழலின் சூத்திரம் என்பது இதன் அடிப்படை யாதெனில், சுத்தமான காற்று, தூய்மையான நீர், வளமான மண், பல்லுயிர் பாதுகாப்பு, மனித பொறுப்பு, ஆரோக்கியமான சூழல், இவை அனைத்துமே ஒரு சூழலின் சூத்திரம் என்பதாகும். சூழலின் முக்கியமான கூறுகள், இவற்றில் முதன்மையானது மண் பாதுகாப்பு. மண் பாதுகாப்பு என்பது மண்ணின் வளம், தரம் மற்றும் இயற்கை தன்மையை பாதுகாத்து மண் அரிப்பு மற்றும் மாசுபாட்டை தடுக்கும் நடவடிக்கைகளை குறிக்கின்றது. உணவு உற்பத்தி, தாவர வளர்ச்சி, நீர் சுழற்சி மற்றும் உயிரினங்களின் வாழ்வியலில் முக்கிய பங்கு வகிக்கும்.

மண் பாதுகாப்பின் முக்கியத்துவம் யாதென்றால், வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க மண் வளம் முக்கியத்துவம் பெறுகின்றது. மண்ணில் நீரை சேமிக்க உதவுகின்றது. சுற்றுச்சூழலை சமநிலையை பேணி பாதுகாக்கின்றது. மண்ணில் வாழும் நுண்ணுயிர்கள் மற்றும் பிற உயிரினங்களை பாதுகாக்கின்றது. எதிர்கால தலைமுறைகளுக்கான உணவை பாதுகாத்து உறுதி செய்கின்றது. மண்ணை பாதிக்கும் காரணிகள் யாவை என்றால், முதலாவதாக மண் அரிப்பு. மரங்கள் அழிக்கப்படுவதால் மண் அரிப்பு அதிகமாக ஏற்படுகின்றது. காற்று மற்றும் மழையால் மேல் மட்ட அடுக்கு அடித்து செல்லப்படுகிறது. இரண்டாவதாக காடழிப்பு. அதிகப்படியான இரசாயன உர பயன்பாடு மண்ணின் இயற்கை வளத்தை அதிகமாக பாதிக்கின்றது. தொழிற்சாலை மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள், இவை மண்ணின் மாசுபாட்டை அதிகமாக ஏற்படுத்துகின்றது. அதிகப்படியான நீர்ப்பாசனம் என்பவற்றில் உவர்ப்பு மற்றும் நீர்த்தேக்கம் அதிகமாக ஏற்படுகின்றது. மண் பாதுகாப்பு முறைகள், இவற்றில் மரங்கள் மற்றும் புல் வகைகளை அதிகமாக வளர்த்தல், பயிர் சுழற்சி முறையை பின்பற்றுதல், இயற்கை உரம் மற்றும் பசுந்தாள் உரங்களை அதிகமாக பயன்படுத்துதல், வரப்பு அமைத்தல் மற்றும் சமதள உழவு செய்தல், மூடு பயிர்களை வளர்த்தல், மழைநீர் சேகரிப்பு மற்றும் முறையான நீர்ப்பாசன முறையை பயன்படுத்துதல், கழிவுகளை முறையாக மேலாண்மை செய்தல், வேளாண்மை காடுகள் முறையாக பயன்படுத்துதல், இவற்றில் நீர் பாதுகாப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். நீர் பாதுகாப்பு என்பது நீரின் அளவு, தரம் மற்றும் கிடைக்கும் தன்மையை பாதுகாத்து அதை சிக்கனமாகவும் நிலையான முறையிலும் பயன்படுத்துவதாகும். மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் மற்றும் அனைத்து உயிரினங்களும் வாழ்வதற்கும் நீர் அத்தியாவசியமாகின்றது. நீரின் பாதுகாப்பின் முக்கியத்துவம் யாது என்றால், மனிதர்களின் குடிநீர் தேவையை அதிகமாக பூர்த்தி செய்கின்றது. வேளாண்மைக்கு தேவையான நீரை பாதுகாக்கின்றது. தொழில்துறை பயன்பாட்டிற்கு நீர் கிடைப்பதை உறுதி செய்கின்றது. தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வாழ்வை ஆதரிக்கின்றது. நீர் சூழ்நிலையின் சமநிலையை பேணி பாதுகாக்கின்றது. எதிர்கால தலைமுறைக்கும் நீர்வளத்தை இது உறுதி செய்கின்றது. நீர் பற்றாக்குறைக்கு காரணங்கள் யாதெனில், நிலத்தடி நீரை அதிகமாக பயன்படுத்துதல், மழை பொழிவு குறைதல் மற்றும் காலநிலை மாற்றம், நீர்நிலைகளை ஆக்கிரமித்தல், தொழிற்சாலை மற்றும் வீட்டுக் கழிவுகளால் நீர் மாசுபடுதல், வேளாண்மையின் அதிகப்படியான நீர்ப்பாசனம் செய்தல், நீரை வீணாக பயன்படுத்துதல், இவை அனைத்துமே நீர் பற்றாக்குறைக்கான மிக முக்கிய காரணங்களாகும். நீரினை பாதுகாக்கும் முறைகள், மழைநீர் சேகரிப்பு செய்தல், குளம், ஏரி, ஆறு போன்ற நீர்நிலைகளை பாதுகாத்து நீரினை சேகரித்தல், சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் பயன்படுத்துதல், வீடுகளில் நீர் கசிவுகளை உடனடியாக சரி செய்தல், பயன்படுத்தி சுத்திகரிப்பு செய்து மீண்டும் பயன்படுத்துதல், நீர்நிலைகளில் கழிவுகளை கொட்டுவதை தடுத்து நிறுத்துதல், மரங்களை வளர்த்து நிலத்தடி நீர் வளத்தை மேம்படுத்துதல், மக்களிடையே நீர் சேமிப்பு குறித்து அதிகப்படியான விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். காடு மற்றும் தாவரங்கள் பாதுகாப்பு என்பது காடுகள், மரங்கள், செடிகள், மூலிகைகள் மற்றும் அவற்றை சார்ந்த உயிரினங்களை அழிவில் இருந்து பாதுகாத்து இயற்கையின் சூழலில் சமநிலையை நிலைநிறுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் வேண்டும். காற்றில் ஆக்சிஜன் அளவை அதிகரிக்க காடுகள் உதவுகின்றன. வெப்பநிலையை கட்டுப்படுத்தி காலநிலையை சமநிலைப்படுத்துகின்றன. மழை பொழிவு மற்றும் நீர் சுழற்சிக்கு காடுகள் அதிகமாக உதவுகின்றன. மண் அரிப்பை தடுப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு காடுகள் வாழிடமாக உள்ளன. வேளாண்மை மற்றும் மனித வாழ்விற்கு தேவையான வளங்களை அதிகமாக வழங்குகின்றது. கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி காலநிலை மாற்றத்தை குறைக்கவும் காடுகள் உதவுகின்றது. காடுகள் அழிவதற்கான காரணங்கள் கட்டுப்பாடற்ற மரபெட்டுதல், காட்டு தீ ஏற்படுத்துதல், அதிகப்படியான மேய்ச்சல் நிலங்களாக மாற்றுதல், சுரங்க தொழில் மற்றும் தொழிற்சாலை வளர்ச்சிக்கு அதிகமாக காடுகளை பயன்படுத்துதல், நகரமயமாக்குதல், காலநிலை மாற்றம் மற்றும் நீண்டகால வறட்சியின் காரணமாக காடுகள் எளிதில் அழிகின்றன. காடு மற்றும் தாவரங்களை பாதுகாக்கும் முறைகளான மரக்கன்றுகளை நடுதல் மற்றும் மர வளர்ப்பை ஊக்குவித்தல், காடுகளை அழிப்பதை தடுத்து நிறுத்துதல், அழிக்கப்பட்ட காடுகளின் மறுகாடு வளர்ப்பு செய்தல், வனவிலங்கு சரணாலயம் மற்றும் தேசிய பூங்காக்களை பாதுகாத்தல், உள்ளூர் மற்றும் பாரம்பரிய தாவர இனங்களை பாதுகாத்தல், காகிதம் மற்றும் மரப்பொருட்களை சிக்கனமாக பயன்படுத்துதல், மக்களிடையே வன பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், சட்டவிரோத மரவெட்டுதல் மற்றும் காடு அழிப்பினை கட்டுப்படுத்துதல், எல்லாவற்றுக்கும் மேலாக பல்லுயிர் பாதுகாப்பு. பல்லுயிர் பாதுகாப்பு என்பது பூமியில் காணப்படும் பல்வேறு வகையான தாவரங்கள், விலங்குகள், நுண்ணுயிரிகள் மற்றும் அவற்றின் வாழிடங்களை பாதுகாப்பதாகும். இயற்கையின் சமநிலையை பேணுவதில் பல்லுயிர் முக்கிய பங்கு வகிக்கின்றது. பல்லுயிரை பேணி பாதுகாக்கும் முறைகள் யாவை?
இயற்கை வாழிடங்களை பாதுகாத்தல், தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்களை உருவாக்குதல், அழிந்து வரும் தாவர இனங்களை பாதுகாத்தல், வனவிலங்குகளை வேட்டையாடுதல் மற்றும் சட்டவிரோத வர்த்தகத்திலிருந்து பாதுகாத்தல்.

பாதுகாத்தல், ஆறுகள், ஏரிகள், கடல்கள் மற்றும் ஈரநிலங்களை பேணி பாதுகாத்தல், நிலையான வேளாண்மை முறையை பின்பற்றுதல், மாசுபாடை குறைத்தல், கழிவுகளை முறையாக மேலாண்மை செய்தல், பொதுமக்களிடையே பல்லுயிர் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். பல்லுயிர் பாதுகாப்பின் வகைகள், இவற்றில் குறிப்பிட்ட வகைகளை இங்கு நாம் காண்போம். இயற்கை வாழிட பாதுகாப்பு, இன்சைட்டிவ் கன்சர்வேஷன், உயிரினங்கள் அவற்றின் இயற்கையான வாழிடங்களிலேயே பாதுகாத்தல், எடுத்துக்காட்டாக தேசிய பூங்கா, வனவிலங்கு சரணாலயம், உயிர்கோள காப்பகம். வாழிடத்திற்கு வெளியே பாதுகாப்பு, எக்ஸைட்டிவ் கன்சர்வேஷன், உயிரினங்கள் அவற்றின் இயற்கை வாழிடத்திற்கு வெளியே பாதுகாத்தல், எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா தாவரவியல் பூங்கா, உயிரியல் பூங்கா, விதை வங்கி, மரபணு வங்கி. கழிவு மேலாண்மை, கழிவு மேலாண்மை என்பது வீடுகள், தொழிற்சாலைகள், மருத்துவமனைகள், வேளாண்மை மற்றும் வணிக நிறுவனங்கள் உருவாக்கும் கழிவுகளை முறையாக சேகரித்து, பிரித்து, மறுசுழற்சி செய்து பாதுகாப்பான முறையில் அகற்றும் செயலாகும். இவற்றில் கழிவு மேலாண்மையின் முக்கியத்துவம் யாதென்றால், மண் மாசுபாட்டை தடுக்கின்றது, நீர்நிலைகள் மாசுபடுவதை தடுக்கின்றது, காற்று மாசுபாட்டை குறைக்கின்றது, நோய்கள் பரவுவதை தடுக்க உதவுகிறது, மறுசுழற்சி மூலம் வளங்களை சேமிக்கின்றது, இயற்கை சூழல் மற்றும் பல்லுயிரை பேணி பாதுகாக்கின்றது, தூய்மையான மற்றும் ஆரோக்கியமான சுற்றுச்சூழலை உருவாக்குகின்றன. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் முறை யாதெனில், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் என்பது இயற்கை தொடர்ந்து புதுப்பித்து கொண்டே இருக்கும் வளங்களிலிருந்து பெறப்படும் ஆற்றல் ஆகும். எடுத்துக்காட்டாக சூரியன், காற்று, நீர், உயிரியல் கழிவுகள் போன்றவை இதன் முக்கிய ஆதாரங்கள் ஆகும். புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் முக்கியத்துவம் யாது என்றால், சுற்றுச்சூழல் மாசுபாட்டை அவை அதிகமாக குறைக்கின்றது, பசுமை குடில் வாயு வெளியேற்றத்தை குறைக்க உதவுகின்றன, நிலக்கரி, பெட்ரோலியம் போன்ற புதைப்படிவ எரிபொருட்களின் பயன்பாட்டை குறைக்கின்றது, இயற்கை வளங்களை நிலையான முறையில் பயன்படுத்தவும் உதவுகின்றன, நீண்டகால ஆற்றல் பாதுகாப்பை தொடர்ந்து வழங்குகின்றது, எதிர்கால தலைமுறைக்கு தேவையான ஆற்றல் வளங்களை இவை பேணி பாதுகாக்கின்றது, கிராமப்புற வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பினை அதிகரிக்க உதவுகின்றது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் முக்கிய வகைகள், இவற்றில் முதன்மையாக சூரிய ஆற்றல், சோலார் எனர்ஜி, சூரிய ஒளியை சோலார் பேனல்கள் மூலம் மின்சாரமாக மாற்றுதல். இரண்டாவதாக காற்றாலை ஆற்றல், விண்ட் எனர்ஜி, காற்றின் இயக்க சக்தியை பயன்படுத்தி காற்றாலைகள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்தல். மூன்றாவதாக நீர்மின் ஆற்றல், ஹைட்ரோ பவர், ஆறுகள், அணைகள் மற்றும் நீரின் ஓட்டத்தை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்தல். நான்காவதாக உயிரி ஆற்றல், பயோமாஸ் எனர்ஜி, தாவரங்கள், வேளாண் கழிவுகள் மற்றும் உயிரியல் கழிவுகளிடமிருந்து ஆற்றல் பெறுதல். ஐந்தாவதாக புவி வெப்ப ஆற்றல், ஜியோதெர்மல் எனர்ஜி, பூமிக்கடியில் உள்ள வெப்பத்தை பயன்படுத்தி ஆற்றல் உற்பத்தி செய்தல். ஆறாவதாக கடல் ஆற்றல், ஓஷன் எனர்ஜி, அலைகள் மற்றும் கடல் நீரின் இயக்கத்திற்கு ஏற்ப ஆற்றலை பெறுதல். இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் நன்மைகள் யாதென்றால், குறைந்த அளவு மாசுபாடு, இயற்கையில் மீண்டும் உருவாக்கக்கூடிய வளங்கள், எரிபொருள் செலவை குறைக்க அதிகமாக உதவுகின்றது, காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள உதவும், ஆற்றல் உற்பத்தியை பல்வேறு இடங்களில் மேற்கொள்ள முடியும். இந்த சுற்றுச்சூழலில் மனிதனின் பங்கு முக்கியமான பங்கு வகிக்கின்றது. அவற்றின் முதன்மையானதாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அரசாங்கத்தின் பொறுப்பு மட்டுமல்ல, ஒவ்வொரு தனி மனிதரின் கடமையாகும். மனிதன் சுற்றுச்சூழலில் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கின்றான். மனிதனின் செயல்பாடுகள் சுற்றுச்சூழலை மேம்படுத்தவும் முடியும், பாதிக்கவும் முடியும். எனவே இயற்கை வளங்களை பொறுப்புடன் பயன்படுத்தி சுற்றுச்சூழலை பாதுகாப்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி கடமை. அவற்றின் முக்கிய பொறுப்புகள், முதலாவதாக மரங்களை வளர்த்தல், மரக்கன்றுகளை நடுதல், காடுகளை பேணி பாதுகாத்தல் மற்றும் தேவையற்ற மரங்களை வெட்டுவதை தவிர்த்தல். இரண்டாவதாக நீர்வளம் பெருக்குதல், நீரை வீணாக்காமல் பயன்படுத்துதல், மழை நீரை அதிகமாக சேகரித்தல், நீர்நிலைகளை மாசுபடுத்தாமல் பாதுகாத்தல், மண் வளத்தை பெருக்குதல், மண் அரிப்பை தடுத்து இயற்கை உரங்களை பயன்படுத்தி மண்ணை பாதுகாத்தல், பிளாஸ்டிக் பயன்பாடுகளை குறைத்தல், ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்களை தவிர்த்து மீண்டும் பயன்படக்கூடிய பொருட்களை பயன்படுத்துதல், புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை அதிகமாக பயன்படுத்துதல், சூரிய ஒளி ஆற்றல், காற்றாலை ஆற்றல் போன்ற தூய்மையான ஆற்றல் வளங்களை மேம்படுத்துதல், மாசுபாட்டை குறைத்தல், காற்று, நீர் மற்றும் மண் மாசுபாட்டை ஏற்படுத்தும் செயல்களை தவிர்த்தல், தனிப்பட்ட வாகன பயன்பாட்டை குறைத்து நடைபயணம், மிதிவண்டி, பொது போக்குவரத்தை பயன்படுத்துதல், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், குடும்பம், பள்ளி, கல்லூரி மற்றும் சமூகத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை எடுத்துரைத்தல், விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். நிலையான வளர்ச்சி முறை, நிலையான வளர்ச்சி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்பது தற்போதைய தலைமுறையின் தேவைகளை பூர்த்தி செய்யும், அதே நேரத்தில் எதிர்கால தலைமுறையின் தேவைகளை பூர்த்தி செய்யும் திறனை பாதிக்காமல் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சியாகும். இதில் பொருளாதார வளர்ச்சி, சமூக நலன் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகிய மூன்றுக்கும் சமநிலை முக்கியம். நிலையான வளர்ச்சியின் மிக முக்கிய மூன்று தூண்கள் யாதெனில், முதலாவதாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு,
இயற்கை வளங்கள் நீர், மண், காடுகள்.

மற்றும் பல்லுயிரை பேணி பாதுகாத்தல். இரண்டாவதாக சமூக வளர்ச்சி, கல்வி, சுகாதாரம், சமூகம், பாதுகாப்பான வாழ்க்கை மற்றும் சமூக நலனை மேம்படுத்துதல். பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, வருமானம் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மேம்படுத்துதல். சுற்றுச்சூழலில் மாணவர்களின் பங்கு என்னவென்று பார்த்தால், மாணவர்கள் எதிர்கால சமூகத்தின் முக்கிய அங்கமாக இருப்பதால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் அவர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது. பள்ளி, கல்லூரி மற்றும் சமூக மட்டங்களின் சிறிய செயல்பாடுகளின் மூலம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். மாணவர்களின் முக்கிய பங்குகள்: முதலாவதாக மரக்கன்றுகள் நடுதல். மரக்கன்றுகளை நட்டு அவற்றை முறையாக பராமரித்து வளர்க்க வேண்டும். நீர் பாதுகாப்பு: குழாய்களில் நீர் வீணாவதை தடுத்து நிறுத்தல் வேண்டும். மழைநீர் சேகரிப்பு பற்றிய விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தல் வேண்டும். மின்சார சிக்கனம்: தேவையில்லாத நேரங்களில் விளக்குகள் எரிதல், மின் விசிறியை சுற்றுதல் மற்றும் மின்னணு சாதனங்களை அணைத்தல் வேண்டும். கழிவு மேலாண்மை: கழிவுகளை ஈரக்கழிவு, உலர்கழிவு என பிரித்து மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களை தனியாக சேகரிக்க வேண்டும். பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல்: ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை முற்றிலும் தவிர்த்தல் வேண்டும். அதற்கு மாற்றாக துணிப்பை பயன்பாட்டை கொண்டு வர வேண்டும். சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு: பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, பேரணி, கண்காட்சி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை மக்களுக்கு எடுத்துரைக்கலாம். தூய்மை பணிகளின் பங்கேற்பு: பள்ளி, கல்லூரி, பூங்கா, கடற்கரை மற்றும் பொது இடங்களில் நடைபெறும் தூய்மை இயக்கங்களில் அதிகமாக பங்கு பெறலாம். புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்துதல்: சூரிய ஆற்றல், காற்றாலை போன்ற சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஆற்றல் முறைகள் குறித்து அதனை கற்றுக்கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். இயற்கையை நேசித்தல்: இயற்கை வளங்களை வீணாக்காமல் பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும். மரக்கன்று நடுவதால் காற்று தரம் மற்றும் பசுமை மேம்படும். மழைநீர் சேகரிப்பதால் நீர்வளம் பெருகும். கழிவு நீரை பிரித்தெடுப்பதால் மறுசுழற்சி எளிதாக்கும். பிளாஸ்டிக்கை தவிர்ப்பதால் பிளாஸ்டிக் மாசுபாடை குறைக்க முடியும். பறவை விலங்கு பாதுகாப்பதால் பல்லுயிர்கள் பாதுகாக்கப்படும். தூய்மை இயக்கம் செயல்படுத்தப்படுவதால் சுற்றுப்புற தூய்மையை மேம்படுத்தப்படும். விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை அதிகமாக வழங்குவதால் சமூக பொறுப்புகள் அதிகரிக்கும். சூழலியலின் அடிப்படை அமைப்பு என்பது இரண்டு முக்கிய மூலக்கூறுகளை கொண்டது. அவற்றில் உயிரியல் கூறுகள், உயிரற்ற கூறுகள். முதலாவதாக உயிரியல் கூறுகள்: மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள், பறவைகள், பூச்சிகள், நுண்ணுயிர்கள், இவை அனைத்தும் உயிரியல் கூறுகளாக அறியப்படுகின்றன. உயிரற்ற கூறுகளான காற்று, நீர், மண், சூரிய ஒளி, வெப்பநிலை, கனிமங்கள், ஈரப்பதங்கள், இந்த இரண்டு கூறுகளும் ஒன்றை ஒன்று சார்ந்து உள்ளது. சூழலின் முக்கியத்துவம்: முதலாவதாக உயிர்களின் வாழ்வாதாரம். மனிதர்கள், விலங்குகள் மற்றும் தாவரங்கள் வாழ்வதற்கு தேவையான காற்று, நீர், உணவு மற்றும் வாழிடத்தை இந்த சூழல் உருவாக்கி தருகின்றது. நீர்வள பாதுகாப்பு: ஆறுகள், ஏரிகள், குளங்கள், நிலத்தடி நீர் மற்றும் மலை போன்றவை உயிர்களின் நீர் தேவையை பூர்த்தி செய்கின்றன. மண் வளம்: விவசாயத்துக்கு தேவையான வளமான மண்ணை சூழல் வழங்குகின்றது. இதன் மூலம் வளமான உணவு உற்பத்தி நடைபெறுகின்றது. காலநிலை சமநிலை: காடுகள், கடல்கள் மற்றும் பிற இயற்கை அமைப்புகள் பூமியின் வெப்பநிலை மற்றும் நீர் சுழற்சியை சமநிலைப்படுத்த உதவுகின்றது. இயற்கை வளங்கள் ஆதாரம்: மரம், உணவு, மருத்துவ தாவரங்கள், கனிமங்கள் மற்றும் பல்வேறு இயற்கை வளங்கள் மனித வாழ்க்கைக்கு கிடைக்கின்றன. பொருளாதார வளர்ச்சி: இந்த சூழலியலால் வேளாண்மை, மீன்பிடித்தல், வனத்துறை, சுற்றுலாத்துறை போன்ற பல்வேறு துறைகள் இயற்கை வளங்களை சார்ந்துள்ளது. மனிதனின் ஆரோக்கியம்: தூய்மையான காற்று, பாதுகாப்பான குடிநீர் மற்றும் சுத்தமான சுற்றுப்புறம் மனிதனின் ஆரோக்கியத்தை மேம்பட செய்கின்றது. எதிர்கால தலைமுறைகளின் பாதுகாப்பு: இயற்கை வளங்களை பாதுகாப்பதன் மூலம் எதிர்கால தலைமுறைக்கும் அவற்றை பயன்படுத்தும் வாய்ப்பையும் வழங்கலாம். உணவு சங்கிலி மற்றும் சூழலின் அமைப்பு: முதலாவதாக உணவு சங்கிலி, அதாவது ஃபுட் செயின். ஃபுட் செயின் என்பது ஒரு சூழலில் உள்ள உயிரினங்களுக்கு இடையே உணவு மற்றும் ஆற்றல் ஓர் உயிரிலிருந்து மற்றொரு உயிருக்கு பரிமாறப்படும் இயற்கையான தொடர் ஆகும். இது சூழலின் சமநிலையை பேணுவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. சூழலின் சமநிலையில் இவற்றில் ஏதாவது ஒன்று இல்லை என்றாலும் அதில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். முதலாவதாக உணவு சங்கிலியின் முக்கிய கூறுகள்: உற்பத்தியாளர், முதன்மை நுகர்வோர், இரண்டாம் நிலை நுகர்வோர், உயர்நிலை நுகர்வோர், சிதைப்போர், அதாவது ப்ரொடியூசர், கன்சியூமர், பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெர்சரி கன்சியூமர். உற்பத்தியாளர், ப்ரொடியூசர்: தாவரங்கள் சூரிய ஒளியை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கையின் மூலம் தங்களுக்கு தேவையான உணவை தானே தயாரிக்கின்றன. எடுத்துக்காட்டாக புல், நெல், பாசி வகைகள். முதன்மை நுகர்வோர்: உற்பத்தியாளரை உண்டு வாழக்கூடிய உயிரினங்கள் முதன்மை நுகர்வோர் என அழைக்கப்படுகிறது. தாவரங்களை உணவாக உட்கொள்ளும் தாவர உண்ணிகள், எடுத்துக்காட்டாக மாடு, ஆடு, மான், முயல், வெட்டிக்கிளி. முதன்மை நுகர்வோரை உண்டு வாழும் உயிரினங்கள் இரண்டாம் நிலை நுகர்வோர் என்று அழைக்கப்படுகின்றது. இவற்றில் தவளை, பாம்பு, சில பறவைகள். உயர்நிலை நுகர்வோர் என்பது உணவுச் சங்கிலியின் மேல்நிலையில் இருக்கும் வேட்டையாடும் உயிரினங்கள் ஆகும். எடுத்துக்காட்டாக

கழுகு, பருந்து, புலி, சிங்கம். சிதைப்போர் இறந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் உடல்களை சிதைத்து ஊட்டச்சத்துக்களை மீண்டும் மண்ணுக்கே திருப்புகின்றன. இவை சிதைப்போர் என அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு: பாக்டீரியா, பூஞ்சைகள். உணவு சங்கிலியின் எடுத்துக்காட்டுகளாக புல், வெட்டிக்கிளி, தவளை, பாம்பு, கழுகு. இவற்றில் புல் என்பது உற்பத்தியாளர், வெட்டிக்கிளி என்பது முதன்மை நுகர்வோர், தவளை என்பது இரண்டாம் நிலை நுகர்வோர், பாம்பு என்பது மூன்றாம் நிலை நுகர்வோர், கழுகு என்பது உயர்நிலை நுகர்வோர். உணவு சங்கிலிக்கும் சூழலுக்கும் உள்ள தொடர்பு முறை. சூரியனிடமிருந்து கிடைக்கும் ஆற்றல் உணவு சங்கிலின் அடிப்படையாக உள்ளது. தாவரங்கள் அந்த ஆற்றலை உணவாக மாற்றுகின்றன. நுகர்வோர் உயிரினங்கள் ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கின்றன. சிதைப்போர் ஊட்டச்சத்துக்களை மீண்டும் மண்ணுக்கே கொண்டு வருகின்றது. இதன் மூலம் ஊட்டச்சத்து சுழற்சி நடைபெறுகிறது. உயிரினங்களின் எண்ணிக்கையில் சமநிலையை பேணி பாதுகாக்கின்றது. இந்த உணவு சங்கிலி பாதிக்கப்படும் போது காடழிப்பு, வேட்டையாடுதல், நீர் மற்றும் காற்று மாசுபாடு, பூச்சிக்கொல்லிகளின் அதிகப்படியான பயன்பாடு போன்றவை உணவு சங்கிலியை பாதிக்கலாம். எடுத்துக்காட்டாக, ஒரு பகுதியில் பாம்புகளின் எண்ணிக்கை குறைந்தால் எலிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம். இதனால் பயிர்களுக்கு அதிக சேதம் ஏற்பட்டு வேளாண்மை பாதிக்கப்படலாம். உணவு சங்கிலியின் முக்கியத்துவம்: சூழியல் சமநிலையை பாதுகாக்கிறது, ஆற்றல் பரிமாற்றத்திற்கு உதவுகிறது, உயிரினங்கள் ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பதை விளக்குகிறது, ஊட்டச்சத்து சூழ்நிலையை ஆதரிக்கின்றது, பல்லுயிர் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது. உயிரின பன்மை, அதாவது பயோடைவர்சிட்டி. உயிரின பன்மை என்பது பூமியில் காணப்படும் பல்வேறு வகையான தாவரங்கள், விலங்குகள், நுண்ணுயிரிகள் மற்றும் அவற்றின் மரபணுக்கள், இனங்கள், சூழல் அமைப்புகள், அவற்றின் பல்வகை தன்மைகளை குறிக்கின்றது. இது இயற்கையின் சமநிலைக்கு மனித வாழ்க்கைக்கும் அடிப்படையாகும். உயிரின பன்மையின் முக்கியத்துவம்: இந்த உயிரின பன்மை என்பது ஒரு சூழலின் முக்கிய பங்கை வகிக்கின்றது. சூழலில் சமநிலை, ஒவ்வொரு உயிரினமும் சூழல் அமைப்பில் ஒரு குறிப்பிட்ட பங்கை வகிக்கின்றது. இதனால் இயற்கையின் சமநிலை பாதுகாக்கப்படுகிறது. உணவின் ஆதாரம்: மனிதர்கள் தேவையான தானியங்கள், காய்கறிகள், பழங்கள், மீன்கள் மற்றும் பிற உணவு வளங்கள் பல்வேறு உயிர்களிடமிருந்து கிடைக்கின்றது. மருத்துவ முக்கியத்துவம்: பல மருத்துவ பொருட்கள் தாவரங்கள், நுண்ணுயிரிகள் மற்றும் உயிரினங்களிடமிருந்து பெறப்படுகின்றது. வேளாண்மை வளர்ச்சி: பல்வேறு பயிர் இனங்கள் மற்றும் அவற்றின் மரபு வளங்கள் பூச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு, வறட்சி தாங்கும் திறன் போன்ற பண்புகளை மேம்படுத்த உதவுகின்றது. சுற்றுச்சூழல் சேவைகள்: மகரந்து சேர்க்கை, நீர் சுத்திகரிப்பு, மண்வள பாதுகாப்பு மற்றும் கார்பன் சேமிப்பு போன்ற இயற்கை செயல்களும் உயிரின பன்மையை மேம்பட உதவுகிறது. பொருளாதார முக்கியத்துவம்: வேளாண்மை, மீன்பிடித்தல், வனத்துறை மற்றும் இயற்கை சுற்றுலா போன்ற துறைகளும் உயிரின பன்மையின் ஆதாரமாக உள்ளன. உயிரின பன்மையின் மிக முக்கிய நிலைகள்: முதலாவதாக மரபணு பன்மை, ஜெனடிக் டைவர்சிட்டி. ஒரே இனத்தை சேர்ந்த உயிரினங்களுக்குள் காணப்படும் மரபணு வேறுபாடு பல்வேறு நெல் வகைகள் எடுத்துக்காட்டாக கூறலாம். இனப்பன்மை, ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் பல்வேறு உயிரினங்களின் எண்ணிக்கை மற்றும் வேறுபாடு. காடுகளில் வாழும் யானை, புலி, மான், பல்வேறு பறவைகள் மற்றும் தாவரங்களை எடுத்துக்காட்டாக கூறலாம். சூழல் அமைப்பின் பன்மை, ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி. காடு, கடல், ஆறு, ஏரி, சதுப்பு நிலம், புல்வெளி போன்ற பல்வேறு சூழல் அமைப்புகளின் வேறுபாடுகளை நாம் கூறலாம். உயிரின பன்மைக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்கள் யாதெனில், காடழிப்பு மற்றும் வாழிட அழிப்பு, காலநிலை மாற்றம், காற்று, நீர் மற்றும் மண் மாசுபாடு, சட்டவிரோத வேட்டையாடுதல், அளவுக்கு மீறிய மீன்பிடித்தல், இயற்கை வளங்களை அதிகமாக பயன்படுத்துதல், அந்நிய ஆக்கிரமிப்பு இனங்கள், நகரமயமாக்குதல். உயிரின பன்மையை பாதுகாக்கும் முறைகள்: முதலாவதாக இயற்கை வாழிடங்களை பேணி பாதுகாத்தல், தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்களை அதிகமாக உருவாக்குதல், அழிந்து வரும் உயிரினங்களை பேணி பாதுகாத்தல், காடுகளை பாதுகாத்து மறுகாடு வளர்ப்பு செய்தல், நீர் மற்றும் கடல் வளங்களை பேணி பாதுகாத்தல், சட்டவிரோத வேட்டையாடுதல் மற்றும் வனவிலங்கு வர்த்தகத்தை தடுப்பது, விதை வங்கி மற்றும் மரபணு வளங்களை பேணி பாதுகாத்தல், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை அதிகரித்தல். காலநிலை மாற்றம்: இந்த காலநிலை மாற்றம் என்பது சுற்றுச்சூழலின் மிக முக்கிய காரணமாக அமைகின்றது. காலநிலை மாற்றம் என்பது பூமியின் வெப்பநிலை, மழைப்பொழிவு, காற்றின் தன்மை மற்றும் பிற காலநிலை முறைகளில் நீண்டகாலமாக ஏற்படும் மாற்றங்களை குறிக்கின்றது. இயற்கை காரணங்களுடன் குறிப்பாக மனிதர்களின் செயல்பாடுகளால் அதிகரிக்கும் பசுமை குடில் வாயு, அதாவது கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், இந்த தற்போதைய காலநிலை மாற்றத்துக்கு மிக முக்கிய காரணமாக உள்ளது. காலநிலை மாற்றத்திற்கான மிக முக்கிய காரணங்களான முதலாவதாக புதைப்படிவ எரிபொருட்களின் பயன்பாடு. நிலக்கரி, பெட்ரோல், டீசல் மற்றும் இயற்கை எரிவாயு எரிப்பதால் கார்பன் டை ஆக்சைடு அதிகரிக்கிறது. காடுகளை அழித்தல் இரண்டாவதாக. மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சுவதால் காடுகள் அழிக்கப்படும் போது வளிமண்டலத்தில் கார்பன் அளவு அதிகமாகின்றது. தொழிற்சாலை மற்றும் போக்குவரத்து: தொழிற்சாலைகள் மற்றும் வாகனங்களிலிருந்து வெளிவரும் வாயுக்கள் காலநிலையை அதிகமாக பாதிக்கின்றது. வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு மற்றும் சில வேளாண்மை செயல்பாடுகள் மீத்தேன், நைட்ரஜன் ஆக்சைடு போன்ற வாயுக்களை அதிகமாக வெளியேற்றுதல், இதுவும் ஒரு மிக முக்கியமான காரணங்களாகும். காலநிலை மாற்றத்தின் விளைவுகள்: உலக வெப்பநிலை அதிகரித்தல்,

பனிப்பாறைகள் மற்றும் துருவப்பணிகள் உருகுதல், மழைப்பொழிவு முறைகளில் மாற்றம் ஏற்படுதல், வெப்ப அலைகள் மற்றும் வறட்சி அதிகரித்தல், சில தீவிர வானிலை நிகழ்வுகளில் அபாயம் அதிகரித்தல், வேளாண் உற்பத்தி பாதிக்கப்படுதல், நீர்வள பற்றாக்குறை ஏற்படுதல், உயிரினங்களின் வாழிடம் பாதிக்கப்பட்டு பல்லுயிர் குறைதல், மனிதர்களின் வாழ்க்கை மற்றும் பொருளாதாரத்தில் பாதிப்பு ஏற்படுதல். காலநிலை மாற்றத்தை குறைக்கும் வழிமுறைகள் யாதெனில், முதலாவதாக புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை அதிகமாக பயன்படுத்துதல், சூரிய ஆற்றல், காற்றாலை மற்றும் பிற தூய்மையான ஆற்றல் வளங்களை அதிகமாக பயன்படுத்துதல், காடுகளை பேணி பாதுகாத்தல், மரங்களை அதிகமாக வளர்த்தல் வேண்டும், ஆற்றல் சேமிப்பு, மின்சாரத்தை தேவைக்கேற்ப பயன்படுத்தி ஆற்றல் வீணாவதை தவிர்க்க வேண்டும், பசுமையான போக்குவரத்து, பொது போக்குவரத்து, மிதிவண்டி நடைபாதை பயணத்தை ஊக்குவித்தல் வேண்டும், கழிவுகளை குறைத்தல், ரெடியூஸ் ரியூஸ் ரீசைக்கிள் முறைகளை பின்பற்றுதல், காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப தயாராகுதல். எவ்வாறெல்லாம் நாம் தயாராக முடியும் அப்படின்னு பார்த்தா, காலநிலை மாற்றத்தை தடுப்பதுடன் அதன் தாக்கங்களுக்கு தயாராகுவது அவசியம். மழைநீர் சேகரிப்பு, வறட்சியை தாங்கும் பயிர்களை உருவாக்குதல், வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துதல், நீர்வள மேலாண்மையை மற்றும் பசுமை பகுதிகளை அதிகரித்தல் போன்றவை உதவுகின்றன. மாசுபாட்டின் வகைகள், மிக முக்கிய மாசுபாடுகள் அவைன்னு பார்த்தா, முதலாவதாக நாம் சொல்லக்கூடியது காற்று மாசுபாடு. வளிமண்டலத்தின் புகை, தூசி மற்றும் அதிகமான வாயுக்களால் தீங்கு அதிகமாக விளைவுகின்றது. மிக முக்கிய காரணங்கள், முதலாவதாக வாகன புகை, தொழிற்சாலை புகை, எரிபொருட்களை எரித்தல், குப்பைகளை எரித்தல், காட்டு தீ. இதன் விளைவாக மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், முதலாவதாக சுவாச பிரச்சனைகள், காற்றின் தரம் குறைதல், அமில மழை அதிகரித்தல், காலநிலை மாற்றத்தின் பங்களிப்பு அதிகமாகின்றது. இரண்டாவதாக நீர் மாசுபாடு, ஆறுகள், ஏரிகள், குளங்கள், கடல்கள் மற்றும் நிலத்தடி நீரில் கழிவுகள் அல்லது நச்சுப் பொருட்கள் கலத்தல வந்து அதிகமாகின்றது. இவற்றில் மிக முக்கிய காரணங்கள் தொழிற்சாலை கழிவுகள், கழிவுநீர் கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள், வேளாண் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் கழிவுகள் அதிகரித்தல். இதன் விளைவுகளாவன, முதலாவதாக குடிநீர் தரம் பாதிப்பு, நீர்வாழ் உயிரினங்கள் அழிதல், நோய் பரவுதல், நீர்வாழ் சூழ்நிலை சமநிலை பாதிப்பு, மண் மாசுபாடு, மண்ணின் பிளாஸ்டிக் ரசாயனங்கள், தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் நச்சு பொருட்கள் அதிகமாக சேர்வதால் ஏற்படுகின்றது. இவற்றின் மிக முக்கிய காரணங்களான அதிகப்படியான ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், பிளாஸ்டிக் கழிவுகள், தொழிற்சாலை மற்றும் மின்னணு கழிவுகள். இதன் விளைவுகள் மண் வளம் குறைதல், பயிர் உற்பத்தி பாதிக்கப்படுதல், நிலத்தடி நீர் மாசுபடுதல், மண்ணின் உயிரினங்கள் அழிவது. இதற்கு அடுத்தபடியாக ஒளி மாசுபாடு, தேவைக்கு அதிகமாக அல்லது தொடர்ந்து ஏற்படும் சத்தத்தால் மனிதர்கள் மற்றும் பிற உயிரினங்களுக்கு ஏற்படும் பாதிப்பு, வாகனங்கள் ஏற்படுத்தும் ஒளி, தொழிற்சாலைகளில் ஏற்படும் அதிகமான ஒளி, கட்டுமான பணிகளில் ஏற்படும் அதிகமான சத்தம், மேலும் ஒளிப்பெருக்கிகள் மூலம் ஏற்படுத்தப்படும் சத்தம். இதன் விளைவுகளாக மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் கேட்கும் திறன் பாதிக்கப்படுகிறது, மன அழுத்தம் உருவாகின்றது, தூக்கம் குறைபாடு ஏற்படுகின்றது, விலங்குகளின் இயல்பான நடத்தை பாதிக்கப்படுகின்றது. வெப்ப மாசுபாடு, தொழிற்சாலைகள் அல்லது மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து அதிகமான வெப்பமுள்ள நீர்நிலைகளில் கலப்பதால் ஏற்படும் மாசுபாடு. இதன் விளைவாக நீரின் வெப்பநிலை அதிகரித்து நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் குறைந்து நீர்வாழ் உயிரினங்கள் அதிகமாக பாதிக்கப்படுகின்றது. கதிர்வீச்சின் மாசுபாடு, அதிக அளவில் தீங்கு விளைவிக்கும் கதிர்வீச்சு சுற்றுச்சூழலில் வெளியிடுவதால் அதிகமான பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இதற்கான ஆதாரங்கள் அணுசக்தி நிலையங்களில் ஏற்படும் விபத்துக்கள், கதிரியக்க கழிவுகள், சில மருத்துவ மற்றும் தொழில்நுட்ப பயன்பாடுகள். இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் உயிரினங்களின் செல்கள் மற்றும் மரபணுக்கள் பாதிப்பு ஏற்படுகின்றது. ஒளி மாசுபாடு, இரவு நேரங்களில் தேவைக்கு அதிகமான செயற்கை ஒளி பயன்படுத்துவதால் ஏற்படும் மாசு. வெளிச்சம் அதிகமாக பயன்படுத்துவதால் மனிதர்களின் தூக்க சுழற்சி பாதிக்கப்படுகிறது, அதாவது பயாலஜிக்கல் கிளாக். மேலும் பறவைகள் மற்றும் இரவு நேர உயிரினங்கள் இயல்பான நடத்தை பாதிக்கப்படுகிறது, இரவில் வானத்தை தெளிவாக காண முடியாமை சூழ்நிலை ஏற்படுகின்றது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் முக்கிய பங்கு, நவீன தொழில்நுட்பங்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. செயற்கைக்கோள்கள் மூலம் காடுகளை கண்காணித்தல், தொலைநோக்கி மூலம் உணர்தல், ரிமோட் சென்சிங், ஜிஸ் மூலம் நில பயன்பாட்டை ஆய்வு செய்தல், நீர் மற்றும் காற்று தர கண்காணிப்புகளை மேற்கொள்ளுதல், கழிவு மற்றும் மறுசுழற்சி செய்யும் தொழில்நுட்பங்களை ஆராய்தல், உயிரி தொழில்நுட்பத்தின் மூலம் மாசு கட்டுப்பாட்டை சீரமைத்தல், நகரமயமாக்கலும் சூழலும் நகரங்கள் வளரும்போது பசுமை பகுதியில் குறைதல், போக்குவரத்து அதிகரிப்பு, குப்பை அதிகரிப்பு, நீர்நிலைகள் பாதிப்பு, காற்று மாசுபாடு, நகர வெப்பநிலை அதிகரிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். இதற்கு பசுமை நகரங்கள், பொது போக்குவரத்து, மழைநீர் சேகரிப்பு, நகர்ப்புற மர வளர்ப்பு மற்றும் திறமையான கழிவு மேலாண்மை உதவுகின்றது.
சுற்றுச்சூழல் மற்றும் மனித ஆரோக்கியம் எவ்வாறு மேம்பட செய்தல். சுற்றுச்சூழலின் தரம் நேரடியாக மனித வாழ்க்கையுடன் தொடர்புடையது. தூய்மையான காற்று, பாதுகாப்பான குடிநீர், சத்தான உணவு, தூய்மையான வாழிடம், ஆரோக்கியம்

0: அடிப்படையிலான சமூகம். காற்று, நீர் அல்லது உணவு மாசுபடும் போது மனித ஆரோக்கியத்திலும் பாதிப்புகள் அதிகமாக ஏற்படுகின்றது. சுற்றுச்சூழலுக்கு குறைந்த பாதிப்பை ஏற்படுத்தி நீண்ட காலத்துக்கு உணவு உற்பத்தியை தொடர்வதே நிலையான மேலாண்மையாகும். நிலையான வேளாண்மையின் மூலம் ஒருங்கிணைந்த பூச்சி வேளாண்மை, நீர் சேகரிப்பு, மண்வள பாதுகாப்பு, உள்ளூர் விதைகளை மேம்படுத்துதல், வேளாண் உயிரின பன்மையை உருவாக்குதல் போன்ற அணுகுமுறைகள் முக்கியமானவை. இயற்கை நமக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, நாம் இயற்கையின் ஒரு பகுதியே. எனவே சுற்றுச்சூழலை பாதுகாப்பது என்பது மரங்களையும் விலங்குகளையும் மட்டும் பாதுகாப்பது அல்ல. நீர், மண், காற்று, உயிரினங்கள் மற்றும் மனித வாழ்க்கை ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைந்து பாதுகாப்பதே உண்மையான சூழலியல் பாதுகாப்பாகும். சூழலின் சூத்திரம் என்பது இயற்கையை வெல்வது அல்ல, இயற்கையுடன் இணைந்து வாழ்வதற்கான வழிமுறை. மனிதனின் தேவையும் இயற்கையின் பாதுகாப்பும் சமநிலையில் இருக்கும் போதுதான் ஆரோக்கியமான பூமியை, நிலையான எதிர்காலத்தையும் நம்மால் உருவாக்க முடியும். இன்றைய பாதுகாப்பு நாளைய தலைமுறையின் வாழ்க்கை.
1: அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் இதுவரை சூழலின் சூத்திரம் உரை வழங்கினார் மதுரை யாதவா கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் மாரியப்பன் அவர்கள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: எங்க போனா அமுதா? ஏ அமுதா, ஃபேனு, லைட்டு, டிவின்னு எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டா. கரண்ட் பில் என்ன ஆகுறது?
4: அடடா, ஏங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க? மழை பெய்யற மாதிரி இருக்கேன்னு காய போட்ட துணியை எடுக்க போனேங்க.
3: போனா எல்லாத்தையும் அமத்திட்டு போக வேண்டியதானே.
4: குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா?
3: குறை சொல்லலம்மா, இந்த மாதிரி எல்லாமே அலட்சியமா இருந்துச்சு அப்படின்னா மின்சாரம் வீணா தானே போகும். அது மட்டுமா, பின்னாடி வரும் நாட்கள்ல வர்றவங்களுக்கு பற்றாக்குறை கூட ஆகலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்த நமக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் நல்லது.
4: அக்கறையுடன்
3: வெளியிடுவது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:00. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் இடம்பெறும் நடிகை கே.ஆர். விஜயா அவர்கள் நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களை நாம் கேட்டு ரசிக்கலாம். முதலாவதாக வர காத்திருக்கும் பாடல் தீர்க்க சுமங்கலி திரைப்படத்திற்காக மல்லிகை என் மன்னன் எனக்கூடிய பாடல். எம் வி விஸ்வநாதனோட இசையில் வாணி ஜெயராம் தனித்து பாடிய பாடல். இதோ உங்களுக்காக.

நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் நடிகை கே ஆர் விஜயா அவர்கள் நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களை தொடர்ந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடல் இதய கமலம் திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலா பாடிய பாடல். தொடர்ச்சியாக பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

கேட்ட அந்த பாடல் தங்கப்பதக்கம் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் சாய்பாபா பாடிய பாடல். இனி கேட்கலாம் இதய கமிழம் திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவனோட இசையில பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடிய பாடல்களை.

நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக நடிகை கே ஆர் விஜயா அவர்கள் நடித்த திரைப்படத்திலிருந்து ஹிட் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடலாக இருமலர்கள் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதனோட இசையில் பி சுசீலா பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் நடிகை கே ஆர் விஜயா அவர்கள் நடித்த திரைப்படத்தில் இருந்து பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடலாக சர்வர் சுந்தரம் திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தியோட இசையில் பி சுசீலா, பி பி ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல்

0: நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல். பஞ்சவர்ண கிளி திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில் பி சுசீலா பாடிய பாடல்.
1: கண்ணே வாடா, கண்மணி வாடா, பொன்னே வாடா, பொன்மணி வாடா, புன்னகை புரியும் கண்ணா வாடா, புல்லாங்குழலின் மன்னா

நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக நடிகை கே ஆர் விஜயா அவர்கள் நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த பாடல் கற்பகம் திரைப்படத்திற்காக டி கே ராமமூர்த்தி, எம் எஸ் விஸ்வநாதனோட இசையில பி சுசீலா பாடிய பாடல்களை தொடர்ச்சியாக கேட்கலாம்.

நேரம் இரவு 10:51. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நட்சத்திர கீதங்கள். இந்நிகழ்ச்சியில் நடிகை கே ஆர் விஜயா அவர்கள் நடித்த திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வலம் வரும் அடுத்த பாடல் பட்டணத்தில் பூதம் திரைப்படத்திற்காக கோவர்தனோட இசையமைப்பில் டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல்.

0: நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசை அமைப்பில் பி சுசீலா பாடிய பாடல்.
1: தேடினேன் வந்தது, நாடினேன் தந்தது.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:00. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாளை விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 5:45 எமது நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். நாளொரு குரல் 415 காலை 6:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல் 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் தமிழ் பூங்கனி மொழி அவர்கள், சென்னை அஞ்சல் படைப்பு கோயம்புத்தூர் வானொலி. 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. ஒரு சொல் கேளீரில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் கொய்யா சாகுபடி குறித்து பாலமேடு கோணப்பட்டி விவசாயி பி ராமநாதன் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல் 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள். காலை 7:00 அறிவோம் 1000, 7:10 மதுரத்தண்டல் திரையிசை, 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 நலமாய் வாழ காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளில் காது கேட்கும் திறன் குறைபாடு குறித்து விளக்கம் அளிக்கிறார் காது மூக்கு தொண்டை சிறப்பு நிபுணர் டாக்டர் பி ராஜசேகரன் அவர்கள். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குவர் ஸ்ரீதன் கச்சி சுவாமிநாதன் அவர்கள். காலை 7:35 மதுரத்தண்டல் திரைசை, காலை 8:00 தரம் எனும் தாரக மந்திரம் உலக தர நிர்ணய நாள் உரை வழங்குபவர் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள் சென்னை அஞ்சல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 8:30 சக்தி உலா ஐஸ்வர்ய மகுடதாரிணி முசிறி தாளுகா வெள்ளூர் ஐஸ்வர்ய மகாலட்சுமியின் தரிசனம் படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி அஞ்சல் சென்னை வானொலி. 8:45 மதுரத்தண்டல் திரையிசை, 9:00 அரங்கிசை சென்னை அஞ்சல். நவராத்திரி இசை விழா சுனில் ஆர் ஹார்கியான் அவர்களின் பாட்டு, எஸ் வரதராஜன் வயலின், திருவாதூர் வைத்தியநாதன் அவர்களின் மிருத்தங்கம், ஆர் ராமன் அவர்களோட மோர்ஷிங் இசை கேட்கலாம். காலை 10:00 எனக்கு பிடித்த பாடல் முற்பகல் 11:00 மதுரத்தண்டல் திரையிசை, நண்பகல் 12:00 நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 12:10 இசை மேடை சங்கரன் நம்பூதிரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 எண்ணுயிர் தோழி வாங்க பேசலாம் அழகுக்கு அழகு சேர்க்க அழகு கலை நிபுணர் கே ஷாலினி அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம் பகுதியில் ஆரோக்கிய உணவு பற்றிய தகவல், நிறைவாக உங்களுக்காக பகுதியில் சொத்து பிரச்சனைகளுக்கு சட்ட தீர்வு வழங்குபவர் வழக்கறிஞர் எஸ் ராதா அவர்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 பி உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாடிய பாரதியாரின் பாடல்கள் கேட்கலாம்.

பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 2:15 மதுரத்தன்றல் திரைசை, 2:40 விளையாட்டு அரங்கம். தடை தாண்டுதல் வீரர் எஸ் சுபாஷ் அவர்களுடன் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3 மணிக்கு பகல் ஒளிபரப்பு நிறைவு. மாலை ஒளிபரப்பு 5:27 குரளமுதம் 415 தொடங்கும். 5:30 மதுரத்தன்றல் திரைசை, 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 ஒருபட பாடல்கள், இடம்பெறும் திரைப்படம் அன்பு. 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:40 மதுரத்தன்றல் திரைசை, 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரத்தன்றல் திரைசை, 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் செபராஸ், சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும், அவகோடா சாகுபடி குறித்து கொடைக்கானல் பண்ணக்காடு விவசாயி சந்திரசேகரன் அவர்கள் பங்குபெறும் நேர்முகம் கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். 8:05 மதுரத்தன்றல் திரைசை. 8:30 இது நம்ம ஏரியா, உணவை சேமிப்போம், தகவல் வழங்குகிறார் எஸ் மதிகோபிகா அவர்கள். நோபல் பரிசை உருவாக்கிய ஆல்ஃபிரட் நோபல் பற்றிய தகவல் வழங்குகின்றனர் கே மாலினி மற்றும் எஸ் ஐஸ்வர்யா அவர்கள். 8:45 மதுரத்தன்றல் திரைசை. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல். 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில் டி வி கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு, எஸ் வரதராஜன் அவர்களின் வயலின், பி நடேஷன் அவர்களின் மிருதங்கம் ஆகியவை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 10:45 நட்சத்திர கீதங்கள், இடம்பெறும் நட்சத்திரம் ஆக்டர் ஜெய்சங்கர். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 ஒளிபரப்பு நிறைவு. இதுவரை நமது நிலையம் நாளை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமுமாக தெரிந்து கொண்டோம்.